நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 23 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை. இனி தேவ மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை தேவ மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறள முதம்
2: கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் ஏழாவது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்தராகும். 6:35 மடல் மாணிக்கம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 சுழல் விளக்கு. தொடர்ந்து மலரும் காலை மலர். இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். 8 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

ஒன்பது மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், தங்கமகன் உதயகீதம் திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம, இதில் பிலகரி ராகத்தில் இடம்பெற்ற பாடல்களை கேட்கலாம். 11:30 ஸ்டம்ப். பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் இனம் புரியாத மகிழ்ச்சி பற்றி பேசலாம். 12:50 பாப்கார்னர். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். இரண்டு 2:30 மணி

மலரில் பி அனன்யா அவர்கள் பங்கேற்கும் லிட்டில் ஸ்டார், சிறுவர் இசை மேடையில் பி ஸ்ருதி அவர்களின் பாட்டு கதை எனும் தேவதை ஆகியவை இடம்பெறும். 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன், 6:30 மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சயின்ஸ் பீடியாவில் டிஜிட்டல் அரசன், இணைய பாதுகாப்பு குறித்த தகவல்களுடன் சென்னை இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, 7:25 உழவர் உலகத்தில் காவிரி பாசன பகுதிக்கேற்ற சம்பா மற்றும் தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள்.

8:05 இரவு இசை இனிமை, 8:30 திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடன் நேர்முகம் எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் ஆர் ரமணி அவர்களின் வீணை இசை, திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். பனிரெண்டு சங்கீத சாரலில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திமடல். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் யு எஸ் பிரசாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்கலாம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழத் திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாத வரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதி பண்.

0: focuses on manufacturing-led growth and employment generation, which has accelerated industrial growth and created large employment opportunities. He said this while addressing the 65th Foundation Day celebrations of the Central Manufacturing Technology Institute in Bengaluru. Mr. Kumaraswamy said the Central Manufacturing Technology Institute, headquartered in Bengaluru, is making significant contributions to research in the strategic sector and will be provided financial and institutional support to strengthen its capabilities and expand its national footprint. Cabinet Secretary Dr. T.V. Somnath has reviewed the preparedness for the NEET re-examination in a meeting with the Director General, National Testing Agency, Abhishek Singh. During the review, the Cabinet Secretary emphasized the need for ensuring the smooth, transparent and secure conduct of the re-examination through close coordination among all concerned stakeholders. Mr. Somnathan said that the full might and weight of the law will fall on any person trying in any manner to distort, disrupt or tamper with the integrity or smooth conduct of the re-examination. Prime Minister Narendra Modi will visit Slovak Republic from tomorrow. Prime Minister Narendra Modi will hold talks with Slovak Prime Minister Fico during the visit and explore new avenues of cooperation. The Prime Minister will also meet President Pellegrini during the visit. The Prime Minister's state visit assumes greater significance in view of the continuous increase in bilateral trade, which crossed $1 billion in 2024 and reached $1.8 billion last year. In badminton, India's P.V. Sindhu will face world champion Akane Yamaguchi of Japan in the women's single semi-finals of the Australian Open in Sydney today. The third-seeded Indian booked her place in the last four with a commanding victory over Chen Suyu in just 27 minutes in the quarter-finals. Delhi NCR witnessed a second consecutive night of heavy rainfall last night, accompanied by thunderstorms, lightning and strong winds. The India Meteorological Department has issued a red alert for Delhi and adjoining areas, warning of moderate thunderstorms accompanied by lightning and squally winds reaching 60 to 70 km per hour with gusts up to 80 km per hour. And that is the end of this news bulletin.
1: நிறமாறுமணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: மனித வாழ்க்கை என்பது நன்னடத்தையின் தொகுப்பு என்கிறது ஆச்சார கோவை. நமது செயல்கள் எப்பொழுதும் தூய்மையுடன் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்கிறது இந்நூல். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்ததை ஆச்சாரக்கோவையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. குறிப்பாக அதிகாலை எழுந்திருப்பது உடலுக்கு நல்லது என்று இன்று அறிவியல் கூட அதை பற்றி குறிப்பிடுகின்றது. நாம் எழும் நேரத்தை பொறுத்தே நமது குணநலங்கள் வெளிப்படுகின்றன. வெற்றியை தருகின்ற விடிகாலை பொழுதே என்றான் ஒரு கவிஞன். கதிரவன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து கதிரவன் மறைந்ததும் உறங்குவதென்பது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. நல்ல செயல்களை செய்தல், நமது பெற்றோரை மதித்தல் போன்றவை சொல்லப்பட்டு உள்ளன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது ஔவையின் பாடல் வரிகள். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும், இறை தேடுவதோடு இறையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தும் ஒரு முயற்சி என்று சொல்கிறார். தம்பூதம் எண்ணாது இகழ்வானேன் தம்மை கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிறார். இந்த உலகம் பூமி நீர் ஒளி காற்று ஆகாயம் என்றவற்றால் இயங்கி வருகிறது. இவைகளை நாம் நன்றான முறையில் வைத்து கொள்ள வேண்டும். பூமியை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பூமியில் அலட்சியமாக போடக்கூடாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம். பூமியின் தரம் கெட்டுவிடும். நீரினை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் கெடும். உலக ஆதாரமாக திகழ்வது நீர். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவரும்.

0: காற்றை மாசுபடுத்தினால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும். ஆகாயம் மாசுபட்டால் மழைவளம் குறையும். அப்படியென்றால் நாம் இயற்கைக்கு புறம்பாக நடவாதிருத்தல் வேண்டுமென்கிறது ஆச்சாரக் கோவை. 96வது பாடலிலே அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். நத்தெறும்பு தூக்கணம் புல்காக்கை என்று இவை போல் நற்கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும் என்கிறார். எறும்பு சுறுசுறுப்புடன் உணவை சேமிக்கிறது. தூக்கணாம்குருவி நுட்பமாக தன் உறைவிடத்தை தானே கட்டிக்கொள்கிறது. காக்கை பிறருடன் கூடி உண்கிறது. உறவுகளுடன் கலந்திருத்தல் என்ற செயலை காக்கை அழகாகச் செய்கிறது. இப்படிப்பட்ட உயிரினங்களைப் போல மனிதர்களும் தங்கள் பணிகளை கடமைகளை சரியாக கடைபிடித்து சிறப்பாக செய்ய முயன்றான் அவர்களுக்கு ஆச்சாரமாகிய நல்ல பண்புகளும் தானாகவே வந்து சேரும் என்பது ஆச்சாரக்கோவையின் கருத்துக்கள் ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
2: நாம் இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

நம்ம எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும், இப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை அதுக்கு ஏத்த மாதிரியான சவால்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எப்ப நாம உணர்றோமோ அப்பத்துல இருந்து வாழ்க்கை நமக்கு அழகா தெரிய துவங்கும். இறைவனின் துணையோடும் ஆசையோடும் இனிமையாய் இந்த நாளை தொடங்க வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம். முதலில் மகாநதி சோபனா பாடியிருக்கும் பாடல்

6:26 நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. இனி பாடல் கேட்கலாம் ஏ.ஆர். ஷேக் முகமது குரலில்.

திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58ஆம் ஆண்டு திருவிழாவில் மாலை 6:15 இறைவார்த்தையும் புனித அந்தோணியாரும் எனும் தலைப்பில் திருவிழா திருப்பலி மறையுரை தேர்பவனி. வரும் பாடல் மாலினி ரஜினி குரல்களில்.

உறையூர் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் கோவில் வசந்த உற்சவத்தில் முதல் நாளான இன்று மாலை 5 மணிக்கு ஸ்ரீ தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, 5:30 வசந்த மண்டபம் சேருதல், 7:30 பொதுஜன சேவை. ஆனந்த ராகத்தில் நிறைவாக பெங்களூர் ரமணியம்மாள் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35.
1: உழவு சொந்தங்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 30 சனிக்கிழமை. இப்போது உங்களுக்காக மடல் மாணிக்கத்தின் கடுதாசி.
2: அன்புள்ள வரதராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். எது? கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். விடுகதைக்கு விடை கண்டுபிடிங்க. உணவே மருந்துன்னு நம்ம மூத்தோர் மனசுல வச்சு செயல்பட்டாங்க. ஆனா இன்றைய காலநிலை எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கு. அவசரமான காலகட்டம். உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாதது, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறதுன்னு பல காரணங்கள்னால நமது உடல் எடை அதிகரிக்குது. உடம்பு எடை அதிகரிச்சதுன்னா அந்த எடையை தாங்கிறதுக்கு நமது காலில் தெம்பு இருக்காது. அதனால தான் மூட்டு வலி அது இதுன்னு வருது. எப்பவும் நம்ம உடம்பு எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். சிலருக்கு எலும்பு எடையே அதிகமாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒல்லியாக இருப்பார், ஆனால் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். எலும்பு வெயிட்டு தான் காரணம். உடல் எடை அதிகம் உள்ளவர்களுக்கு கால் வீக்கம் போன்ற பாதிப்புகளும் வரும். நமது உடலில் உள்ள எலும்பின் எடையை அதிகப்படுத்தணும். உடம்பை தாங்கக்கூடிய அளவுக்கு எலும்பை தயார் பண்ணணும். இதற்கு கால்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து மிக முக்கியமானது. மனித உடம்பின் கட்டுமான ஊட்டச்சத்து கால்சியம். மற்ற தாதுக்களை விட உங்கள் உடம்புக்கு கால்சியம் தேவை அதிகமாக உள்ளது. வரதராஜன் ஐயா, உங்களுடைய அன்றாட கால்சியம் சத்து உட்கொள்ளல் எந்த அளவில் இருக்குது? பெரியவங்கள்லாம் ஒரு நாளைக்கு 1000 mg எடுத்துக்கணுமா? 50 மேற்பட்ட பெண்கள், 70 மேற்பட்ட பெண்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு 1200 mg உட்கொள்ளணும். அதாவது அவர்களது உணவில் கால்சியம் சத்து சேர்ற மாதிரி பார்த்துக்கணும்.

0: 4 லிருந்து 18 வயசுடைய குழந்தைகள் தினமும் 1300 மில்லிகிராம் கால்சியம் எடுத்துக்கணும். பால் என்பது மிக முக்கியமான கால்சியம் சத்து மிகுந்த உணவுப் பொருள். அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வெத்தலைப்பாக்கு போடுவாங்க, அல்லது சாப்பிட்டு முடித்த பிறகு தாம்பூலம் தரிக்கும் பழக்கத்தை வச்சிருந்தாங்க. அதாவது வெத்தலை அதில் சுண்ணாம்பு தடவி பாக்க வச்சு மடித்து சுருட்டி வாயில் போட்டு மென்னுட்டு முதல்ல ஊர்ன உமிழ்நீரை துப்பிட்டு அதுக்கப்புறம் ஊறுவதை மிழுங்கிடுவாங்க. சுண்ணாம்பு என்பது கால்சியம். அதே போல் பச்சை பீன்ஸ் காய், 100 கிராம் பச்சை பீன்ஸில் 140 மில்லிகிராம் கால்சியம் இருக்கான். இது மனித உடம்புக்கு மிகவும் நல்லது. செரிமான அமைப்பின் அழுத்தத்தை குறைக்கவும் விரைவாக ஜீரணமாகவும் பச்சை பீன்ஸை நல்லா வேக வைக்க சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து நிபுணர்களின் கூற்றுப்படி 100 கிராம் பாதாம் பருப்பில் 60 மில்லிகிராம் கால்சியம் இருக்கான். அப்புறம் அத்திப்பழம், எள்ளு, புரொக்கோலி ஆகியவற்றிலும் கால்சியம் சத்து ஓரளவுக்கு நிறைய இருக்குது. வரதராஜன் ஐயா, இந்த உணவு வகைகளை முறையாக அறிவுரைப்படி உட்கொள்வதன் மூலம் எலும்பு உறுதித்தன்மை பெறுவதுடன் உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது. நிலக்கடலை மிக முக்கியமான எண்ணெய் வித்து பயிர். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் மிகவும் விருப்பமாக நிலக்கடலையை சாப்பிடுவாராம். அந்த நிலக்கடலை பயிரை விவசாயிகள் மானாவாரி இரவைன்னு வருஷத்தில் 2 முறை சாகுபடி செய்வாங்க. எப்போ பயிர் செய்தாலும் விதைத்த 45வது நாள் 2வது களை வெட்டுவாங்க. இந்த சமயம்தான் கடலை பயிரிலிருந்து நிலத்துக்குள்ளே விழுது இறங்கும். அந்த விழுதில் தான் காய்கள் உருவாகும். 40-45 நாளில் 2வது களை வெட்டும் சமயம் ஏக்கருக்கு 150-160 கிலோ ஜிப்சத்தை போட்டு களை வெட்டி மண் அணைப்பாங்க. ஜிப்சம் என்பது கால்சியம் சல்ஃபேட், சுண்ணாம்பு சத்தும் கந்தகச்சத்தும் நிறைந்தது தான் ஜிப்சம். காய்கள் பருப்பு திரட்சியாக இருக்கவும் எண்ணெய் அளவு அதிகரிக்கவும் கட்டாயம் ஜிப்சம் போடணும். ஆக மனிதனுக்கும் தேவை, பயிர்களுக்கும் தேவை கால்சியம் சத்து. கண்டு பூ பூக்கும், காணாமல் காய் காய்க்கும். விடுகதைக்கு விடை நிலக்கடலை தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவுக்காடுகள் வளர்ப்பு குறித்த மாபெரும் கருத்தரங்கம் கண்காட்சிக்கு அழைப்பு விடுக்கிறார் காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்கள்.
2: பூமி தாயின் நாடைகளே. நாளை ஞாயிற்றுக்கிழமை உணவுக்காடு வளர்ப்பு மற்றும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி திருச்சி SRM பல்கலைக்கழகம், அதாவது SRM மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எல்லாம் ஒரே கேம்பஸில் இருக்குது. அந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்க இருக்குது. இதில் வந்து 4 தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தோட விஞ்ஞானிகள், 5 மாநில முன்னோடி விவசாயிகள் இதில் வர்றாங்க. இதில் வந்தால் விவசாயிகள் உற்பத்தி, சந்தைப்படுத்துதல், அதுக்கப்புறம் வேல்யூ அடிஷன் பண்ணுறது, 3 விஷயத்தையும் கற்றுக்க முடியும். அதாவது உற்பத்தியும் பண்ணிக்கலாம், நீங்கள் அதை எப்படி சந்தைப்படுத்துறது பண்ணலாம், அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டல் எப்படி பண்ணுறது, இந்த 3 கற்றுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு மாபெரும் திருவிழா நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, இந்த 4 மாநில முன்னோடி விவசாயிகள் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண அனைத்து பழங்களையும் அவங்க வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் வந்து இயற்கை முறையில் விளைந்த பழங்களை வந்து சுவைக்க முடியும். அது தொடர்ந்து வாங்கிறதுக்கான தொடர்பு எண் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்கள்லேருந்து என்னென்னலாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் இருக்குது, அதை நீங்கள் வந்து சுவைச்சு பார்க்க முடியும். அது தொடர்ந்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் பழங்களாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைகள், அதில் வேல்யூடிஷன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடும், அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. 2வது, விவசாயிகள் வர்றாங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் வந்து உணவுக்காடு தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கலாம், எப்படி இந்த பழங்களை சந்தேகப்படுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம், அது எங்கே விற்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதில் மதிப்பு கூட்டல் எப்படி பண்ண முடியும், இந்த 4 விஷயத்தையும் விவசாயிகள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் 2 பேருமே இதில் கலந்துக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு 800-9-8009 அப்படிங்கிற ஒரு நம்பரில் பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். 800-9-8009 அப்படிங்கிற நம்பரில் அவசியம் தொலைபேசி அழைத்து பதிவு பண்ணிட்டு இந்த நிகழ்வுக்கு வரவும். நன்றி.

0: பொதுவாக ஆட்டுக்குட்டிகளுக்கு முதல் 6 மாதத்திற்கு மாதம் ஒருமுறை குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். 6 மாதத்திற்கு பிறகு 3 மாதங்களுக்கு ஒருமுறை, அதாவது பருவமழை தொடங்குவதற்கு முன்பு ஒருமுறையும், பருவமழையின் போது ஒருமுறையும், பருவமழைக்கு பின் இருமுறையும் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும்.
1: திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் கல்வி நிறுவனத்தில் தற்போது குறுவை மற்றும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெற்பயிர் ரகமான AST16 உண்மை நிலை விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ நெல்லின் விலை 35 ரூபாய் ஆகும். இதேபோல திருச்சி 3 ஆதார விதை 5700 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த நெல் ரகம் 1 கிலோ 41 ரூபாய். பசுந்தால் உரப்பயிர்களான தக்கைப்பூண்டு உண்மை நிலை விதை

0: பசுந்தால் உரப் பயிர்களான தக்கை பூண்டு உண்மை நிலை விதை 200 கிலோ இருப்பில் உள்ளது. இதன் விலை 1 கிலோ 100 ரூபாய் ஆகும். வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விதை நெல் விதையினை நேரில் சென்றோ அல்லது பார்சல் சர்வீஸ் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு முதல்வர் வேளாண்மை கல்வி நிறுவனம், குமுலூர், 62 17 12, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தொலைபேசி எண் 98 42 65 29 34, மற்றொரு எண் 70 10 43 91 50 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு குமுலூர் வேளாண்மை கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் குறித்து பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். நேர்களே, நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கிய இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர் துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 21 தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடி அடிப்படையும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

0: இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக் கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின்போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான்

0: இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்,
3: இயற்றமிழோடு இசைத்தமிழ் நுணுக்கங்களை ஆய்ந்தறிந்த க. வெள்ளை வாரணரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1988, புலமையால் தலைமை பெற்றவர், படைத்தளித்த ஆய்வு நூல்களால் புகழ் பெற்றவர். இவரின் நூல்கள் தமிழுக்கு அணிகலன்கள் மட்டுமல்ல, படைக்கலன்கள் கூட என பேராசிரியர் மெய்யப்பனால் பாராட்டப்பட்டவர். விபுலானந்த அடிகளின் யாழ் நூலகம் உருவாக உற்ற துணையாக இருந்தவர் வெள்ளை வாரணர். நாட்டின் முதல் கம்யூனிஸ்ட் முதல்வர் EMS நம்பூதிரி பாட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1909. இவரது ஆட்சியில் உபரி நில விநியோகம், சுகாதார அடிப்படை கட்டமைப்பை நிறுவுதல் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். தான் விரும்பும் மாற்றத்தை தன்னிடத்திலிருந்து தொடங்கியவர் கேரளா, எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ உள்ளிட்ட பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார். EMS நம்பூதிரி பாடின் ஆதர்ச மனிதர் மகாத்மா காந்தி. ஐநாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் பாங்கி மூன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1944. இந்தியாவிற்கு தன் மனதில் என்றும் நீங்காத தனிச்சிறப்பிடம் உண்டு என்கிறார் இவர். உலகம் முழுவதும் சகிப்புத்தன்மையின்மை, வன்முறை பெருகி வரும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அனைத்து விதமான வெறுப்புணர்வுகளுக்கும் எதிராக பேச சர்வதேச சமுதாயம் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் பாங்கி மூன். வர்த்தகம், தொழில்துறை, உணவு மற்றும் ஜவுளித்துறை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1964. கட்டுப்பாடுகளை கடந்து சிந்தியுங்கள், ஏற்கனவே உள்ள தகர்ந்து போன பாதையில் பயணிக்கலாகாது. நன்கு கற்றவர்கள் அரசியலுக்கு வராத வரை அரசியலை மாற்ற முடியாது. அரசியல்தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் கருவியாகும் என்கிறார் அமைச்சர் பியூஷ் கோயல். உலக மகளிர் வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1994. காமன்வெல்த் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பதக்கங்களை வென்றுள்ளார். வில்வித்தை விளையாட்டு என்பது மனநிலை சார்ந்த விளையாட்டு எனும் தீபிகா குமாரியின் வாழ்க்கை லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்ற ஆவணப்படமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் பி. கண்ணன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2020. இவர் இயக்குநர் பீம்சிங்கின் மகன். நிழல்கள், முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே என 40 திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார். பாரதி ராஜாவின் கண்கள் என இவரை குறிப்பிடுவது வழக்கம். அலைகள் ஓய்வதில்லை, கண்களால் கைது செய் திரைப்படங்களுக்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தமிழக அரசின் விருதினை வென்ற ஒளிப்பதிவாளர் கண்ணன் கடல்பூக்கள் திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான சாந்தாராம் விருதினையும் பெற்றவர்.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: வேறொரு தலைவருக்கு இந்த பெருமை இனி வாய்க்குமா என்று தெரியவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவை வலிமை மிக்க தேசமாக, உலகுக்கே வழிகாட்டும் வல்லமை மிக்க தேசமாக மாற்றி காட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தியாவில் நீண்ட காலமாக பிரதமர் பொறுப்பை வகிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற பெருமையும் சேர்ந்திருக்கிறது. ஐநா தொடங்கி நார்வே வரை உலக அளவில் பல்வேறு நாடுகளிலிருந்து 32 சர்வதேச உயரிய விருதுகளை பெற்று இந்தியாவுக்கு மிகப்பெரும் கௌரவம் சேர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்தியாவில் எவரும் பெறாத இந்த பெரும் கௌரவத்தை பெற்றுள்ளார். ஜூன் 9 இந்தியாவின் பிரதமராக தனது 12 ஆண்டுகளை நிறைவு செய்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அத்துடன் இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட மிக நீண்டகால பிரதமர் என்ற ஜவஹர்லால் நேருவின் சாதனையையும் அவர் முறியடித்துள்ளார். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து பதவியில் நீடித்தது 4,398 நாட்கள் மட்டுமே. 2014 மே 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி 2026 ஜூன் 10 அன்று தொடர்ச்சியாக 4,399 நாட்களாக பிரதமர் பதவியில் அமர்ந்து ஜவஹர்லால் நேருவின் சாதனையை கடந்தார். அதையும் மக்களின் பேராதரவோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்திருக்கிறார். கடந்த 70 ஆண்டுகளில் நாட்டின் ஜனநாயகம் பெருமளவு விரிவடைந்துள்ளது. முதல் பொதுத் தேர்தலில் 17 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 98 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இந்த சூழலில் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் நீண்ட நாள்கள் பொறுப்பில் இருந்து தேசத்தை வழிநடத்துவது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய சாதனை. இந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா பல்வேறு மைல் கல்களை எட்டிப்பிடித்திருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் மிக முக்கியமானது சாமானியர்களின் கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன்களை நாட்டின் பொருளாதார மற்றும் நிர்வாக சக்தியாக மாற்றியதுதான். இந்தியாவின் சில்லறை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக யுபிஐயை மாற்றியது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கான செயல்திட்டமாகும். கடந்த 2025-26 நிதியாண்டில் மட்டும் யுபிஐ மூலம் 20,000 கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மொத்த மதிப்பு 314 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. நாட்டின் 85% சில்லறை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் யுபிஐ மூலமே நடைபெறுகின்றன. இந்த டிஜிட்டல் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது கோடிக்கணக்கான மக்களுக்கு தொடங்கப்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் மற்றும் பயோமெட்ரிக் அடையாள அட்டை ஆகியவைதான். இவை ஏழை எளிய மக்களையும் முறையான பொருளாதார அமைப்பிற்குள் கொண்டு வந்து சேர்த்தன. அரசின் மானியங்கள், ஓய்வூதிய

மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் அல்லது அதிகாரத்துவ தாமதங்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கே மாற்றப்படுகின்றன. இதுவரை பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 44 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி நேரடியாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் போலி பயனாளிகள் ஒழிக்கப்பட்டு முறைகேடுகள் பெருமளவில் தடுக்கப்பட்டுள்ளன. காகித ஆவணங்களை சுமந்து செல்லும் சிரமத்தை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட டிஜிலாக்கர் தற்போது 53 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ்கள், பான் அட்டை போன்றவற்றை இதன் மூலம் டிஜிட்டல் முறையில் சரிபார்த்துக் கொள்ள முடியும். அதேபோல் நெடுஞ்சாலைகளில் பயண நேரத்தையும் எரிபொருள் விரயத்தையும் குறைக்க ஃபாஸ்டாக் முறை கொண்டுவரப்பட்டு இன்று நாடு முழுவதும் நெடுஞ்சாலை பயணம் எளிதாகியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் தடுப்பூசி மேலாண்மை அமைப்பாக கோவின் தளம் செயல்பட்டது. மேலும் வருமான வரி தாக்கல் ஆன்லைன் மயமாக்கப்பட்டதன் மூலம் வரி செலுத்துவோரின் பணிகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. உமாங் போன்ற செயலிகள் மூலம் ஆயிரக்கணக்கான அரசு சேவைகளை மக்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைலில் பெற முடிகிறது. இந்தியர் எவரும் பட்டினியோடு உறங்கக்கூடாது என்ற உயரிய நோக்கில் 81 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகளும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10.5 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி எரிவாயு இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார மேம்பாட்டிற்காக நாடு முழுவதும் 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. பெண்களுக்காக 32 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. அத்துடன் 91 லட்சத்திற்கும் அதிகமான சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் பயனடைந்துள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பு அசுர வளர்ச்சியடைந்துள்ளது. நாட்டின் மெட்ரோ ரயில் கட்டமைப்பு 26 நகரங்களில் 1100 கிலோமீட்டருக்கும் அதிகமாக விரிவடைந்துள்ளதுடன் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 74 இருந்து 164 உயர்ந்துள்ளது. இளைஞர்களின் திறனை மேம்படுத்த 2 கோடி பேருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன்கள் முதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஸ்டார்ட் அப் சூழல் வலுவடைந்து தற்போது 2,20,000க்கும் அதிகமான அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருகின்றன. சுகாதாரத்துறையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு பயனளித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை வழங்கப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள 19,000க்கும் மேற்பட்ட பாரதிய மக்கள் மருந்தகங்கள் மூலம் 90% வரையிலான தள்ளுபடியில் மலிவு விலை மருந்துகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை பொறுத்தவரை இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 38,400 கோடியாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய திரு நரேந்திர மோடியின் சாதனையை கொண்டாடும் விதமாக ஜூன் 10ஆம் தேதி தில்லி பாரத் மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் சங்கமம் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 22 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள், கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். பிரதமரின் சாதனையை பாராட்டியும் வாழ்த்தியும் தலைவர்கள் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தார்கள். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை மற்றும் பொது சேவைக்கான அயராத அர்ப்பணிப்புக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கி பணியாற்றவும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, என்னை பொறுத்தவரை மக்களே கடவுளின் வடிவம், அப்படிப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியுள்ளதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். மிக நீண்ட பதவிக்காலத்தை கொண்ட பிரதமராக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றதை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கருதுகிறேன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு ஒரு தனி நபருக்கோ அல்லது கட்சிக்கோ உரியது அல்ல. அது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் உறுதியான லட்சியமாக மாறியுள்ளது. இந்த ஆட்சியில் இந்தியாவின் 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படும் என்று பெருமிதத்துடனும் நம்பிக்கையுடனும் தெரிவித்தார். இந்த சிறப்பு நிகழ்வை கொண்டாடும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றது. இதில் பிரதமராக தொடர்ந்து அதிக காலம் பதவி வகித்த பெருமையை பெற்றதற்காக ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக பயணத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது. இந்த சாதனையை பாராட்டி அமைச்சரவை உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைதட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மரியாதை செலுத்தினர்.
வளர்ச்சியடைந்த இந்தியா குறித்த மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஆதரவு தெரிவித்து

0: தெரிவித்த அமைச்சரவை, தேசிய பாதுகாப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் பிரதமரின் தலைமையை பாராட்டியது. இச்சாதனையை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து எழுதிய கடிதத்தில், சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்ட கருணையும், வரிசையின் கடைசியில் உள்ள ஒருவரையும் உயர்த்த வேண்டும் என்ற லட்சியத்தின் மீதான அவரது அர்ப்பணிப்பையும் கண்டு நெகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தவிர பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள், அரசியல் ஆளுமைகள், பிரதமர் அலுவலக அதிகாரிகள், ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வான்டர்லயன், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி, மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம், அமெரிக்க செனட்டர் ஜான் கானின் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்று இந்த அளப்பரிய சாதனையை நிகழ்த்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியை மொத்த இந்தியாவும் தலைவணங்கி வாழ்த்துகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

காலை நேரங்கிறது வெறும் ஒரு நாளோட தொடக்கம் மட்டும் இல்லைங்க, அது புதிய கனவுகள் பிறக்கிற நேரம், புதிய இலக்குகள் உருவாகிற நேரம், புதிய நம்பிக்கைகள் நம்மை வழிநடத்துற நேரம். நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்களோட இந்த நாள் இனிமையா அமைய எங்களோட இசையும் அன்பான வார்த்தைகளும் இந்த நாள் முழுக்க உங்களோட பயணிக்க போது, நேர்மறையான எண்ணங்களோட இந்த நாளை இன்னும் உற்சாகமாக்க இப்ப வருது காலை மலர் திருச்சி FM Rainbow 102.1.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின்போது இந்தியாவின் ஏவுகணை

0: மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும், இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போது உள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறியுள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்ஷி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் மழையுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மாரா

0: வட விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. அமெரிக்க பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: நேர்களே, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதயராகும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருத்தவத்துறை அறநெறிக் கழகத்தின் 78th விழாவில் பக்தி இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறி எனும் தலைப்பில் பக்தி அரங்கம் மாலை 5:30 லால்குடி வடக்கு வீதி GK மஹாலில் நடக்க இருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்களின் தலைமையில் இன்னைக்கு காலையில 10 மணியிலிருந்து மாலை 5:45 வரைக்கும் தேசிய மக்கள் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடக்க இருக்கு. மணப்பாறை, லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம், தொட்டியம் தாலுகா நீதிமன்றங்களிலும் இது நடைபெறும். இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்களும் வழக்காடிகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இன்னைக்கு காலையில 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் நியாய விலை அங்காடிகளில் பொது விநியோக திட்ட குறை தீர்க்கும் நாள் கூட்டம் தனி வட்டாட்சியர்கள் வட்ட வழங்கல் அலுவலர்களால் நடத்தப்பட இருக்கு. பொதுமக்கள் பொது விநியோக திட்டம் தொடர்பான கோரிக்கைகளை இந்த கூட்டங்களில் கலந்துகிட்டு தெரிவித்து பயனடையலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. தோட்டக்கலை பயிர்களில் அதிக வருமானம் பெற்றிட நுண்ணீர் பாசனம் மானியத்தில் அமைத்து பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுது. சிறு குறு விவசாயிகள் 1 ஏக்கரிலிருந்து அதிகபட்சமாக 5 ஏக்கர் வரையும், இதர விவசாயிகள் அதிகபட்சம் 12.5 ஏக்கர் வரையும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புகிற விவசாயிகள் tnhorticulture.tn.gov.in என்ற இணையதளத்தில் நீங்க முன்பதிவு செய்துக்கலாம். இதை பத்தின மேலும் விவரங்களுக்கு வட்டார வேளன் விரிவாக்க மையத்தில் இருக்கிற வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களை தொடர்பு

கொண்டு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைத்து பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.

ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாசம் 13ஆம் தேதி சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினமா அனுசரிக்கப்படுது. அல்பினிசத்தோட பிறந்த மனிதர்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதோடு இந்த மரபணு குறைபாடு குறித்த விழிப்புணர்வையும் புரிதலையும் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுதுங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணையிருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர்.

0: அல்பினிசம்ங்கிற குறைபாடு யாருக்கு ஏற்படலாம், அது எதனால ஏற்படுது டாக்டர்?
1: அல்பினிசம்ங்கிறது நமக்கு கலர் கொடுக்கக்கூடிய மெலானின் சத்து இல்லாம போறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அது வழி வழியா வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ கண்டிப்பா இப்ப இருக்கிறவங்களுக்கு அடுத்தது குழந்தைக்கு வருமா அப்படின்னா கிடையாது. இது ஆட்டோசோமல் ரெசசிவ்னு சொல்லுவோம், அதாவது ஒரு ஜென்ரேஷன் ஸ்கிப் பண்ணலாம். அண்ட் இது வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்றவங்களுக்கு குழந்தைக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். டைரக்டா அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ நம்ம தோல்ல கலர் கொடுக்கக்கூடிய பொருள் தான் மெலானின். இந்த மெலானின் வந்து முழுசாவே இல்லாம போறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் அல்பினிசம்ங்கிறது. ஸோ ஏன் இல்லாம போகுது அப்படிங்கறதா இந்த ஜெனட்டிக் டிசார்டர்னால நம்ம அந்த இடத்துல மெலானின் இல்லாம போறது. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கருமை நிறமா இருக்கும் இல்லையா, சில வெளிநாட்டவர்லாம் வெள்ளை நிறமா இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கலர் வேறுபாடு இந்த மெலானினை பொறுத்த ஒரு விஷயம். இதுல ரெண்டு வகையான மெலானின் இருக்கு, ஒன்னு யூ மெலானின்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஃபியோமெலானின்னு சொல்லுவோம். நமக்கெல்லாம் கருமை நிறம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூமெலானின் அதிகமா இருக்கும். ஃபியோமெலானின்ங்கிறது வந்து எல்லோ கலர் கொடுக்கக்கூடிய ஒரு மெலானின். ஸோ இதுல எவ்வளோ யாருக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு கலர் டிட்டர்மின் ஆகும். இந்த கருமை கொடுக்கக்கூடிய மெலானின் வெயிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அந்த யூமெலானின் வந்து நல்லாவே நம்மளை பாதுகாக்கும் ஃபியோமெலானினை விட. அதனால தான் நம்மளுக்கெல்லாம் தோல்ல கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு, வேற வெளிநாட்டவருக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் தோல்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த மாதிரி இது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இந்த மெலானின் இல்லாம போற இந்த ஆல்பினிசம் அப்படிங்கிற இந்த பிரச்சனையில அவங்கள இந்த கேன்சர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். பிசிக்கலா வெளியில அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம தோல்ல மெலானின் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு சன்ஸ்கிரீனு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, ஹேட்டு இதெல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்க டைரக்டாக மெலானின் சத்து குறைபாடுனாலேயோ இல்லை தோல் பிரச்சனையினாலேயோ அவங்களுக்கு லைஃப்பில் உயிருக்கு ஆபத்து வரப்போறது கிடையாது. பட் இதனால ஏற்படக்கூடிய கேன்சர் மற்றும் அதனால வரக்கூடிய பிரச்சனையினால தான் ஃபெட்டாலிட்டி அதிகம். ஸோ இது இல்லாமல் மெலானின் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் போகிற பிரச்சனை தான் விட்டிலிகோ, அதாவது வெண்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை. இதுல நார்மலா மெலானின் இருக்கும் பிறவியில, திடீர்னு இந்த மெலானின் அழிஞ்சு போயிடும். எப்படி அழிஞ்சு போகுது, ஏன் அழிஞ்சு போகுதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஆட்டோ இம்யூனிட்டினால வரும். அதுல ஒன்னு விட்டிலிகோ, சிலது உங்களுக்கே தெரியும், டயபெட்டிஸ் ஒரு காமன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர், தைராய்டு தொந்தரவு, அதுலேயே இந்த ஹஷிமோட்டோஸ், இதெல்லாம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். இது இல்லாம நம்மளுக்கு தலையில புழு வெட்டு, பூச்சி வெட்டால பிஷை ஏரியட்டான்னு சொல்லுவோம், அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இதெல்லாமே ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உடம்பே நம்மளோட செல்ஸையே அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்றது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நம்மளோட மெலானினை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுது. அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தியே நம்மளோட உடம்புல தோல்ல அந்த மெலானினை எதிர்த்து அதை வந்து அழிச்சிடுது. அதனால வரக்கூடிய பிரச்சனை தான் வெண்புள்ளி. அதனாலதான் அதோட ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டோ இருக்கும். அல்பினிசமுக்கு பெருசா தீர்வுன்னு எதுவுமே கிடையாது. பட் விட்டிலிகோக்கு ரீசண்டா நிறைய மெடிக்கேஷன்ஸ் வந்துருச்சு, நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கு. அதுல நிறைய புது புது நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் விட்டிலிகோவை நம்மளால முழுசா ரிவர்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அறுவை சிகிச்சை பண்ணி தோல்ல நிறம் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி விட்டிலிகோவை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். குணப்படுத்த முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஆட்டோமியூன் டிசார்டரையும் நம்மளால முழுசாக குணப்படுத்த முடியாது, ஆனால் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். எப்படி சர்க்கரைக்கு மெடிசன் எடுத்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோமோ அது மாதிரி விட்டிலிகோவுக்கு மெடிசன் எடுத்து நம்மளால கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும்.
0: தோல் பராமரிப்புக்கான ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

0: காசில் காத்திருங்கள். உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 7:49 ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களை, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுத்தாலும் அது குறையாம அதே நேரம் ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற முடியும்னா நீங்க கொடுப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிசுதான் இரத்த தானம். நாம கொடுக்கிற பணம் செலவாகிடும், கொடுக்கிற நேரமும் கடந்து போயிடும், ஆனா கொடுக்கிற ரத்தம் ஒருத்தரோட வாழ்க்கையா திரும்பி வரும். இன்னைக்கு காலையில 9 வசந்த அழைப்புல குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் பங்கேற்க இருக்காங்க. நீங்களும் பேசலாம் வாங்க. 0431-246-1, 240-102-1 என்ற எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காலை மலர்ல இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி 1 கிலோ ₹38 விற்பனையாகுது. கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 1 கிலோ ₹36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 1 கிலோ ₹40, சுரைக்காய் 24, சௌசௌ 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ ₹90, சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 32, கேரட் 1 கிலோ ₹70, முட்டைக்கோஸ் பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ 1 ₹45, எலுமிச்சை பழம் 1 ₹5, கொய்யாப்பழம் 1 கிலோ ₹100, பூசணிக்காய் பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 1 கிலோ ₹100. அடுத்ததா திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் ₹13,800, வெள்ளி 1 கிராம் ₹265 விற்பனையாகுது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 79.54 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 525 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 10:30 திருச்சி சாரதாஸ் வழங்கும் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
3: இருக்கிற அரிசியை கூட காக்கை குருவிகளுக்கு அள்ளி வாரி எரித்து அவைகள் மகிழ்ச்சியோடு பறப்பதை பார்த்து மகிழ்வார். ஆக பசியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மதங்களிலிருந்தும் அவன் தன்னை முதலிலே விடுதலை பண்ணிக் கொண்டான். எனவே தான் விடுதலை பெற முடிந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த நாடு விடுதலை பெற முடியும் என்று நம்பினான்.
4: 1982 டிசம்பர் 3rd திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதுரை நேயர்கள் முன்னிலையில் நடத்திய இலக்கிய விழாவில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆற்றிய பாரதியின் கனவுகள் உரையிலிருந்து சில பகுதிகள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: காலை மலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும், காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: உள்ள டண்டரகா அடுத்த ஃபிலிம் உச்சிக்கு இருங்குதே மைண்டு சிம்மு.
1: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் இன்று நடைபெறும் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். 500க்கும் மேற்பட்ட பயிற்சி நிறைவு செய்த வீரர்களுடன் முதல் முறையாக பெண் வீராங்கனைகளும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு நாளை புறப்படுகிறார். முதல் கட்டமாக நைசில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்திக்கும் பிரதமர் இந்திய புத்தாக்க திறன் உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக பெட்ரோல் டீசல் விற்பனை செய்ய அடுத்த 90 நாட்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மேற்காசி நிலவரத்தை அடுத்து பொதுமக்களுக்கான பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனையில் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க இந்நடவடிக்கை. இதனிடையே அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் நெல் விவசாயிகளுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பிலான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் வடிமுனை குழாய் கிணறுகளை கொண்டு சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்நடவடிக்கை. மேலும் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் கனமழை காரணமாக விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் உளுந்தூர்பேட்டை, அதனை சுற்றியுள்ள இளவரசர்கோட்டை, எறையூர், கிளியூர், களமருதூர், கெடிலம், சேந்தநாடு, செங்குறிச்சி, ஆசனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் மழைநீரானது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மானாவாரி பயிர்களுக்கு போதுமான அளவிற்கு மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
2: இதனிடையே வேலூர், கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் வசந்த உற்சவம் இன்று தொடங்குகிறது. இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தரம்சாலாவில் இன்று நடைபெறுகிறது. 2வது போட்டி லக்னோவில் வரும் 17ஆம் தேதியும் 3வது இறுதி ஒருநாள் போட்டி வரும் 20ஆம் தேதி சென்னையிலும் நடைபெறுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியும்னு நம்பும் போது மட்டும்தான் நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட அழகாகும். தன்னம்பிக்கையோடும் புன்னகையோடும் இன்றைய நாளை தொடங்குவோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் இதய ராகம். நேயர்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க மொபைல் எடுங்க 938-546-102-1 9385461021 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உடனே எங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம் மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. முதல் பாடல் யார் யாருக்காக அப்படின்னு பாக்குறீங்களா? திருச்சியிலிருந்து சிவஸ்ரீ, மீனாஸ்ரீ, வர்ணிகாஸ்ரீ இவங்க எல்லாரும் கேட்ட விடுதலை திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, நாமளும் கேட்கலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: எட்டு மணி பத்து நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது இதய ராகம். நேயர்களின் இதயம் தொட்ட புத்தம் புதிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னு கேக்குறீங்களா? அரியமங்கலம்ல இருந்து சாந்தி சிவன் அனுப்பியிருக்காங்க. ராயன் திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் பாடல் இதோ.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: அன்பின் ஆணிவேர் இசை, கேட்காமல் கிடைத்த வரம் இசை, கேட்டாலும் கிடைக்காத பொக்கிஷம் இசை. இசையை கேட்டுட்டு இருக்கோம் இதயராகம் நிகழ்ச்சியில. நேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நேர்களுக்கு இன்னொரு தடவை வாட்ஸ்அப் என்ன சொல்லிடலாம், 9385461021 புத்தம் புது பாடல்களை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்ததா வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், மலர்வழி, தருண், சமீதா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னங்க சார் உங்க சட்டம், இந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேர்கள் எல்லாருக்காகவும் பாடல் இதோ.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: எட்டு மணி 37 நிமிடம் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா சின்ன சேலம்ல இருந்து சர்தார் உசேன், அவர் மட்டும் இல்ல புதுக்கோட்டையில இருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ், இவங்க எல்லாரும் சேர்ந்து விஸ்வாசம் திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாடல் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு.

0: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்துருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
1: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
2: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன். அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குத்தான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்.
3: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
0: அப்படியா? எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
0: அது சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
0: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
2: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அத ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
0: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற.
1: ஐயோ, அலாட் ஆயிக்கடா, அலாட் ஆயிக்க.
2: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா? நான் நாடகத்தை எழுதணும்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்கள் அன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதய ராகம்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்கள் அன்மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர்

0: அங்கலன் மங்கல்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: பறப்பதை பார்த்து மகிழ்வார். ஆக பசியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மதங்களிலிருந்தும் அவன் தன்னை முதலிலே விடுதலை பண்ணி கொண்டான். எனவே தான் விடுதலை பெற முடிந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த நாடு விடுதலை பெற முடியும் என்ற நம்பினான்.
1: 1982 டிசம்பர் மாதம் 3 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதுரை நேயர்கள் முன்னிலையில் நடத்திய இலக்கிய விழாவில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆற்றிய பாரதியின் கனவுகள் உரையிலிருந்து சில பகுதிகள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி சாரதாசு. காத்திருங்கள்.
4: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 9 வசந்த அழைப்பில் குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேயர்களை உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வாருங்கள். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. உங்கள் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் வாட்ஸ்அப் எண் கூட காத்திருக்கிறது. 938-546-102-1. இதயத்தின் இலக்கணம் இசை இசையை கேட்டுட்டு இருக்கோம். இதய ராகம் நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த புது பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா கும்பகோணம் நேதாஜி நகர்ல இருந்து பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்க எல்லாரும் விரும்பி கேட்ட பாடல் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு. புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றுலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது. திசை மாறி போச்சு. எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையா பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவா அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாத்தி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடல்ல கொடுமையான அலைகளின் உச்சியில அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடல்ல தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காம பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாராம். இவன் போனான். ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாராம் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரம்.

0: ஆமா டாக்டர், எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்ட காணலை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: நிறைவு பாடலா யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாரியங்காவல், மகேஸ்வரி, கவி, தனுஷி, நிவிதஷி, லோகித், கொளஞ்சிநாதன், கதிரவன், இவங்க எல்லாருக்காகவும் கூலி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நாமும் சேர்ந்து கேட்கலாம்.

0: மனதை வசமாக்கியது இதய ராகம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களே, தானத்தில் சிறந்தது ரத்த தானம். அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் நேரலையில பங்கேற்க இருக்காங்க. நேயர்களே, உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வரலாம். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. வாட்ஸ்அப் எண் கூட காத்திருக்கிறது 938-546-102-1. நிலையத்தில் நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் தற்போது நடைபெறும் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். 500-க்கும் மேற்பட்ட பயிற்சி நிறைவு செய்த வீரர்களுடன் முதல் முறையாக பெண் வீராங்கனைகளும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்றார். நெல்லை தூத்துக்குடி மாவட்ட பாசனத்திற்காக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 121 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 36,521 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். தூத்துக்குடி வாவுசி துறைமுகத்தில் மலேசியாவிலிருந்து போலி ஆவணங்கள் மூலம் கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 டன் கசகசாவை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பான பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: அரியலூர் மாவட்டத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை அரியலூர், உடையார்பாளையம், செந்துறை மற்றும் ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு நியாய விலை கடைகள் தொடர்பான குறைகளை தெரிவித்தும் மின்னணு குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், செல்போன் எண் பதிவு, தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவை குறைபாடுகள் குறித்த புகார்களை அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
3: திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுவதால் தேர்வர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இயந்திரவியல், திட்டமிடல், பணிசார்ந்த தகவல், கிடங்கு, ரயில் நிலையங்கள் பராமரிப்பு உள்ளிட்டவற்றிற்காக திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு 2025-26 8 விருதுகள் கிடைத்துள்ளதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி தெரிவித்துள்ளார். சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் யமாகுச்சியை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நீங்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வசந்த அழைப்புல நாம பேச

0: ஒருத்தரோட வாழ்க்கை கதையில ஹீரோவா மாறக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி. அதுதாங்க ரத்த தானம். சினிமால ஹீரோக்கள் உயிர்களை காப்பாத்துறத நாம ரசிக்கிறோம். ஆனா நிஜத்துல சண்டை போடாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு உயிரை காப்பாத்த முடியும். அதுக்கு கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் மனிதநேயமும் இருந்தா போதும், நாம கொடுக்கிற ரத்தம் நேரடியா ஒரு இதயத்தோட துடிப்பாவும் ஒரு உயிரோட மூச்சாவும் ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சியாவும் மாறுது. இன்னைக்கு வசந்த அழைப்புல குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நீங்களும் பேசலாம் வாங்க. 4431 2401 240 102 1 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 9385461 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் கே அடைக்கலராஜ் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. அவங்க ஷென்பா சொன்ன மாதிரி சண்டை போட வேண்டியதில்லை காப்பாத்துறதுக்கு. அழகாக ஒரு மனித நேயத்தோடு மருத்துவமனைக்கு போய் ஒரு குருதி கொடையை கொடுத்தோன்னா அது மற்றவங்களோட உயிரை காப்பாற்றும். அது மாதிரி நாளை வந்து உலக குருதி கொடையாளர் தினம். அதனால் இதுவரை 82 முறை தனது குருதியை மற்றவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கி நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் முனைவர் தினகரன் ஐயா. தினகரன் ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பிறந்தவங்க. அப்புறம் ஐடிஐ வந்து வேலூரில் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேலே நீங்களே கேட்டிருப்பீங்க ஐயா பேசுகிறத. கடந்த மாதம் 15-22 தேதிகளில் உழைப்பவர் அரங்கத்தில் பேசியிருப்பார் ஐயா. வெங்கடேஸ்வரன் ஐயா தான் நேர்முகம் கண்டிருந்தார். அதனால் நீங்கள் நேர்களை ஐயா நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க. என்னென்னா ஐயா வந்து அதுக்கப்புறம் முடித்த பிற்பாடு எம்எஸ் பண்ணுறாரு, பிஹெச்டி பண்ணுறாங்க அவங்களுடைய துறையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். அதுக்கப்புறம் ஊர்காவல் படையில் மக்களோட மக்களாக இருந்து போலீஸ்காரங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி பயிற்சியாளராக இருக்கார். அப்புறம் அறிவு திருக்கோயிலில் துணை பேராசிரியராக இருந்து அடிப்படை பயிற்சிகளை யோகாவில் கற்றுக் கொடுத்துக்கிட்டுருக்காரு. பள்ளி மாணவர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய பயிற்சியாளராக ஒவ்வொரு பள்ளிக்கும் போய் பண்ணிட்டுருக்காரு. இப்படி கிடைக்கிற நேரம் ஒவ்வொன்றையும் அப்படியே உற்சாகமாக எப்படி கேட்டேன் இந்த நேர்முகம் காண்றதுக்கு முன்னாடி ஐயா எப்படிங்க உங்களுடைய நேர நிர்வாகம்லாம் பண்ணிக்கிறீங்க, இப்படி புது சேவையிலேயே பொழுதே போகுது, வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்கன்றீங்க, அவங்களாம் என்னப்பா இப்படி ஊர் சுற்றிட்டே இருக்கிறேன், இவங்களாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்கலைங்களா ஐயா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அதுக்கும் ஒரு பதில் வச்சுருந்தார். இப்படி வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்காரு. அதனால் நேர்கள் சார்பும் வானொலி சார்பும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் உலக குருதி கொடையாளர் தினத்தில் நாளை. ஐயா 82 முறை எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க, எந்த இடத்துல இப்படி ஒரு குருதி கொடைய ரத்த தானம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தோணுச்சோம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் வந்து முதல் ரத்த தானம் கொடுத்தது வந்து டெல்லியில் மோசர் பியர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
1: சிடி
2: மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதில் தான் முதல் முறையாக 2005 வந்து ஃபஸ்ட்டு
1: பிளட். ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு.
2: ஆமாம்,
1: சரிங்க.
2: அந்த கம்பெனியில் கொடுக்குறப்போ அதாவது பிளட் டொனேஷன் கேம்ப் போட்டிருந்தாங்க. அப்போ கரெக்டாக நான் 46 கிலோ தான். ஆனால் 45 கிலோ இருந்தால் தான் எடுப்பாங்க, 1 கிலோ வந்து கூடுதலாக இருந்துச்சு. அது வந்து 28/6/2005 பிஹெச்எல்ல சேர்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ முதல் தடவையாக கொடுக்குறப்ப அவங்க அக்செப்ட் பண்ணல, ரொம்ப வெயிட்டு பாட்டில் தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு
1: நல்லா சாப்பிடு தம்பி அப்படின்னாங்க.
2: ஆமாம், சரி, இருந்தாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். அது வந்து கம்பெனிக்குள்ளேயே ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து வாலண்டரி கேம்ப் வந்து.
1: சரிங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் டெல்லியில் கொடுத்ததுனால அந்த மொழி பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க? ரத்த தானம் கொடுக்கும்போது முதல்ல நான் ரத்த தானம் கொடுக்குறேங்கிறத சொல்லணும் இல்லைங்க.
2: மொழி வந்து அங்கே போய் கற்றுக்கிட்டது தான். முதல்ல ஹிந்தி பற்றி எதுவுமே தெரியாது. எல்லாமே வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வேறு வழி இல்லாமல் போகிறோம். அங்கே வாழறதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி கற்றுக்கிட்டு அந்த நிறுவனத்தில் தான் ஃபஸ்ட்டு பிளட் டொனேஷன் ஆரம்பிச்சிது. ரெண்டாவது நம்ம பிஹெச்எல் திருச்சியில் செப்டம்பர் 2005 ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறமா இங்கே கொடுக்க
1: அருமையான தினம் வச்சிங்க.
2: ஆமாம்,
1: சரிங்க.
2: டிசம்பரில் 7 கொடுத்தது செகண்ட் பிளட் டொனேஷன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்.
1: சரிங்க, இல்லை அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்லியில் வந்து போய் கொடுக்குறீங்க, ஆனால் இது வந்து ஒரு தொடர்ச்சியாக செய்யணும். நீங்கள் வந்து ஒரு 82 முறை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க, இது மாதிரி ஒரு தொடர்ச்சியாக செய்யணுங்கிற உந்துதல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, ஏன் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரோட்ராக் கிளப். நாங்கள் 2006 வந்து ரோட்ராக்ட், அதாவது

0: ரோட்ரியோட ஜூனியர் விங்கு, 18 to 30 வயசு இருக்கிறவங்க வந்து ரோட்ராக் கிளப்பில் இருப்பாங்க. அந்த கிளப்பில் சேர்றப்போ பார்த்திங்கன்னா அதில் கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து ரத்த தானம், மரம் நடுறது, அதுக்கப்புறம் அந்த புகையிலை மீட்பு, போதைப் பொருள் அடிமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விழிப்புணர்வு நடத்திக்கிட்டே இருப்போம். அப்போ ரத்த தானத்தை வந்து பண்ணுறப்போ நிறைய பேருக்கு தேவைப்பட்டு எங்களை கேட்பாங்க. அப்போது கேட்டு எங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாது, சரின்ட்டு அப்போது நம்மளும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா ஒரு அந்த டிமாண்டை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலான்னு ஆரம்பித்தது தான். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெகுலர் டோனராக இருந்தேன், அதுக்கப்புறம் கமிட்டட் ரெகுலர் வாலண்ட்ரி டோனராக மாறினேன். அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியும் கமிட்டடாக கொடுத்துருவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கிடையில் ஏதாவது டிமாண்ட் இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அப்போ டிமாண்டு நிறைய இருக்கிறப்போ அது நம்மளை தொடர்பு கொள்கிறப்போ நமக்கு எப்படா 3 மாதம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு இருக்கும், வேறு வழி இல்லாமல். அப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அதனால் நிறைய பயன் அடைகிறாங்க. இன்னொன்று வந்து பணங்காசு நிறைய பேர் கொடுப்பாங்க, ஆனால் ரத்தம் எல்லாராலையும் டொனேட் பண்ண முடியும் ஆரோக்கியமான ஒரு மனுஷனால். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை முதல்ல நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரத்த தானத்தை ஒரு ஆரம்பமாக எடுத்தது.
1: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ரத்த தானம் கொடுத்த பிற்பாடு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா தெரிஞ்சுக்கலாமா?
0: நெகிழ்ச்சியானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசண்டாக கூட ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் கடைசியாக நான் கொடுத்தது வந்து கடந்த மாதம் 9ஆம் தேதி. அந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நான் எங்கிட்ட ஹெல்ப் கேட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 12 யூனிட் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களால ஒரு 7-8 யூனிட் தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சு. எனக்கும் வந்து கிட்டத்தட்ட 2.5 மாதம் தான் முடிஞ்சிருந்தது. நானும் ஒரு 2 பேர் அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் வழி இல்லாமல் நானும் போய் கொடுத்துட்டேன். அதாவது 3 மாதம் முடியறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அப்போ வந்து அந்த உயிரை காப்பாற்றுற அந்த ஃபீல் இருக்குல்ல, இது வந்து பெருசாக சொல்லி புரிய வைக்க முடியாது. அது அந்த ஃபீல் நமக்குள்ளே ஒரு கெத்தாக இருக்கும்,
1: கெத்தாக இருக்கும்.
0: ஆமாம்,
1: சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரோக்கியமாக இருக்கிற யாரும் வந்து ரத்த தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் நிறையா பண்ணதுனாலையும் நிறையா இந்த ரத்த தானம் குறித்தும் முகாம் போய் நிறைய பேத்துக்கு பயிற்சிகள் விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துறதுனால கேட்குறோம், யாரெல்லாம் ரத்த தானம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம்?
0: கொடுக்க
1: முடியாது,
0: முடியாது, முடியாது.
1: யாரெல்லாம் வந்து கொடுக்க ஏற்றுக்க மாட்டாங்க மருத்துவர்கள்?
0: அதாவது இந்த க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாள்பட்ட நோய் இருக்கிறவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் நிரந்தர தடை, ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடாது. சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் எதாவது பண்ணியிருப்பாங்க, அப்புறம் டேட்டு போட்டிருப்பாங்க. முக்கியமாக வந்து மது பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு அடுத்த அது மது அருந்ததுலேருந்து 24 மணி நேரம் கொடுக்கவே முடியாது. அவங்க ஃபேமிலியே இருந்தாலுமே கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலை வரும். டோனர்லாம் கூப்பிட்டு வருவாங்க, ஜிஹெச்சில் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். வந்து இருக்கிறப்ப பார்த்தா அவங்க 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி லிக்கர் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்க கொடுக்க முடியாமல் போயிடும். மற்றபடி ஆரோக்கியமாக இருக்கிற எல்லாருமே கொடுக்கலாம். நோய் உள்ளவங்க, தொடர்ந்து மாத்திரை எடுக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொடுக்க முடியாது.
1: சரிங்க, அதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே 45 கிலோ இருந்தால் தான் கொடுக்க முடியும். அது வந்து ஆண் பெண் இருவருக்குமே அப்படிதானாங்க? இல்லை
0: ஆண் பெண் இருவருக்குமே உண்டு. 18 வயசு இருக்கணும், நிரம்பி இருக்கணும், 45 கிலோ குறைஞ்ச வயது. அதே மாதிரி பிபி வந்து நார்மலாக இருக்கும், பிளட் ப்ரெஷர் வந்து இயல்பான ஒரு நிலையில் இருக்கணும், ஹீமோக்ளோபின் 12.5 மேலே இருக்கணும்.
1: அது வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹீமோக்ளோபின் ரொம்ப 12.5 மேலே இருக்கணும் அப்படின்னா பெரும்பாலான என்னது பெண்கள் அவங்களாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத போல தோணுதுங்க.
0: அப்படி இல்லை, வர்றாங்களா பெண்களில் நிறைய பேர் கொடுத்தவங்களும் எனக்கு தெரியும். அதாவது பெண்கள்கிட்ட வந்து பொதுவாக அந்த அயன் டிஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்லுவாங்க, இரும்பு சத்து குறைபாடால் அந்த ஹீமோஃபிலியா அந்த இரும்பு சத்து குறைபாடால் ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து நம்ம வாழ்வியல் நடைமுறையிலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஈவன் அது பெண்கள் வந்து அந்த ஹீமோக்ளோபின் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து அதில் சால்வ் ஆகும். அப்போ அந்த 12.5 மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இரும்பு சத்து உள்ள பொருட்களை ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம், கீரைகள், அதுக்கப்புறம் இந்த பேரிச்சம்பழம், ஆப்பிள், நெல்லிக்காய். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கனாக்கா ஈரல்லாம் ஒரு 25 கிராம் ஈரல் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் கீரை ஒரு 4 கட்டு சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக அந்தளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹீமோக்ளோபினை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம்.
1: சரிங்க, சிறப்பு. நேர்களை நீங்களும்

0: தினகரன் ஐயாட்ட பேசலாம். இன்றைக்குமே கூட அவர் வந்து இப்போ இங்கே நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்து 11:30 இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது, அது முடிச்சுட்டு ஆஃப் டே ஒர்க்குக்கும் போகிறாரு. எப்படி சமாளிக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இரத்த கொடையாளர் தினத்தில் நீங்களும் ரத்த தானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். அது அதை தாண்டி தினகரன் ஐயாக்கிட்டையும் விழிப்புணர்வு நடத்துகிறதுல என்ன மாதிரியான ஆலோசனை எதுவும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கெல்லாம் நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள்
1: 0431-246-101-240-102-1. இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட சந்தேகங்களை கேட்க வாட்ஸ்அப் எண் 938-546-102-1.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
7: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: ஒரு முறை நாம ரத்த தானம் செஞ்சா மூணு பேரோட உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். இன்னைக்கு வசந்த அழைப்புல குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் நம்ம கூட ரத்த தானம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் பேசலாம் வாங்க. சுழி 4 3 1 2 6 2 1 240 102 1 என்ற எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அனந்தபுரத்திலிருந்து நாகராஜ் கேட்டிருக்க கேள்வி வாட்ஸ்அப் வழியா, அதாவது பெரும்பாலான மக்களுக்கு ரத்த தானம் கொடுத்தா நம்ம உடம்புக்கு ஏதாவது சரியில்லாம ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு, இதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க.
1: ஐயா, இது வந்து ஒரு முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஆரோக்கியமான ஒரு மனிதர் 3 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து ரத்த தானம் கொடுக்கலாம், அதனால் எந்த பாதிப்பும் வராது. இதை வந்து நான் சொல்லலை, உலக அளவில் இருக்கிற உலக சுகாதார மையமும் இதை சொல்லியிருக்கு. இதனால் பக்க பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. உடலுக்கு இது அட்வான்டேஜ் தான். எதுக்காகனா செல்கள்லாம் புதுப்பிக்கப்படும். நம்ம வந்து கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ரெட் பிளட் செல்லு 90 நாளைக்கு ஒரு வாட்டி செத்து போயிடும், ஒயிட் பிளட் செல்லு ஒன்லி வீக்லி ஒன்ஸு, பிளேட்லெட் செல்ஸ் அந்த அதெல்லாம் டெய்லி இறந்து போயிடும், இறந்து கழிவாக வெளியே போயிடும். அப்போ நம்ம கொடுக்காமல் விட்டாலும் அது வந்து எப்படியோ வேஸ்ட்டாக தான் போக போகுது. அது நம்ம ரெகுலராக கொடுக்குறப்போ நம்ம உடம்புல புதிய செல்களோட உற்பத்தி அதிகமாகும். தொடர்ச்சியாக கொடுக்குறவங்களோட உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா அந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இதெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே இயல்பாக ஒரு சராசரியாக நடக்கும். நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியும் உத்வேகமும் கிடைக்கும். இது இல்லாமல் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் நமக்கு கிடைக்கும், ஒரு உயிரை காப்பாற்றிருக்கோம். அப்போ இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ்.
2: அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி, நீங்கள் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இதெல்லாம் செஞ்சால் இன்றைய மொழியில் இளைஞருக்கு மொழியில் கெத்தாக இருக்கும்.
1: ஆமாம், அப்படி எடுத்துக்கலாம். அதனால் இதை பற்றி பயப்படவே வேணாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான் கிட்டத்தட்ட.
2: ஆமாம் ஐயா, அப்புறம் நீங்கள் இப்போ சொன்னதுனால கேட்குறீங்க, இந்த ரத்தத்தில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அது நீங்கள் சொன்னீங்க. ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு வாழ்நாள்லாம் சொன்னீங்க. அது யாரெல்லாம் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்லுங்கண்ணா.
1: ரத்தத்தில்

0: வந்து முக்கியமாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள், அப்புறம் பிளாஸ்மான்ற திரவப்பகுதி இருக்கும். இந்த சிகப்பணுக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மில்லியன், அதாவது 1 மில்லிமீட்டர் கியூபில், 1 மில்லிமீட்டர்ன்றதே ரொம்ப சின்னது, பேனாமுனை அளவுக்கு இருக்கிற இதுவுக்குள்ளவே வந்து கிட்டத்தட்ட 4.5 மில்லியன்லேருந்து 6 மில்லியன் வரைக்கும் சராசரி ஆண்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு 4 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஒயிட் பிளட் செல், வெள்ளை அணுக்களை பார்த்திங்கன்னா 4000லேருந்து 11000 வரைக்கும் இருக்கும். நான் இயல்பாக இது கம்மியாக இருக்கும். நமக்கு ஜுரம்லாம் அடிக்கிறப்ப இந்த அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகி போர் வீரர்களாக வந்து செயல்படும். அதே மாதிரி தட்டணுக்கள் வந்து 1.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரைக்கும், இதுதான் பிளட்டுக்குள்ளே இருக்கிறது. பிளாஸ்மான்றது ஒரு திரவ பகுதி, அது வந்து கிட்டத்தட்ட டோட்டல் பிளட்டில் 55% இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை அணுக்களும் பிளேட்லெட்டும் சேர்ந்து 1% குறைவாக தான் இருக்கும். அப்போ ரத்தத்தில் பெரும்பாலும் இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்மா, அதுதான் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சிகப்பணுக்கள், அது வந்து 44% இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும்.
1: இப்போ யார் யாரெல்லாம் வந்து யார் யார் எந்தெந்த வகையான ரத்தம் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், யார் யாரெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடாது, ஒரு சிலத்தவங்களுக்கு சில பிளட்டு சேராது இல்லைங்க, அந்த விவரங்களை சொல்லுங்களேங்க.
0: பொதுவாக பிளட்டை பொறுத்த வரைக்கும் ஓ நெகட்டிவ் வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து யூனிவர்சலாக கொடுக்கலாம்,
1: யாருக்கு வேணாலும் எந்த ரத்த வகையை சார்ந்தவங்களுக்கும் கொடுக்கலாம்.
0: ஓ நெகட்டிவ். அதே மாதிரி ஏபி பாசிட்டிவ் வந்து யூனிவர்சல் ரிசிப்பண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாராலையும் பெற முடியும். மற்றபடி அந்தந்த குரூப் இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு கொடுக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை மாதிரி பார்த்து கொடுப்பாங்க. இதில் வந்து ரொம்ப ரேராக இருக்கிறது நெகட்டிவ் குரூப்ஸ், அதுதான் நமக்கு கிடைக்காது. பாசிட்டிவான குரூப் எல்லாமே சராசரியாக 20-20% இருக்கும். இதில் வந்து ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ் 3 இருக்குது, ஓ பாசிட்டிவ். அதே மாதிரி நெகட்டிவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓ நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், இந்த எல்லா நெகட்டிவ் குரூப்புமே சேர்ந்து 6-8% தான் டோட்டலில். அப்போ அது வந்து ரொம்ப ரேராக இருக்கும். இந்த குரூப் இருக்கிறவங்க பெரும்பாலும் வாலண்டரி டொனேஷனில் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தேவை இருக்கும் போது கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால. அதே மாதிரி அவங்க உடம்புலையும் அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும், பிளட்டு தேவையில்லாத அளவுக்கு வாழ்க்கையை வந்து சரியாக வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய டிமாண்ட் வந்து நிறைய இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு இங்கே டோனர்ஸ் கிடையாது. இது ரேர் குரூப்புன்னு சொல்லுவாங்க எல்லா நெகட்டிவ் குரூப்புமே, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக பார்க்குறோம்.
1: கட்டாயமாக, அதாவது இப்போ இதன் மூலமாக இதை கேட்டுட்ருக்க நேயர்கள் வந்து உங்களுடைய வந்து இரத்த வகையானது என்னது நெகட்டிவ் வகையாக இருந்துச்சுன்னா பாதுகாப்பாக இருங்க, உங்களுக்கான டோனர்ஸ் யாரும் இருக்காங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது பயனுள்ளதாகவும் இருக்கும்.
0: பொதுவாக அந்த ப்ரெக்னென்சி டைமு, முக்கியமான எமர்ஜென்சி ஆப்ரேஷன் டயத்துலாம் நெகட்டிவ் குரூப் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
1: சரி ஐயா, நேர் ஒருவர் இணைப்பில் இருக்காரு, அவங்களை சந்திச்சிடலாம். வருகை வணக்கம்.
2: மாணவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். சந்தானம் மனித நேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியம்.
1: துரை சுப்பிரமணியம் ஐயா, இனிமேட்டு ரத்த தானத்தையும் சேர்த்துக்குவாருன்னு
2: நினைக்கிறேன். இல்லை இல்லை, நான் அது பண்ணிட்டு தான் இருக்கேன்.
1: சரிங்க.
2: என்னோட இது என்னன்னா, இருக்கும்போது அன்னதானம், இயலும்போது ரத்த தானம், இறக்கும் போது உறுப்பு தானம், இறந்த பின் கண் தானம், இறுதியில் உடல் தானம். இது எல்லாத்தையும் ஒரு டைம் சொல்ல முடியாதுன்னா அந்த கந்தானத்தோட நிப்பாட்டிக்கிறேன். ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: ஐயா ரொம்ப நன்றி உங்கள்கிட்ட பேசினது. நானும் அப்பப்ப ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ உடல்நிலை குறைவாக பண்றது இல்லை. என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் ரத்த தானம் பண்ணா ரத்தம் முடியாதவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு, அந்த ரத்த தானம் பண்றவருக்கு என்னென்ன பயன், உடம்புல ஏதாவது மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுதாங்கிறது ஒன்று. பெண்கள் வந்து இப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா ரத்த தானம் கொடுக்கலான் இருக்கப்போ பெண்கள் அது எப்படி, அவங்களும் 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். சுகர் இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிலவிட்டே இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். நன்றி வணக்கம்.
0: நன்றி. பொதுவாக ரத்த தானம் கொடுக்கறதால முதல்ல நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஏற்கனவே இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். நம்ம கொடுக்கறதால நம்ம உடம்புல 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்து ஆகிடும். 350 மில்லி தான் எடுக்கிறாங்க, அது திரும்ப சமன் செய்யப்படும். இதனால் நம்ம உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், புதிய செல்களோட உற்பத்தி, நமக்கு வந்து எல்லா ஆர்கான் ஃபங்க்ஷனிங் இதெல்லாமே வந்து சரியாக இருக்கும். ரெண்டாவது பெண்களை பற்றி கேட்டார். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் 3 மாதத்துக்கு 1 முறை, பெண்களுக்கு 4 மாதத்துக்கு 1 முறை. அவங்களுக்கு வந்து அந்த ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கிறதுனால அதனால் அவங்களுக்கு வந்து 4 மாதத்துக்கு 1 முறைன்னு வச்சுருக்கான். பெண்கள்லேயும் வந்து 80-70 தடவை கொடுத்தவங்கள நான் பார்த்துருக்கேன், 4 மாதத்துக்கு 1 வாட்டி தொடர்ச்சியாக கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புலாம் இருக்காது. அதனால் பெண்களும் தாராளமாக கொடுக்கலாம். நிறைய நேரத்தில் பயப்படுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இயல்பாகவே அவங்களுக்கு

0: ரத்தப்போக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்குது, 40-70 ml வரைக்கும் அது போய்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கொடையாளர்கள் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை கொடுப்ப பாதுகாப்பானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நோய்கள் பற்றி கேட்டார்.
1: சர்க்கரையும் ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களும்,
0: சர்க்கரை நோய் வந்து அதுவும் கண்ட்ரோல்டாக இருந்தால் கொடுக்கலாம், ஆனால் ரத்த கொதிப்பு அப்படிங்கிறப்போ அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சர்க்கரையை வந்து கண்ட்ரோல்டாக நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டு ஒரு வித்தின் த லிமிட்குள்ளே மெயின்டைன் ஆகுது அப்படின்னா கொடுக்கலாம். இதில் வந்து பிபி தான் ரொம்ப பார்ப்பாங்க. உங்களால் வந்து 140 மேலே பிபி தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நாட் அட் ஆல் அட்வைசபிள்.
1: அவங்களுக்கு பாதிப்பு,
0: ஆமாம், அவங்களுக்கே கொடுத்தா திடீர்னு ப்ரெஷர் வேரியேஷன் வரும், மயக்கம் வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இந்த ரத்த கொதிப்பு வந்து முதல் பாயிண்ட்டே இதுதான். ரத்தத்தில் கேட்பாங்க உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கா, பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, அது மட்டும்தான். மற்றபடி சுகரை பற்றி பெருசாக இல்லை, கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா அது வந்து நம்ம கொடுக்கலாம்
1: டெஃபினட்டாக. கட்டாயமாங்க, உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோடு தொடர்ந்து இருந்தீர்கள் பண்பலை 102.1.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: நீர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
9: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
10: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
11: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
12: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
13: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: நேர்களே, இன்னைக்கு வசந்த அழைப்புல குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் ரத்ததானம் பத்தி பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் பேசலாம், உங்களோட அனுபவங்களையும் இங்க கூட

0: பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான எண் 0431-246-1, 240-102-1. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ இல்லைனா தட்டச்சு செய்தோ 938-546-1 வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ ஒரு கேள்வி வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க. குப்பரட்டிப்பட்டியிலிருந்து குருசாமி, அதாவது மாற்றுத்திறனாளிகளும் இரத்த தானம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க.
1: மாற்றுத்திறனாளிகள் செய்யலாம், ஆரோக்கியமான உடல் மற்ற அந்த பிரச்சனையை தவிர இருந்ததுன்னா செய்யலாம், என்னுடைய நண்பர்களும் செஞ்சுருக்காங்க.
2: சரிங்க, அடுத்துங்க.
0: அடுத்த கேள்வி நங்கவரத்திலிருந்து ராஜி ரமேஷ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு 2-3 பேரோட ரத்தத்தை வந்து ஏற்றுறாங்க, அதனால அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமான்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ பிளட் பேங்க்ல ஹாஸ்பிட்டல்லாம் ரத்தத்தை சேமிச்சு வைக்கிறாங்களே, இதனால எதுவும் ஆபத்து உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
1: அதாவது வேறு வேறு பேஷண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம டோனர்ட்டேருந்து பிளட்டை வாங்கினாலும் அதே குரூப் தான் வாங்குவாங்க, அதனால் அந்த பிரச்சனைகள் வராது. ரெண்டாவது ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 30 நாள் வரைக்கும் ஒரு பிளட்டு, ஹோல் பிளட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. -8 டிகிரி டெம்பரேச்சரில் இந்த கேம்பில் எடுக்கிற பிளட்லாம் 1 மாதம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதுக்கு மீறியே வந்து நமக்கு பயன்படாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்டு தான் அதிகம், சப்ளை ரொம்ப கம்மி. அதனால் அந்த மாதிரி எக்ஸ்பைர் ஆகிற மாதிரி இருந்தால் பக்கத்து பிளட் பேங்க்குக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அதனால் பிளட்டோட பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறப்போ இதில் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸ்டோரேஜும் நமக்கு நிறைய நாள் தேவைப்படும்.
0: அடுத்து சதீஷ்குமார் இவங்க கேட்டிருக்க கேள்வி, இவங்க ரத்த தானம் பண்ணி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டு.
1: கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நீங்கள் உடனே போய் கொடுக்கலாம். அரசு மருத்துவமனையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு, அங்கே தான் தேவைகள் அதிகமாக இருக்குது, பற்றாக்குறை கம்மியாக.
2: பற்றாக்குறை நிறையா இருக்குது, நிறையா தேவைப்படுது. ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் கொடுக்கக்கூடியது தேவையான ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கொடுக்கக்கூடியவர்கள் கம்மியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது எப்படிங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது தேவை, அப்புறம் கொடுக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது?
1: டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் யூனிட். 16 லட்சம் யூனிட் அப்படிங்கிறது நம்ம டோட்டல் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 2%. 8 கோடி பேர் இருக்கோன்னா 2% வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குது. அதில் நமக்கு ஆனுவல் வாலண்டரி டொனேஷன் மூலிமா கிடைக்கிறது கிட்டத்தட்ட 9 லட்சம். வாலண்டரி டொனேஷனில் நமக்கு ஆனுவலாக கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட கிடைக்குது. அப்போது மிச்சம் அந்த 7 வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவேர்னஸ் கம்மி, எல்லாருக்கும் ஒரு பயம், கொடுத்தா என்ன ஆகிடும், நமக்கு எதா வந்துருமோ, அந்த மாதிரி இருக்கும். இந்திய அளவில் பார்த்திங்கன்னா டோட்டல் டிமாண்ட் வந்து 1%, 14.6 மில்லியன் யூனிட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 140 கோடி, 1.45 crores வந்து 1% டிமாண்ட் இருக்குது. இந்திய அளவில் வந்து வாலண்டரி டொனேஷன் ரேட் வந்து ஒரு 75% தான் வரும், பேலன்ஸ் 25% அந்த ஃபேமிலியே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 90% வாலண்டரி டொனேஷன் கிடைக்குது, ஒரு 10% தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க.
2: சரிங்க, நீங்கள் இப்போ பொதுவாக இந்த வாலண்டரி டொனேஷன் கொடுக்குறாங்களே, முன் வந்து ரத்த தானம் பண்ணுறாங்களே, பெரும்பாலும் யாராக இருக்காங்க, எங்கே உங்களுக்கு கிடைக்கும், அதை பற்றியான?
1: பெரும்பாலும் வந்து வாலண்டரி டோனர்ஸ் வந்து கிடைக்கிறது பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள். நம்ம திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அந்த ரோட்ராக் கிளப்பில் இருக்கிறப்போ அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தது ஜமால் முகமது காலேஜ், மிகப்பெரிய ஒரு மாணவர் குரூப் அது. அப்புறம் பாரதாசன் யூனிவர்சிட்டி, நேஷ்னல் காலேஜ், ஸ்ரீமத் ஆண்டவன் காலேஜ், இந்த மாதிரி கல்லூரிகள், அப்புறம் என்ஐடி, ஜிபிடி, இந்த மாதிரி இடம். எங்கள் பிஹெச்எல்லையுமே ட்ரைனிங் சென்டர் அப்ரண்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குரூப் வந்து ஈஸியாக டொனேட் பண்ணுவாங்க, ஏன்னா உடம்புல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த யங் ஏஜில் ஈஸியாக வந்து டொனேட் பண்ணுவாங்க. இதிலே வந்து கமிட்டட் டோனராக வரவங்க தான் ரொம்ப கம்மியாகிடும். அந்த 1 தடவை 2 தடவை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மைக்ரேட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அப்போ இது ரெகுலரான அவேர்னஸ் மாணவர் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் இருந்ததுன்னா இந்த டிமாண்ட் சப்ளை செயின் வந்து கொஞ்சம் குறையும், அப்போ சமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது.
2: சரிங்க, எந்தெந்த காரணங்களால் வந்து இந்த நம்மளுக்கு வந்து சப்ளை நிறையா கிடைக்காம போகுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நேரை பார்த்துடலாங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: அரியமங்கலத்துல இருந்து முகமது பேசுறேன் சார். எந்த வயசு வரைக்கும் பிளட் குடுக்கலாம் அது ஒண்ணு சார். சில பேருக்கு வந்து ரத்தம் வந்து திக்காவே இருக்குல்ல, அவங்க வந்து ரத்தம் குடுக்கலாமா அப்படின்றது சார். இந்த வைட்டமின் கே இல்லாதனால ரத்தம் வந்து ரொம்ப திக்கா இருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்க. இந்த ஆர்எச் நெகட்டிவ் பத்தி சொல்லுங்க சார்.
1: ஆக்சுவலா 60 வயது வரைக்கும் நம்ம பிளட் குடுக்கலாம், ஆரோக்கியமான மனிதர்கள் வந்து குடுக்கலாம்.

0: பிளட்டு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னாலே அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு பிபி ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்களாம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்.
1: அடுத்து ஆராய்ச்சி பற்றி
0: ஆர்எச்சை பற்றி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அதில். அதை ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் குரூப்பு பாசிட்டிவ் குரூப். இதில் வந்து ஏபி பிளட் டைப்ஸ் வந்து யூனிவர்சல் பிளாஸ்மா டோனர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ஓ நெகட்டிவ்

0: அதே மாதிரி ஓ நெகட்டிவ் இருக்கிறவங்க வந்து யூனிவர்சல் டோனர், ஏபி பாசிட்டிவ் வந்து யூனிவர்சல் ரிசீவ்ருவாங்க.
1: சரிங்க ஐயா, இப்போ அதான் ஏங்க வந்து இந்த சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது? தேவை
0: அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1: ஆக்சிடென்ட் விழிப்புணர்வு இல்லை.
0: இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஏற்படுறதுக்கான காரணங்கள் பாருங்கள். ஹெல்த் அதாவது இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா 6 யூனிட் பிளட்டு, ப்ரெக்னென்சி டெலிவரினா 2 யூனிட் பிளட்டு, ஏதாவது மேஜரான ஒரு ஆர்கான் டிரான்ஸ்பிளண்ட்னா 6 to 10 யூனிட் வரைக்கும் பிளட்டு தேவைப்படுது. அப்புறம் ஒரு விபத்து நடக்குது, இம்மிடியட்டாக அந்த உயிரை காப்பாற்ற வேண்டியது, நம்ம அது மாதிரி நேரத்தில் தான் வந்து டிமாண்டோட சைக்கிள் அதிகமாகுது, எஸ்பெஷலி ரோடு ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரி. இது இல்லாமல் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கும் பிளட்டு தேவைப்படும். இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஹீமோஃபிலியா, சிக்கில் செல் அனிமியா, அப்புறம் நார்மல் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, இந்த மாதிரி இவங்க தான் வந்து டிமாண்டை அதிகமாக வர்றது இந்த மாதிரி காரணங்களால். சப்ளை குறையிறதுக்கு முக்கியமான காரணம் லேக் ஆஃப் அவேர்னஸ். எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும், எதிர்பாராமல் நடக்கிறத அவாய்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி மக்கள் மத்தியில் ரத்த தானம்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம், இது வந்து ஒரு பயப்படக்கூடிய விஷயம் இல்லைன்ற ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதை வந்து கல்லூரிகளில் மெயினாக கொண்டு போகணும். ஏன்னா எதுக்காக நான் கல்லூரிகள் சொல்கிறேன்னா, நம்ம வயசானவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பயம் இருக்கும், அவங்க வந்து அவங்களும் தரமாட்டாங்க, அவங்கள சார்ந்தவங்களையும் தரமாட்டாங்க. சில ஃபேமிலியிலே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எனி குரூப் இருந்தால் பரவாயில்ல ஒரு யூனிட் கொடுங்கன்னு. அப்போ அந்த ஃபேமிலியிலே 10-20 பேர் இருக்கலாம், அப்போ எனி யூனிட்னால் தே கேன் ஏபிள் டு டொனேட். அந்த அவேர்னஸ் இல்லாதால அவங்க வெளியிலேருந்து தான் வரணும், இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்கன்ற அந்த ஃபீலோடவே இருப்பாங்க. அதனால் இந்த எனி குரூப் அப்படின்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்கள தான் கொடுக்கறதுக்கு தயார்படுத்திக்கணும், ரத்தம் கொடுக்கறதால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும். கல்லூரிகளில் பொதுவாக 18 வயசு முடிஞ்சப்பறம் அவங்க அந்த கல்லூரிக்கு தான் வராங்க, அந்த கல்லூரிகளில் இதுக்கான ஒரு தனியாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ரத்தம் நிறைய அரசு அங்கே வந்து பண்ணிகிட்ருக்கு. இதை தாண்டி கல்வி நிறுவனங்களும் இந்த குருதி கொடையாளர் தினத்தெல்லாம் கொண்டாடினாங்கன்னா அப்போ அதுக்கான விழிப்புணர்வு கிடைக்கும்.
1: கட்டாயம்
0: அப்போ மாணவர்களிடையே வரப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம விதையை வைக்கிறப்ப நல்ல விதைகளாக வைப்போம், கெட்ட மரத்தில் நல்ல கனியை எதிர்பார்க்க முடியாது, ஆனால் வைக்கிற விதையை நல்ல விதையாக வச்சோம்னா அது நல்ல கனிகளை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ எல்லாமே சொல்கிறேன், இந்த புகையில விழிப்புணர்வும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், அந்த பீரியடில் தான் எல்லாமே வந்து நல்லது கெட்டது எடுக்கிற ஒரு விஷயம். அப்போ நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கிறப்போ அங்கேயே அவங்க பயன்படுத்திப்பாங்க, அந்த சூழ்நிலையை உருவாக்கணும்.
1: சரிங்க, வேறு என்ன மாதிரியான முன்முயற்சிகள்லாம் எடுத்தால் இந்த மாதிரியான சப்ளையை அதிகப்படுத்தலாம்? அது மாதிரி ஏதாவது தேசிய லெவலில் அரசுகள் ஏதாவது முன்னெடுப்பு?
0: இந்த வேர்ல்டு பிளட் டோனர் டே இருக்குது, அதுக்கப்புறம் வாலண்டரி பிளட் டொனேஷன் டேன்னு ஒன்று வரும், அது அக்டோபர் மாதத்தில் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இதை தவிர அரசு மருத்துவமனையில் வந்து ரெகுலராக கேம்ப்லாம் போட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம்
1: நீங்களே கூட 2022, 2025, 2024, 2025 மூன்று உலக குருதி கொடையாளர் தினத்துக்கும் தமிழ்நாடு அரசிடமிருந்து பாராட்டு சான்றிதழ் வாங்கியிருக்கோம். ஆமாங்க,
0: அதை இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட், அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெகுலராக கொடுக்குறவங்களுக்கு வருஷத்துக்கு 3 தடவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருந்தா என்கரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க.
1: வாட்ஸ்அப் மூலமாக ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க.
2: திருச்சியிலிருந்து அனுராதா நாராயணன் கேட்டிருக்க கேள்வி, எந்த நேரத்தில் நாம் ரத்தம் கொடுக்கலாம், எங்கே போய் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க.
0: ரத்தம் கொடுக்கறதுக்கு நல்ல நேரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, 24x7 நீங்கள் டொனேட் பண்ணலாம். அதிகமாக டிமாண்ட் இருக்கிறது அரசு மருத்துவமனைகள், நீங்கள் எப்போ வேணாலும் அரசு மருத்துவமனைகளில் போனீங்கன்னா கொடுக்கலாம்.
1: இப்போ கூட நான் அரசு மருத்துவமனைக்கு
0: போனேன்னா வந்து வாலண்டரி பிளட் டொனேஷன்னா எடுத்துப்பாங்க. நம்ம திருச்சி ஜிஹெச்லேயே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கிட்டத்தட்ட 3000 யூனிட் கிட்ட டிமாண்ட் வருது. நாம் 3 மாதம் முடிஞ்சதுன்னா அப்படி தான், யாரும் கேட்கலைன்னா நேராக அங்கே போயிட்டு ஜிஹெச்சில் காலையில் ஒரு 10 மணிக்கு போனோம்னா வாலண்டரி டொனேஷனாக எதுவும் கேட்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துப்பாங்க. ஏன்னா அங்கே டிமாண்ட் ஆல்ரெடி வெரி ஹை, பீக்கில் இருக்குது, இந்த மாதிரி டோனர்ஸ் தான் கிடைக்கல. அதனால் நீங்கள் அரசு மருத்துவர்கள் கொடுப்பது மிகவும் பாதுகாப்பானது, நமக்கு வந்து அவசியமானது.
1: அவசியமானதும் கூட. நீங்கள் உங்களுடைய இரத்த தானத்திலேயே கூட அதிக முறை நம்மளுடைய திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் தான் கொடுத்துருக்கிறதாக கேள்விப்படுறோம், நீங்களும் அதை வச்சுருக்கீங்க. அந்த உங்களுடைய அந்த குருதி கொலை பற்றி சொல்லுங்கள். சிம்பிள்,
0: நான் வந்து டோட்டல் பிளட் டொனேஷன் 82 தடவையில் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலில் மட்டும் 50 தடவை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 1 தடவை, அப்புறம் தஞ்சாவூர் ஜிஹெச்சில் 1 தடவை, பிஹெச்எல் மெயின் ஹாஸ்பிட்டல் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து 15 தடவை கொடுத்துருக்கேன். ரெட் கிராஸ் கேம்ப் அதில் வந்து டெல்லியில் ஃபஸ்ட் டைமாக கொடுத்தது அதுதான். அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு தடவை சப்தகிரி ஹாஸ்பிட்டலில் கொடுத்தேன்.

0: பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிறப்போ ஒரு டீட் இருந்ததுனால. அப்புறம் திருச்சியிலேயே ஃப்ரெண்ட்ஸ் பிளட் பேங்க்கில் 5 தடவை, சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ் பிளட் பேங்க்கு, ஐஎஸ் பிளட் பேங்க்கு, நம்ம கேஎம்சி ஹாஸ்பிட்டலு, உயிர்த்துளி பிளட் பேங்க்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்திங்கன்னா மொத்தம் 82 வரும். இதில் கிட்டத்தட்ட அரசு மருத்துவமனையில் 52, பிஹெச்எல் மருத்துவமனையில் 15. இதான் டோட்டல் டொனேஷன்.
1: சிறப்புங்க. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசுகிறேங்க.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc Honors Agriculture 4 years, BSc Honors Horticulture 4 years. சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: திருச்சி பெரிய கடை வீதியிலிருந்து கண்ணன் அவங்க கேட்டிருக்க கேள்வி, அதாவது ரத்தத்தை அதோட மூலக்கூறுகள் எல்லாம் வச்சு செயற்கையா தயாரிக்க முடியுமான்னு கேக்குறாங்க.
6: அவர் கண்ணன் ஐயாவுடைய கேள்வி.
0: ஆக்சுவலாக செயற்கை ரத்தம்ன்றது இன்னைய வரைக்கும் ஒரு ஆராய்ச்சியாக தான் இருக்குது. அதனால தான் இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கொடுக்க முடியல. இதுக்கான முயற்சிகளாக எடுத்து ஆராய்ச்சி வடிவில் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வரைக்கும் நடைமுறைக்கு வரல. இது ரொம்ப இயற்கையாக மனிதனால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது செயற்கையான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தற்போதைய நிறுவனம்.
6: சரிங்க ஐயா, இப்போ இது நாளை June 14 உலக இரத்த கொடையாளர் தினம். இந்த தினத்தில் நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன?
0: நேயர்களுக்கு சொல்ல விரும்புவதுன்னா, ரத்த தானம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு நீங்கள் வந்து அடையணும். அதே மாதிரி எங்கே தேவை இருந்தாலும் தயங்காமல், உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் ஃபஸ்ட்டு வாலண்டரியாக நீங்கள் வரணும். அப்போ தான் வந்து நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா இது செயற்கை, இப்போ கொஸ்டின் கூட கேட்டார், செயற்கையாக செய்ய முடியாத விஷயங்களில் இந்த ரத்தமும் ஒன்று. இந்த ரத்தத்தினால என்ன பண்ணுன்னா, ஒரு யூனிட் கொடுக்குறதால கிட்டத்தட்ட நம்ம 4 பேரை காப்பாற்றலாம். சிலருக்கு ரெட் பிளட் செல் தேவைப்படும், ஒயிட் பிளட் செல், பிளாஸ்மா மட்டும் தேவை, பிளேட்லெட்ஸில் தேவை, அந்த மாதிரி அதை கொடுக்குறப்ப நமக்கு வந்து உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் எளிதாக வாங்கக்கூடிய விஷயத்தில் எந்த வகையிலையுமே வந்து வெளியிலேருந்து செய்ய முடியாத ஒரு விஷயம் ரத்த தானம். அதனால் இருக்கும் வரை ரத்த தானம், இறந்த பின் உடல் தானம். அது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மீனிங்ஃபுல்லாக, யானை சொல்லுவாங்கள்ல, இறந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன், அது மாதிரி நம்ம வாழற வரைக்கும் நம்ம ரத்த தானத்தை தொடர்ந்து செய்யலாம். இறந்த பின் முழு உடல் தானம், கண் தானம், ஆர்கான் டொனேஷன், இந்த மாதிரி எதுவும் பண்ணலாம். நமக்கு வந்து எந்த சூழ்நிலையிலையும் வறுமையாக இருந்தாலும் சரி, எனக்கு வேலை இல்லைன்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரே தானம் இந்த ரத்த தானம் தான். அதனால் இந்த தானத்தை எல்லாரும் செய்கிறது மூலிமா நம்மளை தாண்டி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையும். உயிர் தடுப்புகள் வந்து நம்ம கொண்டு வர முடியும். நீங்களும் ஒரு உயிர் காக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்க முடியும். அதனால் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, வாலண்டரி டொனேஷன், யாராவது பிளட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தகுதியும் வாய்ப்பும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எல்லாருமே முன் வந்து ரத்த தானம் செய்யணுன்றது தான் நான் கேட்டுக்கிறேன்.
6: சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு இந்த ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினீங்க. நாளைக்கு உலக குருதி கொடையாளர் தினம். அனைவரும் வந்து நாளை வாய்ப்பு இருந்தால் தமது திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய மகாத்மா அரசு மருத்துவமனையும் சரி, அல்லது பக்கத்தில் கேட்டுட்ருக்க அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல் மாவட்ட நேயர்களும் நீங்கள் இதை கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் நாளைக்கு ரத்த தானம் செய்யலாம். உலக குருதி கொடையாளர் தின வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
5: நம்ம நரம்புகளில் ஓடுற ரத்தம் வேறு ஒருவருடைய இதயத்தில் நம்பிக்கையாக துடிக்கலாம். அதனால ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். இதுவரைக்கும் வசந்த அழைப்பில் குருதி கொடையாளர் முனைவர் டி தினகரன் அவர்கள் ரத்த தானம் பற்றி பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. உடன் உரையாடியவர் கே அடைக்கலராஜ் அவர்கள்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க, இது திருச்சி வானொலி. நேரம் சரியாக 10 மணி ஆகுதுங்க. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு நாளை புறப்படுகிறார். முதற்கட்டமாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்திக்கும் பிரதமர் இந்திய புத்தாக்க திறன் உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக பெட்ரோல் டீசல் விற்பனை செய்ய அடுத்த 90 நாட்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மேற்காசி நிலவரத்தை அடுத்து பொதுமக்களுக்கான பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனையில் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க இந்நடவடிக்கை. இதனிடையே அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெறும் லோக் அதாலத்தில் பல்வேறு வழக்குகளுக்கு சமரச தீர்வு எட்டப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகம் முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களிலும் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் இன்று நடைபெறவுள்ளது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று காலை 10 மணி அளவில் மாவட்ட முதன்மை நீதிபதி இதனை துவக்கி வைக்கிறார். குடும்ப நல வழக்கு, வங்கிக் கடன் வழக்கு, விபத்து வழக்கு, கொடுக்கல் வாங்கல் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கான தீர்வுகள் காணப்பட உள்ளன. இதற்காக மாவட்டம் முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களிலும் பல்வேறு நீதிபதிகளை கொண்டு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதனை முழுமையாக பயன்படுத்த கொள்ள வேண்டும் என்று வழக்காடிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: திருப்பூர் அஞ்சல் கோட்டத்தில் அஞ்சல் குறைதீர் நாள் முகாம் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளதால் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வரும் 23ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. நெல்லை தூத்துக்குடி மாவட்ட பாசனத்திற்காக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 121 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 36,521 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. வார விடுமுறை நாட்கள் என்பதால் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இதனிடையே பிரதான அருவியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக அங்கு மட்டும் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தரம்சாலாவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, யதார்த்தமா கிடைச்சதுங்க வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகம். அதை நாம ரொம்ப ரொம்ப ரொம்ப நிதானமா வாசிக்கணுங்க. பக்கங்களை பத்தி இருக்கிற கவலைய விட்டுருங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு.

நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்டு இருக்கோம். இது போடு ஆட்டம் போடு கேட்ட பாட்டு வல்லரசு படத்துல இருந்துங்க. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருது, வெற்றி கொடிக்கட்டு படத்துல இருந்து. நேரம் சரியா இப்போ 10:09 ஆகுது.

பத்து மணி 14 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது போடு ஆட்டம் போடு, நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல. அடுத்த பாடல் உங்களுக்காக, குஷி படத்திலிருந்து.

தெனாலி படத்துல தான் பாடல் கேட்டோம், கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு. நேரம் சரியா 10:27 ஆகுதுங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக மாயி படத்துல இருந்து.

மணி 30 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம சீஃபிம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். இன்னைக்கு தங்கமகன் உதயகீதம், இந்த ரெண்டு படத்துல தான் பாடல்களை கேட்க போறோம். 1983 ஏ ஜெகநாதன் இயக்கத்துல ரஜினிகாந்த், பூர்ணிமா ஜெயராம் இவங்களோட நடிப்புல, இளையராஜாவோட இசையில வெளிவந்த படம் தான் தங்கமகன். அதுல இருந்து பாடல் கேட்டலாமா, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம சீஃபிம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: catches you without touching you.
1: இளையராஜா இசை இளையராஜா கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.

0: நேயர்கள் இதுவரை இருபட பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 11 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் நாட்டின் இளையோர் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பெருமிதம் குறித்தார். சிறிய கிராமங்கள், சிறிய நகரங்கள் முதல் நாட்டின்

0: நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இளையோரின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு துறையை நவீனமயமாக்கும் முயற்சிகளில் இந்தியா முக்கிய கட்டத்தை எட்டி வருவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் பன்முனை ஏவுகணை சோதனை வெற்றி இந்தியாவின் ராணுவ வலிமையை மேலும் அதிகரிப்பதாக கூறினார். அதிகரித்து வரும் ஏவுகணை அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்களில் நவீன கட்டமைப்பிற்கு ஏற்ப புதிய வடிவமைப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு முதல் முதுநிலை மற்றும் பொறியியல் படிப்பு தேர்ச்சி பெற்ற 40 வயதிற்குட்பட்டவர்கள் இதில் பங்கேற்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து துவங்கி சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகள் வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். குற்றால மெயின் அருவியில் மட்டும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த அருவியில் குளிப்பு தடை என்பது தொடர்கிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: கடலூர் சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆனி திருமஞ்சன விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சிகளான தேரோட்டம் வரும் 21ஆம் தேதியும் ஆனி திருமஞ்சனம் 22ஆம் தேதியும் நடைபெறுகிறது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் யமாகுச்சியை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் சரிகம ரசிகம. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: இன்னைக்கு சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியில சினிமா படத்திலேயே நிறைய பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு ராகமா இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு நினைப்புல தான் வரும். இருந்தாலும் மாதவ் என்ன சொல்ல போறார் பார்க்கலாம்.
1: அதாவது திரை இசையிலையும் கர்நாடக இசையிலையும் இயக்கப்பட்ட கீதங்கள் கீர்த்தனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராகமா சங்கராபரணமா இருந்தாலும்
0: சரி,
1: அதனுடைய பிள்ளையான அதாவது பெரும்பிள்ளை பிலஹரி, அதாவது பிலஹரி என்ன பிலம் என்ன குகை, ஹரி என்ன அதுக்கு ஒரு பொருள் வந்து சிங்கம், அதாவது குகையில இருக்கிற சிங்கம் மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு ராகம் வந்து பிலஹரி தான். அது பாடினாலே அது வாசாலே ஒரு மெஜிஸ்டிக் நடையில சிங்கம் போற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஏகப்பட்ட திரை இசை கானங்களும் கீர்த்தனைகளும் உள்ள பிலஹரி ராகத்தை பத்தி கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பேசிக்குவோமே.
0: என்ன தோணுதுன்னா மாதவ், பிலஹரி ராகம் அப்படிங்கும் போது நல்ல வெயிட்டான ஒரு ராகம் இல்லையா?
1: கண்டிப்பா
0: மெல்லிசை ராகம் மாதிரி எல்லாம் கிடையாது,
1: கண்டிப்பா
0: வல்லிசையது இல்லையா? கர்நாடக இசையில அத ராகம் பாடி சுரம் பாடி மணிக்கணக்குல அதுல வந்து அது உள்ள போய் நீஞ்சி விளையாடி அந்த சுரங்களோட பண்றதுக்கு எல்லாம் திறமை இருக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ராகத்தை சினிமா பாட்டுக்காக எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல எவ்வளவு ஞானம் இருக்கணும் பிலஹரி ராகத்தை பத்தி, அதை எப்படி எளிமையா நம்ம பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் பிலஹரியோட ஒரு ஸ்வரூபத்தை அழகா கொடுக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல தோணுதே.
1: அதாவது நீங்க சொல்றதை வச்சு எனக்கு என்ன தோன்றதுனாக்க, பழைய படங்கள்ல வந்து இந்த பிலஹரி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சிங்க நடை அப்படி, அதாவது வீரம் ஊட்டக்கூடிய அந்த மாதிரி சிச்சுவேஷன்கள் எல்லாம் வரும்போது நல்லாவே இந்த ராகத்தை கொடுத்து இசை அமைச்சு பிரமாதமா பண்ணிருக்காங்க. அதாவது பிலஹரி என்ன பிலஹரி தான் தெரியும்.
0: சரி,
1: ஆனா போக போக இப்போ வர நல்ல புது இசை அமைப்பாளர்கள் அதாவது பிலஹரியை எடுத்துட்டு அது அப்படி வீரமா கூட இல்லாம ஒரு மாதிரி ஜாலமா, அதாவது காதல் கீதங்கள் ஏதாவது ஒரு நகைசுவை விஷயங்கள் அப்படி கூட எடுத்து இது போட முடியும், இப்படி கூட இசை பண்ண முடியும் அப்படிங்கறது இந்த ராகத்தை நல்லா எடுத்துக்கிறாங்க.
2: அதாவது பிலஹரி வர்ற மாதிரியும்
1: வராத மாதிரியும்
2: ஒரு படத்துல சொல்லுவோமே,
1: ஆமா
2: ஈயம் பூசுற மாதிரியும் பூசாத மாதிரியும் இருக்கணும்பாங்களே,
1: இப்படியும் குடுக்கறாங்க. ஆமா,
2: அந்த மாதிரி நமக்கு பிலஹரி தான் வருதா இல்லையான்னு கன்ஃபியூஸ் பண்ணி, பட் அந்த பிலஹரி இருக்கும்
1: இருக்கும்,
2: பட் நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா?
1: அது வந்து போக போக பேசிப்போம். இப்ப வந்து பளிச்சுன பிலஹரி கொடுக்கற மாதிரி ஒரு பாலநாகம்மா அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு பாடல் இருக்கு. உடனடியா யாரு பாட போறீங்க?
3: அதாவது குகையில இருக்க சிங்கம்னு சொன்னீங்க.
1: ஆமா,
3: இங்க என்னன்னா புற்றுல இருக்க அந்த பால நாகம் சின்ன நாகம் அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: ஆமா,
3: ஆனா அந்த பால நாகம் எப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு போகுமோ அது மாதிரி கூந்தல், அந்த கூந்தல் அப்படிதான் வரும், நெளிஞ்சு நெளிஞ்சுதான் வரும்.
1: ஆமா
3: சொல்லிட்டேன், இப்போ பாட்டோட முதல்ல சொல்லியிருக்கேன்.
0: ஓ கூந்தல்.

0: இதுல நிறைய இதெல்லாம் போட்டு
1: அந்த
0: பாடுவாரு.
1: சங்கத்திகள் பிறகாக்கள் எல்லாம் போட்டு, அதாவது நான் சொன்ன விளக்கத்துக்கு சரியா போச்சு இல்லையோ? அதாவது அந்த பழைய படங்கள்ல வந்து இந்த ராகத்தை அப்படியே அதனுடைய சாரமா எடுத்து அந்த சிச்சுவேஷனுக்கு தந்தாப்புல அழகாக அமைச்சிருக்காங்க.
0: அதுக்கு நல்ல உதாரணமா இந்த பாடல சொல்லலாம். நிச்சயமா,
1: கண்டிப்பா இது பழைய படமா இருந்தாலுமே இசைஞானி இளையராஜா ஐயா பண்ணதுதான் இந்த இசை அமைப்பு.
2: இது ஆரம்பிக்கும் போது உடனே பிலஹரி ராகம் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது.
1: கண்டிப்பாக
2: கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல இது வருமா.

0: வராத இந்த ராகம் தானா கேட்டு பார்த்தா தான் தெரியும், இந்த வேலையே கிடையாது
1: இதுல.
0: ஆமாமா, கூந்தல்ல இருந்து ஆரம்பிச்சாச்சுன்னா எடுத்த உடனே விலகரி ராகம் தான்.
1: அப்பா
0: ஆமா,
2: கூந்தல்னாவே பின்னல் தானே, இங்க சுரங்களோட பின்னல்,
1: விலகரியோட பின்னல்,
2: விலகரி அந்த சுரங்களோட பின்னல் அப்படி நமக்கு கிடைக்கிறது.
3: அப்படி சரியம ரசிகமா பின்னல்ல அடங்கி இருக்கிற இந்த விலகரி பின்னல்ல நம்ம பாலநாகம்மா படத்துல ஏசுதாஸ் ஐயா குரல் இசையில நம்ம கேட்போமாக.
2: முதல் பாட்டா முன்னால கேட்டுருவோம்,
0: பின்னிடுவோம்.

அதாவது இந்த அழகான பிலஹரி ராகத்தில் இதனுடைய தாயி ராகமான சங்கராபரணம் கொடுக்கக்கூடிய பிரமாதமான கீர்த்தனைகள் மாதிரி அதே அளவுக்கு ஈடான கீர்த்தனைகள் எல்லாம் இந்த ராகத்தில் அமர்ந்திருக்கு. வரிசையாக சில கீர்த்தனைகள் எல்லாம் சொல்லிட்டே வரேன். புரந்தர்தாஸ் தேவர்நாம சரணு ஜனகா, வாதி தேவநாதன் அப்படிங்கிற ஒரு தாசர், லக்ஷ்மி சோபனே அப்படிங்கிற ஒரு தேவர்நாம 112 சரணங்களோட பிலஹரி ராகத்தில் பாடிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ரீ பாலசுப்ரமணியா, காமாட்சி, ஸ்ரீவரலட்சுமி.

0: லட்சுமி அப்படிங்கிறது தீக்ஷிதர் இயற்றியது. ஸ்மரசதா கோபால சேவ்யேகம் பாஹி பத்மநாப பாஹி சரசநாப விமுகதவ அப்படிங்கிற கீர்த்தனைகள் எல்லாம் சுவாதி திருநாள் இயற்றியது.
1: ஓஹோ.
0: பட்டணம் சுப்பிரமணியர் பரித நமீச்சிதே பாலிம் துவேமோ அப்படி ஒரு அழகான கண்டச்சாப்பு கீர்த்தனை அவர் ஏற்றிருக்கார். அதாவது நாராயண தீர்த்த தரங்கத்துல புறைய மம காமோ கோபாலோ அப்படிங்கிற ஒரு அழகான தரங்கம் இதுலதான் இசை அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ட்ரெடிஷ்னலா எப்பவுமே பாடிக்கிற சொரஜதி இருக்கே, ரவேணு கோபபால ராஜித சகுண ஜெயசீலா, இது எல்லாருக்குமே மாணாக்கர்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு சொரஜதி. இது தியாகராஜர் அவரோட வாழ்க்கை சரித்திரத்துக்கு ஒட்டினாப்புல இந்த ராகத்தை யூஸ் பண்ணி முக்கியமான கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். அதாவது துரக்குனா இட்டுவண்டி சேவை அப்படிங்கிற ஒரு கீர்த்தனை இருக்கு. நா ஜீவாதார அப்படிங்கறது அவர் வந்து முக்தி அடையறதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி இந்த நா ஜீவாதார அப்படிங்கிறது ராமர் தான் என்னோட ஜீவாதாரம், அவர் தான் என்னோட மூச்சு அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நிறைய சங்கதிகள் ஏகப்பட்ட சங்கதிகள் வரும். அதாவது அந்த பெலஹரியோட ராக ஸ்வரூபத்தை அக்கு ஆணியா அந்த கீர்த்தனையில காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கீர்த்தனை அது. அது நாஜீவாதாரா. கனுகொண்டினி அப்படிங்கிறது அவரு திருட்டு போன அவரோட பெருமாள் சந்நிதிய திருப்பி அவர்கிட்ட சேர்ந்து வரும்போது பாடிய கீர்த்தனம் தான் கனுகொண்டினி அப்படிங்கிறது. அதுவும் பிலகர் ராகத்துல தான். அதாவது துரக்குனாயிட்டுவண்டி சேவைனா அதாவது ராமர் சேவை பண்றது வந்து ரொம்ப தவம், அதாவது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமா நமக்கு, அவருக்கு ராமருக்கு பூஜை பண்றது, ராமர் ஸ்மரிக்கிறது, ராம நாமம் சொல்றது, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு கீர்த்தனையான துரக்குனா இட்டுவண்டி சேவை அப்படிங்கறது கீர்த்தனை நம்ம இப்போ நேரிகளுக்கு மிருதங்கத்தோட வாசிச்சு காமிப்போம்.
2: இப்ப கிடைக்கும் பாருங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ்.

0: அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
3: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு
7: 7448633313.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: இப்படி ஏகப்பட்ட கீர்த்தனைகள் எல்லாம் சொல்லி நான் நமக்கே பெலஹரியோட ஒரு அன்பு, ஒரு காதல் வந்து தனியா அந்த பெலஹரி தேசத்துக்குள்ளேயே போலாமா அப்படின்னு தோன்றது.
1: எனக்கு இப்ப நீங்க கீர்த்தனை எல்லாம் வாசிச்சு அழகா அந்த மிருதங்கத்தோட சேர்ந்து வரதெல்லாம் பார்த்தா, இது பக்தி ரசம் மட்டும்தான் கொடுக்கும், இது கர்நாடக இசைக்கு மட்டும்தான் பொருந்துங்கிற மாதிரி எல்லாம் என் மனசுல தோணுது.
10: இல்லையே, ஒரு காதல் தேசத்திலயும் இது வந்து ஒரு காதலும் கொடுக்கறதே. இது
11: அதாவது தென்றல் மாதிரி முள்ள வீசும் இல்லையா?
10: ஆமா,
11: அப்படி இல்ல ஒரு பாட்டு இருக்கு.
12: அதாவது பிலகரிராயத்தை பத்தி கேட்டா, நீங்க வந்து தேசத்தையே சுத்தி வந்து என்னென்ன விஷயங்கள் கிடைக்குமோ அத்தனை விஷயங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி அத்தனை ராகங்களையும் சாயலையும் சொல்லி அத்தனை கீர்த்தனையும் சொல்லிட்டீங்க நீங்க.
10: ஏன்னா எனக்கு வந்து இப்ப பிலஹரி மேல காதல் வந்துருச்சு. அந்த பிலஹரி காதல் தேசத்துக்குள்ள நான் போயிட்டேன்.
11: சரி சரி, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. காதல் தேசம் படத்துல ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டுன்னா பாடுவாங்க கேளுங்க.
1: இந்த பாட்டை சொல்லும் போது ஸ்ரீனிவாஸ் சாதாரண ஆதி தாளத்துல இருக்க மாதிரி தெரியல. பாருங்களேன்,

0: அப்படின்னு வருதே, இது வித்தியாசமான தாளமா வருதே. என்ன தாளம் பாது?
1: இது மிஸ்ர சாப்பு தாளம் தான்.
0: ஓஹோ, சினிமா பாட்டுல கூட பாருங்க, ஒரு ஆதி தாளத்துலன்னு இல்லாம ஒரு மிஸ்ர சாப்பு தாளத்துல அழகா ஒரு பாட்டு போட்டிருக்காங்களே.
1: அது மியூசிக் டைரக்டருடைய டேலண்ட். என்ன இப்போ ஒரு பாட்டு எழுதி கொடுத்துறோம், தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு, பூவுடன் மெல்ல நீ பேசுனா, அவங்க அந்த லிரிக் எதோட சேரும், எந்த தாளத்துல சேரும், அதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கேப் இருக்கு. சில பாட்டு எல்லாம் கேப் இல்லாம பாடலாம். இப்ப திருப்புகள்லாம் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிற சக்தி சரவண முக்தி குருவித்து குருபர என ஓதும். அப்ப பாத்தீங்கன்னா முத்தை தரு 6, பக்தி திருநகை 8, அப்ப கரெக்டா 6 8 6 8 அப்படி வந்துட்டே இருக்கு.
0: ஓஹோ,
1: அந்த மாதிரி இப்போ தென்றலே தென்றலே மெல்ல வீசுனாக்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த தாளத்துக்கு போட்டுக்கிறாங்க. சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. அது எப்படி இந்த காதல் தேசத்துல அந்த பாட்டு வந்து ஒரு காதல் பாட்டா இருக்குனாக்க சாஃப்டா போடுறது.
0: மிஸ்ர சாப்பு தாளத்திலேயே சாஃப்டா வருது இல்லையா.
2: அதாவது வீசும் தென்றல் வந்து மென்மையா இருக்கு, அது வரக்கூடிய அந்த தாளம் வந்து கொஞ்சம் அப்படி கஷ்டமா ஒரு கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல,
1: சத்தம் இல்லாம போடணும் தாளமும்.
2: அது சரி,
1: தாளமே கேட்க கூடாது.
2: அதனால தான் நான் சொல்லிட்டேன், மென்மையாக வீசும் தென்றல்.
1: சரி, நேயர்களும் முள்ள ஜாலியா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சத்தம் இல்லாம இந்த பாட்டை கேளுங்க, சாஃப்டா கேக்குறீங்களா? சரி சரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய சரிகம ரசிகம. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களே, இன்று பகல் மணி 12:10 மங்கையர் உலகத்தில் இனம் புரியாத மகிழ்ச்சி என்ற தலைப்பில் தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஸ்டம்ப் டெல்லி அஞ்சல்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேயர்களே, இன்றைய பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். நிலைக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள். நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா மங்கையர் உலகம் 12:10 உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இனம் புரியாத மகிழ்ச்சி, இது குறித்து தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். தொட்டு வர வேண்டிய எண்கள் 43311 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ அடையாளம் இருப்பதாக எடுத்துரைத்த பிரதமர் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் பிரான்ஸ் பயணத்தை தொடர்ந்து ஸ்லோவேக்கியா செல்கிறார். தேசிய வேளாண் பல்லுயிர் பெருக்கம் சார்ந்த பாதுகாப்பு, நீடித்த பயன்பாடு போன்றவற்றிற்கு வழிகோலும் வேளாண் பல்லுயிர் நிபுணர் குழுவை மாற்றி அமைத்து தேசிய பல்லுயிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த ஓராண்டிற்கு தேவையான பரிந்துரைகளை இக்குழு வழங்கும் என்றும் இந்த அமைச்சகம் கூறியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். வேலூர் மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வாருவதற்கான

அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கி கிடக்கும் வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சின்னமனூர் கம்பம் பகுதிகளில் சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு முதல் முதுநிலை மற்றும் பொறியியல் படிப்பு தேர்ச்சி பெற்ற 40 வயதிற்குட்பட்டவர்கள் இதில் பங்கேற்கலாம். திருச்சி மறைமாவட்டம் மார்சிங்பேட்டை புனித அந்தோனியார் கோவிலில் 125வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி இன்று மாலை நடைபெறுகிறது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் பி.வி. சிந்து ஜப்பானின் யமாகுச்சியை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் ஒரு மணிக்கு.

0: மனம் தூய்மையாதலும் செய்யும் தொழில் தூய்மையாதலும் ஆகிய இரண்டும் தான் சேர்ந்த இனத்தின் தூய்மையை ஒட்டியே வரும்.
1: மனம்

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஒவ்வொரு பூக்களுக்குமே நிறம், குணம், அதனுடைய தன்மை இதெல்லாம் வேறுபடும். கொன்றை அல்லது சரக்கொன்றைன்னு சொல்லப்படக்கூடிய மரம் வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. சரக்கொன்றையோட பூ, இலை, மரப்பட்டை இது எல்லாத்துக்குமே மருத்துவ குணங்கள் இருக்குமா. ஆங்கிலத்துல இந்த மரத்தை கோல்டன் ரெயின் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஆயுர்வேத மருத்துவத்துல கொன்றை மரம் அக்வந்தா அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இந்த கொன்றை மரங்கள் அதிகமா காணப்படுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா சித்திரை மாதத்துல சரக்கொன்றை மலர்கள் அதிகமா காணப்படுதான். வசந்த காலத்தோட இறுதியில இலைகளே பார்க்க இயலாத அளவுக்கு கொன்றை மரம் முழுவதுமே கொன்றை பூக்கள் பூத்து குலுங்குமா. கோடையோட வறட்சியிலும் வளரக்கூடிய ஆற்றல் கொண்டதுதான் இந்த சரக்கொன்றை. கொன்றை மரம் மஞ்சள் நிறத்துல சரம் சரமா பூத்து குலுங்குறதால இது சரக்கொன்றை அப்படிங்கிற பெயரோட வழங்கப்படுது. இந்த கொன்றை மரங்கள் பத்தி சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. கொன்றை மரங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல சூழலுக்கும் நன்மை பயக்கும்னு சொல்றாங்க. மிக குறைந்த நீரை கொண்டு வறட்சியான காலநிலையிலும் இது வளரக்கூடியதான். இதோட வலுவான வேர்கள் மண்ணை இறுக்கமா பிடிச்சு மண் அரிப்பை தடுக்க உதவுதுன்னு சொல்றாங்க. இது காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைட அதிகமா உட்கிரகிச்சு அதிக அளவுல ஆக்சிஜனை வெளியேற்றுதான். அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய இந்த சரக்கொன்றை மரங்களை நாமும் பாதுகாத்து சூழலுக்கும் நன்மையை சேர்க்கலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஷ் எஃப்எம் ரெயின்போ 100.1. 12:10 எப்படா ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருக்க உங்களுக்காகவே இங்க மங்கை உலகம் வந்தாச்சு. அன்பான தோழிகளுக்கு அழகான வணக்கம். உங்க கூட மனம் திறந்து பேசுற இந்த நேரம் எனக்கு எப்பவுமே இனம் புரியாத மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மனசுக்கு பிடிச்சவங்க கூட நேரத்தை செலவிடுறது, இயற்கைய ரசிக்கிறது, பிடிச்ச பொழுதுபோக்குகள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான உங்க கூட மனம் திறந்து பேசும்போது எனக்கு உண்மையாவே அதிக மகிழ்ச்சி ஏற்படுங்க. உங்களுக்கும் அப்படிதானே நினைக்கிறேன், உண்மைதானே? ஒரு சிலருக்கு பாடல்களை கேட்கும் போது இல்ல ஒரு சில பாடகர்களின் குரல் அப்படிதான் இருக்கும், என்ன ஏதோ பண்ணுது அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அந்த குரல் சோகத்தை மறக்க செய்யும், சுகத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குங்க. அப்படிப்பட்ட பாடகர் பாடகைகளின் குரல் எதுன்னு பேசலாமா? வாங்க மங்கிர் உலகத்துல 0431-246-102-1-240-102-1 இந்த எண்களை தொட்டு வாங்க, பகிரலாம் உங்களுடைய இனம் புரியாத மகிழ்ச்சிய என்னோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஜி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம்.

0: அழகர் மலை காத்து வந்து தூது சொல்லுதோ இல்லையோங்க, இனம் புரியாத மகிழ்ச்சி இந்த குரல்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு தோழி வந்துருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்.
1: தோழிக்கு அன்பான வணக்கங்கள்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கம்மா நீங்க?
1: நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கும்.

0: இதுவே எங்களுக்கு இடம் புரியாத மகிழ்ச்சி தானவா?
1: நிச்சயமா, எனக்கு எப்படின்னா உங்க கூட எல்லாம் பேசுறது இடம் புரியாத மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும்.
0: ஆமா கண்டிப்பா, எப்போ மங்கையூர் உலகம் வரும், 12 பத்தாகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நீங்க என்ன எதை பத்தி பேச சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். அதுதான் எங்களுக்கு ஒரு இனம்புரியாத சந்தோஷம், என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறதே.
1: சரிங்கம்மா, இப்ப இந்த ஒரு குரல் அந்த ஒரு குரலை கேட்டா எனக்கு அப்படி இருக்குங்க, என்னோட சோகம் மறந்து போயிருங்க, கவலை மறந்து போயிருங்க, கவலைப்பட்டதே எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா யாரோட குரல்?
0: கண்டிப்பா கண்டிப்பா, என்னுடைய பேட்டியோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நைட் 8 மணிக்கு டெய்லி போன் பண்ணுவாங்க. அது எப்படா ஆகும், 8 மணின்னு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், பசங்க பேசுவாங்க
1: அப்படின்ட்டு.
0: கொஞ்ச நேரம் பேரம் பேசுவோம், பேரம் பேசக்குள்ளாரே பேச்சு சண்டைக்கு வரும். என்கிட்ட குடு, நான் பேசணும், அம்மா மாட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: அப்ப
0: பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது எங்களுக்கு ஆசையா இருக்கும். வெளிப்படுத்தவே முடியாது. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும்.
1: சரிங்கம்மா,
0: ரொம்ப நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு பேசுறதுக்கு எங்களுக்கு எல்லாம்.
1: நன்றிமா நன்றிமா, இப்ப வந்து பேசுறதுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுங்க பேர குழந்தைங்க கிட்ட, சரிங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணு நடக்குது அப்படிங்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்குமே. அது ஒரு உணர்ச்சி பூர்வமா நம்மள தூண்டும். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு காரியம் செய்ய போறோம், நல்லா எல்லாம் பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே நமக்கு சக்சஸா முடிஞ்ச மாதிரி இருக்கும்.
1: நிச்சயமா, அதான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஒரு சந்தோஷம்
0: கிடைக்கும் நமக்கு. ஆமா,
1: அந்த ஒரு குரல்ல
0: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றிமா நன்றிமா. இப்போ தமிழ்ச்செல்வி அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு அந்த பேத்தியோட குரல், பேர குழந்தைகளோட குரலை கேட்டா எனக்கு என்னன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எந்த குரல் உங்களுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பேசலாம். 0431240 1 இந்த எண்கள் காத்துட்டே இருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம 2 FM Rainbow 101.1 மங்கிருளகம்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 8:30 மண்ணில் உறைந்த மண்வாசனை. இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நேர்காணல் எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து.
3: என் இனிய தமிழ் மக்களே, வானவில் பண்பலை 102.1 உரையாடியதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: கேட்டுருக்கிறீங்க. இதில் மட்டும் சிஃபிம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம் இனம் புரியாத மகிழ்ச்சியை பற்றி அடுத்ததான் நம்ம கூட பகிர்ந்துக்க வர தோழி, வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்கம்மா? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க இவ்வளோ தாமதமா? சாந்தாமா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா? இனம் புரியாத மகிழ்ச்சி சொல்லுங்க.
1: இனம் புரியாத மகிழ்ச்சி டி எம் சந்தரராஜா, எம்ஜிஆர் நடிச்சு டி எம் சந்தரராஜா பாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகம் பிறந்தது எனக்காக, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, அவரோட குரல் அப்படி ஒரு வசீகரம்.
1: அது அது கண்ணதாசன் பாட்டுனா அதை விட கடவுள் என் கல்லானார், அதை விட நான் ரொம்ப எண்ணெய் மறந்து உட்கார்ந்துருவேன்.
0: சரிங்கம்மா,
1: அதெல்லாம் எனக்கு அது வந்து பழைய பாட்டு, அது ஒரு இன்ட்ரெஸ்டடா தாங்க.
0: அவரோட குரல் ரொம்ப பிடிக்கும், எம்ஜி நடிச்சா பிடிக்கும். அந்த குரல்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு. மறந்து மயங்கிருவீங்க. சரிம்மா சரிம்மா, சரிங்கம்மா. உங்களோட கருத்தை பதிவு பண்ணதுக்கு நன்றி. என்னங்கம்மா?
1: அரை மணி நேரம் கால் மணி நேரம்
0: வருது. அப்புறம் நீங்க பாத்தீங்களா, அரை மணி நேரம் கால் மணி நேரம்

கால் மணி நேரம் உங்களுக்கு எவ்வளவு தடுமாற்றம் பாருங்க. நன்றி மயனிப்புல வந்து பேசுனதுக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம சீஃப் ரெயின்போ 102.1 மங்கிருலகம்.

0: மெடிக்கல் சென்டர் புத்தூர் திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
8: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
9: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
11: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: தட்ஸ் ரைட்.
14: 12:34 ஆகுது, கேட்டு இருக்கீங்க இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கிர் உலகம். அடுத்து மனம் திறந்து பேச வர தோழி, வாங்க. வணக்கம்.
15: ஹலோ.
14: ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
15: அன்பிலிருந்து கீதா மேடம்.
14: கீதாமா, எப்படி இருக்கிறீங்க?
15: நல்லா இருக்கேன்.
14: நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா கீதாமா?
15: அவங்களோட
14: குரல் கேட்டா பிடிக்குமா? சரிங்கம்மா, சரி. ஆனா வித்தியாசம் இருக்கு, நான் ஏதோ பாடகர் பாடகி இவங்களோட குரல் இல்ல. எங்க வீட்டுல இருக்கிற என் பொண்ணு குரல், பையன் குரல், பேரன் குரல், பேத்தி குரல், இப்படி ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சா எனக்கு சுகன்யாவோட குரல் பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறீங்க. அருமைமா, நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றிமா. அடுத்ததான் இந்த மாதிரி வித்தியாசமா எனக்கு இந்த குரலை கேட்டா பிடிக்குங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்திருக்காங்க, வாங்க. வணக்கம்.
16: ஓம் நம சிவாயம்.
14: ஆமா, நல்லமா இருக்கீங்களா?
16: மகிழ்ச்சியா
14: இருக்கம்மா.
16: நம்ம நிலையத்தாருடைய அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் கேட்டா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி
14: தான்.
16: பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள பகிர்ந்துக்குவோம். அதுலயும் குறிப்பா நமது நிலையத்தை தான் அதிபதி என்கிற அருண்குமார்,
14: அவரோட குரல் கேட்டா பிடிக்கும்
16: எல்லாருக்கும்.
14: உங்க குடும்ப உறவுகள்ல இந்த குரல் அப்படி ஏதாவது இருக்கா?
16: எங்க குடும்ப உறவு, எங்க பேச்சு மாதிரி அவங்க திருப்புகள் பாடுவாங்கல்ல, அவங்க மேடைகள்ல பாடும் போது அவங்களுடைய குரல் அந்த மேடையில வச்சு கேட்கும் போது, அந்த வீட்டுல பேசுறத விட அந்த மேடையில அவங்க அந்த ஒளி ஒளி அலையில அவங்க குரலை கேட்கும் போது அவ்வளோ புத்துணர்ச்சியா இருக்கும். இறை அந்த பாடல்கள் அந்த பாட பாட அதை கேட்கறதுக்கு மறந்து போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும்.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி

0: திருமந்திரம் இது போற பாடல்கள் அவங்க மேடையில பாடுவாங்க. ரெண்டு பேரும் என்னோட பேசுங்க, ரெண்டு பேரும் அந்த நேரத்துல அந்த குரல் ஒரு பக்தி பரவசமா இருக்கும். ஒரு நாங்க கேட்கறது மட்டும் இல்லாம இன்னும் எங்களோட சேர்ந்து பல பேர் கேட்டு அவங்க சுவாரஸ்யமா அது கதும் போது அது இன்னும் கூடுதலா இறையருளே கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த குழந்தை இல்ல அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டு ஒவ்வொருத்தருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா அது தமிழ்ல சிறந்த பாடல்கள், தமிழ் மொழியின் சிறப்புன்னே சொல்லலாம். தமிழ் மொழியில் இந்த மாதிரி அந்த பாடல்கள் அந்த குழந்தைகள் பாடும்போது இருக்கிறதுக்கு அவர் எல்லா ரொம்ப மெய்மறந்து ரொம்ப ஒரு கடவுளுடைய பக்தி பரவசமா இருக்கும். அதுதான் எங்களோட பெரிய சிறப்பு.
1: சந்தோஷம்.
0: அதே மாதிரி உங்களுக்கு அவர் ராஜலட்சுமி குரல் ஒரு வித்தியாசமான குரல், ஒரு வித்தியாசமான உங்களுடைய பிடிச்சுமலை ஒரு வித்தியாசமாக இருக்கிறது.
1: நன்றி.
0: ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: நன்றிகள். இணைப்புல வந்து பேசுறதுக்கு நன்றிமா. இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு தோழி வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரிமா எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கு. என்ன மாதிரிங்களா?
1: நலமா இருக்கிறோம்.
2: ரொம்ப நாளாச்சு.
1: ஆமா, நமக்கு சீக்கிரம் சீக்கிரம் பேசலாம். நமக்கு இன்னும் நேரம் குறைவா தானே இருக்கு. இன்னும் புரியாத மகிழ்ச்சி தர அந்த குரல்
2: வந்து மயிலி தர்றது. என் பேரன் பேசியோட இன்னொரு பேத்தி இருக்கா, அவ பேசும்போது அம்மாச்சி எங்க அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே எனக்கு சொருக்கமே
1: இன்னைக்கு நிறைய தோழிகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு தோழி வந்திருக்காங்க. இவங்க தான் நிறைவான தோழியா இருப்பாங்க நிகழ்ச்சியோட. வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: கொஞ்சம் குயிக்கா பேசலாமா? பேர் என்னன்னு சொல்லுங்க.
3: இது திருச்சி மாவட்டம் மணப்பாறை கவிதா பேசுறேன்.
1: கவிதாமா சொல்லுங்க. இனம் புரியாத மகிழ்ச்சி.
3: இனம் புரியாத மகிழ்ச்சி எங்க பேத்தி பாருங்க.
1: பேத்தி பாருங்கதான். சரி, கருத்தை பதிவு பண்ணுங்க. கவிதாமாக்கும் அவங்களோட பேர குழந்தைகளோட குரலை கேட்டா இனிமையா இருக்குமா? இனம் புரியாத மகிழ்ச்சியா இருக்குமா? சரியா? நன்றிமா இணைப்புல வந்து பேசினதுக்கு.
3: உங்க நிலையத்துல வந்து அந்த அதிபதி பேசினாலும் எனக்கு
1: ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா அதிபதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாரு, அவரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பாரு. நன்றிமா நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல பல. எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர்

0: இத்தாலி கிரினி பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் PL கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதேபோல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே.

0: கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ஓடிஎஃப் திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோனன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா

0: மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்ட்டோனன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்
3: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி
4: 1, 2, 3
3: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சிப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபோட்டிக்ஸ், ராடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 500,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர் தேங்கும் பிரச்சினையை சமாளிக்க 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்கப் பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். இம்மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்த

என்றார். தமிழகத்தில் நுகர்வோர்களின் தேவைக்கேற்ப பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதாக அரசு அறிவித்துள்ளது. ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும், எந்த ஒரு பால் வகையின் விநியோகமும் குறைக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தரம்சாலாவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைக்கும் இனிமைக்கும். இனி நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் மதுர கீதமாய். முதலில் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த திரைப்படத்திற்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கல்லுக்குழி முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில். பாடல் வரிகள் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: மனதை மயக்கும் மாணிக்க ராகமாய் நேர் விருப்ப பாடல்கள். இது மதுரை கீதம் FM ரெயின்போ 102.1. இனி TM சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் இருவள்ளவர்கள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர், திருமணமேடு அம்சவள்ளி, செல்வகுமார், பிருந்தா, நாகார்ஜுன், ரித்திஸ் இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ. பாடலுக்கு இசை வேதா, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 10:30 திருச்சி சாரதாஸ் வழங்கும் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
1: இருக்கிற அரிசியை கூட காக்கை குருவிகளுக்கு அள்ளி வாரி எரித்து அவைகள் மகிழ்ச்சியோடு பறப்பதை பார்த்து மகிழ்வார். ஆக பசியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மதங்களிலிருந்தும் அவன் தன்னை முதலிலே விடுதலை பண்ணிக் கொண்டான். எனவே தான் விடுதலை பெற முடிந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த நாடு விடுதலை பெற முடியும் என்ற நம்பினான்.
2: 1982 டிசம்பர் 3 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதுரை நேயர்கள் முன்னிலையில் நடத்திய இலக்கிய விழாவில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆற்றிய பாரதியின் கனவுகள் உரையிலிருந்து சில பகுதிகள்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி சாரதாசில். காத்திருங்கள்.
4: 1:15 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இனி நாமக்கல் கொடிக்கால்புத்தூர் முத்துசுவாமி அகிலாண்டேஸ்வரி இவர்களின் விருப்பமாய் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல். பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை KV மகாதேவன்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள். இனி முசிறி செவந்திலிங்கபுரம் சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுபிக்ஷன் சேட் இவர்களின் விருப்பமாய் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

காலத்தால் அழியாத காவிய கானங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். அடுத்ததா காட்டு ராஜா திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஷ்மிதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், இதோ இவர்களின் விருப்பமாய் பி சுசிலாவின் குரலில் பாடல், இசை கே வி மகாதேவன் பாடல், வரிகள் கண்ணதாசன்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் இது. இனி டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன். விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தன்ஷிகா ஸ்ரீ.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின்வெடி ஓரத்தில் மாலைப்போதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: ஒரு மணி 35 நிமிடம். இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள். அடுத்த பாடல் பாசவலை திரைப்படத்திற்கு விருப்பம் தெரிவித்திருப்போம் ராமேஸ்வரம், ஷாத், மெஹ்னா. இவர்களின் விருப்பமாய் CS ஜெயராமன் குரலில் பாடல். பாடல் வரிகள் மருதகாசி, பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

கொஞ்சம் மொழி குழந்தை செல்வம் நிறைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, தம்பி தமையன் ஒன்று சேர்ந்து வாழ்வதாலே. தம்பி தமையன் ஒன்று சேர்ந்து

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ், திருச்சி.

1:40 கேட்டுட்டு இருக்கோம். மதுரை கீதம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் இவர்களுக்காக இது பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரை கீதம். நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் மதுரை கீதமாய் ஒலிக்கிடும். அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பழைய திரையிசை பாடல்கள் இடம்பெற்ற படம், எழுதி இயக்குனர் ஆகாஷவாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற முகவரிக்கு எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சி பற்றிய உங்களது விமர்சனங்களை @trichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் 3ஆம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் வரும் 16-17ஆம் தேதிகளில் G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக

இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சி மாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினரும் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான

0: நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத்தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில மானியத்தோட வந்து அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்யறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகள் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதுல இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்களை வந்து எம்எஸ்எம்இ மூலியமா தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் வந்து தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சி படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபாட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர் கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற முதலாவது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வார்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: சின்னம்னு அந்த பகுதியில் நிறைய அந்த போர்கள் அதிகமா போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்தடி நீர் கடுமையா பாதிக்கப்பட்டுங்க. இயற்கை வளங்களையும் இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை இருக்கும். சின்னம்னூர் பகுதியில், கம்பம் பகுதியில வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, இங்க இருக்க மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 500,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணி

0: பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த ஒரு மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்குழு தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு மணி 8:30 மண்ணில் உறைந்த மண்வாசனை, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நேர்காணல் எமது ஒலிக்களஞ்சியத்தில் இருந்து.
4: என் இனிய தமிழ் மக்களே, வானவில் பண்பலை 102.1 உரையாடியதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து ஆலோசனை தர இணைகிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி பார்த்திபன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: ஐயா, நிலக்கடலை வந்து நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியா தான் விளைய வைக்கிறோம் அப்படின்னு ஒரு குறை இருக்கு.
2: ஆமா, நிலக்கடையில குறைவாக பயிரிடப்படுறதுக்கு ஒரு காரணமா பார்த்தோம்னா ஒரு 60-70% மானாவாரி நிலங்களை தான் பயிர் செய்யறோம், 30% தான் இரவையில பயிர் செய்யறோம். மழையினுடைய பரவலாக்கம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், சரியான அளவுல தேவையான நேரத்துக்கு மழை பெய்யாம காலநிலை மாறுபாடுகளால மாறி வர்றதுனால நிலக்கடலையில அதிகமா பயிரிட முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, மத்த பயிர்கள் மாதிரி இல்லாம அந்த நிலக்கடலை வந்து ஒரு கல்லை போட்டோம்னா 10 கல்லை கிடைக்கும். அதாவது 80 கிலோ நம்ம வந்து கடலை ஒரு ஏக்கருக்கு விதை தேவை அப்படின்னா நமக்கு 800 ஒரு 1000 கிலோ மகசூல் கிடைக்குது. அப்ப 1:10 தான் உற்பத்தி பண்ண முடியுது. ஆனா மத்த பயிர்களை பார்த்தோம்னா உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சீடோட மல்டிபிளிகேஷன் ரேட்டும் கம்மியா இருக்கிறதுனால விவசாயிகள்கிட்ட ஒரு அச்சம் இருக்கு. நிலக்கடலை விதை 110 ரூபா ஒரு கிலோ விற்குது. ஸோ அதனால வந்து 80 கிலோங்கும் போது ஒரு 9000 ரூபா விதைக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம். அதனால தான் நான் எல்லா விதமான பயிற்சிகள்லையும் விவசாயிகள்கிட்ட ஒரு அன்பான கோரிக்கை என்னன்னா, தமக்கு தேவையான விதையை விவசாயிகள் தாங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டா விதை தேவைக்கு தண்ணீரை விடையலாம், அதிக விலை கொடுத்து நம்ம நிலக்கடலை வந்து வெளியில வாங்க வேண்டாம். அந்த சூழ்நிலை வரும் பொழுது பரப்பளவு வந்து அதிகப்படுத்த முடியும், அதனுடைய பயனை வந்து விவசாயிகள் முழுமையாக அனுபவிக்க முடியும்.
1: ஐயா, அப்புறம் வேற எந்தெந்த நேரத்துலலாம் இதுக்கு உரம் தேவைப்படும், அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்க.
2: நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் உரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு 3 முறை கொடுக்கணும். ஒன்று வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அடி உரம் அப்படின்னு சொல்லுவோம்,

0: அப்புறம் விதைச்சதுக்கு அப்புறம் 25வது நாள் ஒன்று, 45வது நாள் ஒன்று, அதாவது முதலாவது களை எடுக்க பருவம், ரெண்டாவது களை எடுக்க பருவம் அப்படின்னு சொல்லலாம். மூன்று பருவத்தில் உரம் கொடுக்கணும். எவ்வளவு உரம் தேவை? பொதுவாக எந்த பயிருக்கும் நம்ம மண் பரிசோதனை அடிப்படையில் உரம் இடுவது சிறந்தது. இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் மண் பரிசோதனை செய்கிறாங்க. அதில் வந்து மண் வள அட்டை கொடுப்பாங்க. நம்ம நிலத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, மிச்சம் நிலக்கடலைக்கு எவ்வளோ சத்துக்கள் தேவை, என்ன உரம் போடணும்னு அது முடியும் போது அந்த மாதிரி செஞ்சால் சிறப்பு. இல்லை பொதுவான பரிந்துரை போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடியது பொது பரிந்துரை. நிலக்கடலை பயிருக்கு 1 ஏக்கருக்கு 10 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்து. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 10, 20, 30 இந்த அளவில் தலைமணி சாம்பல் சத்துக்களை போடணும். இந்த சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 10 கிலோ தலைச்சத்துங்கிறது நம்ம யூரியாவாக கொடுக்கும் பொழுது 20 கிலோ யூரியா வேணும். அந்த 20 கிலோ மணிச்சத்து கொடுக்கறதுக்கு 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட் வேணும். 30 கிலோ சாம்பல் சத்து பொட்டாஷை கொடுக்கறதுக்கு நமக்கு 50 கிலோ பொட்டாஷ் உரம் வேணும். இப்போ 20 கிலோ யூரியா, 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 50 கிலோ பொட்டாஷ், இது வந்து 1 ஏக்கருக்கு தேவையானது. ஒருவேளை நமக்கு வந்து சூப்பர் பாஸ்பேட் இல்லை, நம்மள்கிட்ட டிஏபி உரம் இருக்குது அப்படிங்கும்பொழுது நம்ம யூரியாவை முழுவதுமாக கட்டுப்படுத்திடலாம், யூரியாவை போட வேண்டாம். ஏன்னா அந்த டிஏபி உரத்தில் தலைச்சத்தும் இருக்குது மணிச்சத்தும் இருக்குது. அப்போ நம்ம யூரியாவை அங்கே நிறுத்திட்டு டிஏபி மட்டும் 1 ஏக்கருக்கு 44 கிலோ டிஏபி போடலாம். அந்த டிஏபி கூட நம்ம ஏற்கனவே பரிந்துரையில் சொன்ன 50 கிலோ பொட்டாஷ், இது வந்து மொத்த அளவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்துன்னு சொல்லக்கூடிய டிஏபி அல்லது சூப்பர் பாஸ்பேட் உரத்தை வந்து முழுவதுமாகவே நம்ம அடிவரமாக போட்டுடணும். விதைக்கிறதுக்கு முத நாள் போட்டுட்டு விதைச்சி தண்ணி விடலாம், இல்லை கடைசி உழவில் போட்டுடலாம். அந்த மணிச்சத்து உரத்தையும் முழுவதுமாக போட்டுடணும். தழைச்சத்தும் சாம்பல் சத்தும் இருக்கிற மொத்த பரிந்துரையில் சரிபாதியை வந்து நம்ம அடிவரமாக போடணும். மிச்சம் இருக்கிற சரிபாதி 50%, 25%, 25% ரெண்டு கால் பாகமாக பிரிச்சுக்கணும். அந்த ரெண்டு கால் பாகத்தை, ஒரு கால் பாகம் வந்து 25வது நாள் செடி வந்து பூக்க ஆரம்பிக்கும், முத களை எடுப்போம், அந்த பருவத்தில் ஒரு கால் பாகத்தை போட்டுரும், தலைச்சத்து சாம்பல் சத்தை. இன்னொரு கால் பாகம் வந்து 45வது நாள் மண் அணைப்போம். மண் அணைக்கும் போது இதை போட்டுட்டு மண் அணைச்சோம் அப்படின்னா பயிருக்கு வந்து நல்லது. இந்த ரெண்டு வளர்ச்சி பருவங்கள் வந்து உரத்துக்கு தேவையான ஒரு பருவம் பயிருக்கு அந்த நேரத்தில் கொடுக்கணும். நிலக்கடலைக்கு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இல்லாமல் இன்னொரு முக்கியமான சத்து வேணும். ஏன்னா எண்ணெய் தான் அதனுடைய தரம் நமக்கு. அந்த எண்ணெயினுடைய தரம் அதிகமாக இருக்கணும்னா கந்தக சத்து இருக்கணும், சல்ஃபர், அப்புறம் சுண்ணாம்பு சத்து. அந்த ஓடு வந்து கெட்டியாக இருக்கிறதுக்கு சுண்ணாம்பு சத்து இருக்கணும். இப்போ நம்ம வந்து உடம்புல கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா எலும்பு வீக்காக இருக்குது, கால்சியம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க, கால்சியம் டேப்லெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி நிலக்கடலை தோல் வந்து கடினமாக இருக்கணும், ஈஸியாக எதுவும் தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது அதுக்கு வந்து கந்தக சத்து தேவைப்படுது. எண்ணெய் குவாலிட்டிக்கு கந்தக சத்தும் சுண்ணாம்பு சத்து திடமாக இருக்கிறதுக்கும் தேவைப்படுது. அதுக்கு வந்து ஜிப்சம் அப்படிங்கிற உரம் வந்து மிகவும் அவசியமானது. அந்த ஜிப்சம் வந்து ரொம்ப விலை மலிவானது. ஒரு 50 கிலோ பேகே வந்து நமக்கு வந்து ஒரு 200 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஜிப்சம்ங்கிற உரத்தை வந்து அடியோரமாக 1 ஏக்கருக்கு 160 கிலோ, அந்த 160 கிலோவில் சரிபாதி 80 கிலோ அடியோரமாகவும் 80 கிலோ வந்து மேலுரமாக போடணும். அந்த மேலுரம் வந்து 45வது நாள் மண் அணைக்கிற தருணத்தில் போடணும். ஜிப்சம் போடும்போது மண் நல்ல பொளபொளப்பு கொடுக்கும். 45 நாளில் விழுது இறங்குற பருவத்தில் நல்ல விழுதுகள் இறங்கும், நல்ல காய் பிடிக்கும். அதனால் ஜிப்சம் போட்டு நம்ம வந்து மண் அணைச்சிட்டோம் 45 நாள் அப்படின்னா நிலக்கடலையில் நல்ல மகசூல் ஆணி இறங்குறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும்.
1: ஐயா அழகாக சொன்னீங்க, இதுக்கு என்ன மாதிரி இலைவெளி உரம் கொடுக்கறது, அப்புறம் அதனால் என்னென்ன நன்மைகள்ங்கிறதையும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: நிலக்கடலை ரீச், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக வெளியிடப்பட்ட நிலக்கடலை ரீச் அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்து கலவை. அதில் பார்த்தீங்கன்னா பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் எல்லாமே கலந்த ஒரு கலவை அது பயிருக்கோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 2 கிலோ அப்படிங்கிற அளவில் நம்ம ஊட்டச்சத்து கலவை கிரவுண்ட் நட் ரீச்சை வந்து தெளிக்கணும். 2 முறை தெளிக்கணும். ஒன்று வந்து 25லிருந்து 30 நாள் அந்த செடி பூக்க ஆரம்பிக்கும் போது ஒன்று தெளிக்கணும். அதிலிருந்து 10 நாள் இடைவெளி விட்டு 2வது முறை தெளிக்கணும். 2 முறை தெளிக்கும் போது நமக்கு வந்து செடியோட காய் பிடிக்கும் திறன், அந்த விழுது இறங்கி காய் பிடிக்கிறது அதிகமாக இருக்கும். காயில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பெல்லாம் வந்து சில இதில் வந்து சுருங்கி இருக்கும், அந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நல்ல வந்து திரட்சியான பருப்பு கிடைக்கும், நிலக்கடலை பருப்பு கிடைக்கும். இந்த நிலக்கடலை ரிச்சு நம்ம தெளிக்கும் பொழுது 2 முறை தெளிக்கும் போது 20% மகசூல் அதிகப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக தண்ணீர் இல்லாத பட்சத்தில் ஒரு 15 நாள் வந்து வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையை இந்த நிலக்கடலை ரிச்சு வந்து அதிகப்படுத்தும். அது வறட்சியை அதிகப்படுத்துது, மகசூலை அதிகப்படுத்துது, காய்கள் பிடிக்கும் தன்மையை அதிகமாக்குது, பொக்கு காய அந்த சுருக்கமான பயிர்கள்லாம் இல்லாமல் நல்ல ஒரு திடகார்த்தமான நிலக்கடலை பருப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த நிலக்கடலை ரிச்சு வந்து பயன்படுது. இப்போ தண்ணி வந்து வறட்சி இருக்கும் பொழுது இது பயன்படுது. ஒருவேளை நமக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு மழை அதிகமாக பெஞ்சிருச்சு, தண்ணி தேங்கி 2 நாள் நின்றுடுச்சு, வடிக்க முடியல, அப்போ பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வந்து கொஞ்சம் வெளிர் மஞ்சள் நிறமாகி அந்த இலையெல்லாம் கொஞ்சம் பழுத்துருக்கும், தண்ணி அதிகப்படியான தண்ணினால பாதுகாப்பு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணியை வடிக்க முடியுமோ வடிச்சுட்டு அந்த 2 நாள் வடிகால் முடிஞ்சதுக்கப்புறம் நிலக்கடலைக்கு 19 19 19 நீரில் கரையக்கூடிய உரம்,

0: ஆல் நைன்டீன் சொல்லுவோம். அந்த தலைமணி சாம்பல் சத்துக்கள் எல்லாமே 19% இருக்கும். அதை வந்து நம்ம 1% என்ற அடர்த்தி, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவில் கலக்கணும். நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழக பரிந்துரை 1 ஏக்கருக்கு எந்த ஒரு மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் 200 லிட்டர் தண்ணிங்கிறது நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் பரிந்துரை. அப்போனா 2 கிலோ நீரில் கரையக்கூடிய ஆல் 19 உரம் வந்து தேவைப்படும். அதை வந்து நம்ம கரைச்சி தெளித்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் மழை அதிகமாக பெஞ்சும் போது தண்ணி அதிகப்படியாக இருந்ததுனால ஒரு வாட்டம் இருக்கும். ஏன்னா மண்ணில் தண்ணி நிற்கும் போது காற்றோட்டம் இருக்காது, காற்றோட்டம் இருக்கிறதுனால வேரோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும், வேரோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் போது இருக்கிற சத்துக்கள் அந்த வேர் எடுத்திருக்காது, அதன் காரணமாக இலையில் ஒரு வாட்டம் தெரியும். அதை தெளிய வைக்கிறதுக்கு இலை வழியாக ஒரு உரத்தை கொடுக்கும்போது உடனடியாக நமக்கு பயிர் வந்து அதிலிருந்து மீண்டு வந்து நமக்கு எந்த விதமான மகசூல் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அந்த இலை வழியாக தெளிக்கக்கூடியதில் இந்த இரண்டும் வந்து மிகவும் முக்கியமானது.
1: சரிங்க ஐயா, அப்புறம் இந்த 45 நாளையில் மண் அணைக்கிறதுன்றீங்க, அது என்ன இதுக்காக அணைக்கிறோம், அதன் மூலம் என்ன பலன் கிடைக்கும் கடலைக்கு?
0: நிலக்கடலை மட்டும்தான் மண்ணுக்கு இடையில வந்து விழுது இறங்கி காய வைக்கக்கூடியது அப்படின்னு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு இடையில விழுது இறங்கும் போது மேலாக அந்த விழுதுகள் இப்போ இடையில இருந்து மானாவாரியாக பயிர் பண்ணும்போது அதிகப்படியாக மழை பெஞ்சிருச்சு, தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியாக தண்ணி கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்குமான இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும். அந்த கணுவுக்கு கணுவு தான் விழுது இறங்கும். அந்த கணுவோட இடைவெளி அதிகமாகும்போது விழுதுகள் வந்து மேலேயே இருக்கும், கீழே இறங்காது. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ஜிப்சம் போட்டு மண்ணை பொலபொலப்பாக்கி மண்ணை அணைச்சிட்டோம் அப்படின்னா மண் அந்த குவியல் மேலே விழுதுகள் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மண் அணைப்பது மூலமாக விழுதுகள் வந்து இறங்கும். அந்த மண் அணைக்காமல் இருக்கும்போது விழுதுகள் வந்து மேலேயே தொங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பிஞ்சுகள் வந்து மண்ணுக்குள்ளே போயிருக்காது. நம்ம அறுவடை பண்ணும்போது பார்த்தாக்க 100 காய் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 40-50 காய்கள் வந்து பிஞ்சாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மண் அணைத்தல் மூலமாக நம்ம வந்து அதை வந்து தடுக்கலாம், நல்ல விழுதுகள் இறங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
1: ஐயா, இப்போ இதுக்கு களை கட்டுப்பாடு எப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னால்,
0: பொதுவாக நிலக்கடலை மட்டும் இல்லை எந்த பயிர்களாக இருந்தாலுமே களைகளோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். ஏன்னா களைகள் வந்து பயிரோட போட்டி போட்டு விரைவாக வளரக்கூடியது பயிர்களை விட, அதனுடைய பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் விதைச்ச 3வது நாள் நம்ம வந்து களைக்குள்ளியை தெளிக்கணும். தெளித்தோம்னா ஆரம்ப கால களைகளை கட்டுப்படுத்தலாம். அப்படி களைக்குள்ளி தெளிக்கலை அப்படின்னா நம்ம வந்து 20 நாளில் கை களை எடுக்கலாம். ஆனால் அந்த 20 நாள் வரைக்கும் களை செடிகளும் நம்மளுடைய நிலக்கடலை செடியும் ரெண்டுமே ஒரு சேர வளரும். அப்போ களைகள் போட்டி போட்டு அதிகமாக வளர்ந்துடும். அதனால் 3வது நாள் ஒரு களைக்குள்ளி தெளிக்கும்போது நம்ம களைகளை வந்து கட்டுப்படுத்தி பயிரோட வளர்ச்சி அதிகமாகிடும் அந்த பீரியடில். ஸோ என்ன களைக்குள்ளியை நம்ம பரிந்துரைக்கலாம், நல்ல நிர்வாகத்திறன் களைகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னா டைக்ளோசுலாம் அப்படின்னு ஒரு களைக்குள்ளி இருக்குது. அந்த களைக்குள்ளி வந்து 1 ஏக்கருக்கு 12.4 கிராம் போதுமானது. 12.4 கிராம் பாக்கெட்டாகவே கிடைக்கும் நமக்கு. 200 லிட்டர் தண்ணியில் அதை கரைச்சி 1 ஏக்கருக்கு தெளித்தோம் அப்படின்னா களைகள் வந்து திறம்பட கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே புழக்கத்தில் இருக்க களைக்கொல்லி பெண்டிமெத்தலின் அப்படின்னு ஒரு களைக்கொல்லி இருக்குது. அந்த பெண்டிமெத்தலின் களைக்கொல்லி வந்து 1 லிட்டருக்கு வந்து 6.5 ml, அதாவது ஒரு டேங்க் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் விவசாயிகள் வந்து 15-16 லிட்டர் இருக்கக்கூடிய பேட்டரி ஸ்ப்ரேயர் வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி டேங்காக இருந்தால் 100 மில்லி, ஒரு டேங்க் 100 மில்லி போடலாம். 1 லிட்டருக்கு 6.5 ml அந்த பெண்டிமெத்தலின் களைக்கொல்லியை கலந்து தெளிக்கும்போது நாம் வந்து களைகளை கட்டுப்படுத்த முடியும். இப்போ இன்னொரு களைக்கொல்லியும் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு. அந்த பெண்டிமெத்திலின் களைக்கொல்லியோட இமாசித்தஃபிர் அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லியை 2% கலந்து ரெடிமேடாகவே விவசாயிகளுக்கு கிடைக்கிற மாதிரி அவைலபிளாக இருக்குது. அந்த களைக்கொல்லியை தெளிக்கும் போதும் அதிகமான மகசூல் கிடைக்கிது. அப்போ அந்த 3வது நாள் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லியில் பெண்டிமெத்திலின் களைக்கொல்லி 100 மில்லி ஒரு டேங்குக்கு, அல்லைனா பெண்டிமெத்திலோட இமாசித்தஃபிர் கலந்த கலவை ஒன்று இருக்குது அந்த களைக்கொல்லியை தெளிக்கலாம். அடுத்தது டைக்ளோசலாம்ங்கிற ஒரு சின்ன குறுனை வடிவது 12.4 கிராம் போதுமானது, அதை தெளிக்கலாம். ஆனால் தெளிக்கும் போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த அளவை வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சாகும். 200 லிட்டர் தண்ணி வந்து அவசியமானது. இன்னும் அந்த களைகளுடைய கட்டுப்பாடு அதிகமாக இருக்கணும், நம்ம களைக்குள்ளி நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில கருத்துக்களை வந்து நம்ம மனசில் பதிய வைக்கணும். இந்த களைக்குள்ளி தெளிக்கிறதுக்கு கைத்தெளிப்பான் தான் பயன்படுத்தணும். நம்ம வந்து பவர் ஸ்ப்ரேயரு அந்த மாதிரி போகாமல் கைத்தெளிப்பானை பயன்படுத்தணும். அந்த கைத்தெளிப்பானில் விசிறிமுனை தெளிப்பான் அப்படிங்கிற ஒரு நாசில் பயன்படுத்தணும். அது முக்கியம். ஏன்னா அப்போ தான் மண்ணில் வந்து யூனிஃபார்மாக கரெக்டாக அந்த மருந்து வந்து நமக்கு வந்து பரவி காணப்படும். ரெண்டாவது, அப்புறம் அந்த களைக்குள்ளி தெளிக்கும் போது முக்கியமானது மண்ணில் போதுமான ஈரம் இருக்கணும். அதனால தான் 3வது நாள் சொல்கிறோம், போதுமான ஈரம் இருக்கணும், அப்போ தான் மருந்து வந்து வேலை செய்யும். அடுத்து கடைசியாக அந்த களைக்குள்ளி தெளிக்கும் பொழுது மற்ற மருந்து தெளிக்கிற மாதிரி முன்னோக்கி நடக்காமல் பின்னோக்கி நடக்கணும். பின்னோக்கி நடந்தால் தான் அந்த களைக்குள்ளி வந்து காலில் ஒட்டாமல் நம்ம களைக்குள்ளி அடித்த பகுதியில் திரும்ப திரும்ப மிதிக்காமல் இருப்போம் பின்னோக்கி நடக்கும்போது. அப்போ வயல் முழுவதும் களைகள் கட்டுப்படுத்தப்படும். ஆனால் இந்த கருத்துக்களை வந்து நம்ம பதிய வச்சு அந்த 3வது நாள் களைக்குள்ளி தெளிக்கும் போது களைகள் வந்து திறம்பட கட்டுப்படுத்தலாம். ஒருவேளை எதிர்பாராத சூழ்நிலைகள், நம்மளால் 3வது நாள் களைக்குள்ளி அடிக்க முடியல, களைகள் வளர்ந்துருச்சு என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே ஒரு களைக்குள்ளி அடிக்கலாம். இந்த களைக்குள்ளி வந்து வளர்ந்து வந்த களைகளை கட்டுப்படுத்தக்கூடியது. அதுக்கு

0: வந்து பார்த்தீங்கன்னா இமாசி தெஃபீர் அப்படின்னு ஒரு களைக்கொல்லி இருக்குது. இமாசி தெஃபீர் களைக்கொல்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி கலந்துக்கணும். அது கூட குயசலோபாப் ஈத்தேல் அப்படின்னு ஒரு களைக்கொல்லி இருக்குது, அந்த களைக்கொல்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம். இந்த குயசலோபாப் ஈத்தேலுங்கிற களைக்கொல்லி வந்து புல்வகை களைகளை கட்டுப்படுத்தக்கூடியது, இமாசி தெஃபீருங்கிறது அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்தக்கூடியது. ரெண்டையுமே வந்து இதில் 2 மில்லி அதில் 2 மில்லி கலந்து நாம் தெளிக்கும் பொழுது எல்லா விதமான களைகளும் கட்டுப்படுத்தப்படும். இந்த களைக்கொல்லியை வந்து நம்ம தெளிக்கும் போது 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே தெளிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த 15ஆம் நாளே தெளிச்சிட்டா நல்லது. ஏன்னா களைகள் வளர வளர அதில் வந்து நார்ச்சத்து அதிகமாகிரும், அது கட்டுப்படுவது குறையும். அதனால் களையோட செடிகள் வந்து 2 இலை 3 இலை பருவத்தில் இருக்கும் பொழுதே நம்ம மருந்து அடிச்சிட்டோம்னா களைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும். அந்த 2 இலை 3 இலை பருவத்திலேருந்து அது 4 இலை 5 இலை 6 இலை பருவமாக களைகள் வளர்ந்துருச்சுன்னா கட்டுப்பாடு வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் களைகளோட பருவம் வந்து ரொம்ப முக்கியம். 2 3 இலை பருவமாக இருக்கும் பொழுது நம்ம அந்த களைகளை அடித்தோம்னா களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம்.
1: சரிங்க, வேற என்ன தொழில்நுட்பம்லாம் இருக்கீங்க அதிக மகசூல் பெற நிலக்கடலையில்?
0: தரமான விதைகள், பயிரோட எண்ணிக்கை, சிறப்பான களை கட்டுப்பாடு, உர நிர்வாகம், இதை செய்யும் பொழுது நிலக்கடலையில் நல்ல மகசூல் எடுத்து நல்ல வருமானம் பெறலாம். நிலக்கடலை சாகுபடியை இன்னும் அதிகப்படியான இதுக்கு வந்து கொண்டு போக முடியும்.
1: சிறப்புங்க, இதுவரை எங்களோட இணைஞ்சுக்கிட்டு எல்லா விவரமும் அழகாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க.
0: உலக பிரம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
1: ஐயா, இப்போ இந்த நிலக்கடலையில் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன ஆலோசனைகளில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா விவசாயிகள் தொடர்பு கொள்றதுக்கு எந்த எண்ணில் இங்கே தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு?
0: 9551703118, மறுபடியும் சொல்கிறேன், 9551703118, இந்த எண்ணில் எப்போது வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். சந்தேகங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை நிலக்கடலையில் அதிக மகசூல் பெறுவதற்கான சாகுபடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: நிகழ்ச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன்சிட்டுக்களின் ரீங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டீஸ், மணி மலர்ல லிட்டில் ஸ்டார், சிறுவரிசை மேடை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம குழந்தைகள் தர தயாரா இருக்காங்க. எல்லாம் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? நிகழ்ச்சியின் முதலாவதாக லிட்டில் ஸ்டார். மின்னும் நட்சத்திரம் யார்?
1: குழந்தைகளே, எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு யார நாம லிட்டில் ஸ்டார் பகுதியில சந்திக்க போறோம், தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் வந்து அனன்யா.
1: அனன்யா, எங்க இருந்து வரீங்க? என்ன கிளாஸ்ல படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்?
2: நான் வந்து திருச்சி பகுதியில இருந்து வரேன். சந்தானம் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: ஓகே, உங்களை பத்தின ஏதாவது ஒரு விஷயம் எல்லா தம்பி தங்கைகளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா அது என்னவா இருக்கும் சொல்லுங்க.
2: என்னோட கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் நான் எப்படி அச்சீவ் பண்ணேங்கிறது தெரிஞ்சுக்க எல்லாத்துக்கும் ஆர்வமா இருக்கும் நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு எழுதுற பழக்கம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், உண்மைதானே? ஒரு புக் எழுதிருக்கீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: என்னோட புக்கோட டைட்டில் வந்து மை டேட் மை ஹீரோ. என்னோட அப்பாவை பற்றி தான் எஃபில் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஃபாதர்ஸை பற்றி, பொதுவாக அவங்களோட சாக்ரிஃபைசஸ்லாம் என்ன அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பாவோட ரியல் ஸ்டோரி எழுதியிருக்கேன். ரியல் லைஃப் எப்படி அச்சீவ் வந்தாங்க, எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து வந்தாங்க அப்படின்றத வந்து அதில் எழுதியிருக்கேன். அது வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக எழுதினேன். அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த புக்கில் வந்து அதை படிக்கிறவங்களுக்கு அவங்க ஃபாதர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியும்.

0: புக்கு எழுதுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க யாரா இருப்பாங்க? ஏன்னா அப்பாவை பத்தி எழுதணும்னு உங்களுக்கு ஆசை வந்திருக்கும், ஆனா அப்பாவை பத்தி யார் உங்களுக்கு எல்லாமே சொன்னாங்க? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? யார்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: எங்க அம்மா கிட்ட, அதுக்கப்புறம் எங்க பாட்டி கிட்ட, எல்லார்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா எழுதினேன்.
0: உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அனன்யா. உங்க அப்பா பத்தி நீங்க ஒரு புக் எழுதிருக்கீங்க. அவர் பேர் உறுதுணையா நின்ன, அம்மா பேர், பாட்டி பேர்.
1: என்னோட அப்பா பேர் வந்து எஸ் பாஸ்கரன். அவங்கள பத்தி தான் நான் வந்து ஒரு ஃபுல் புக்குமே எழுதியிருக்காங்க. என்னோட அம்மா தான் எனக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்து சுகன்யா. ஸோ என்னோட பாட்டி கிட்ட அவங்கள பத்தி ஸ்டோரிஸ் கேட்டேன். அவங்க பேர் வந்து விஜயா. ஸோ இவங்கெல்லாம் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. என்னை எல்லாத்துலேயும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. எல்லா காம்படிஷன்ஸ்க்கும் என்னை அனுப்புகிறாங்க, கூப்பிட்டு வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. என்னோட தங்கச்சி பேர் வந்து பி ஹேமன்யா. அவளும் என்னை நிறைய விதத்தில் மோட்டிவேட் பண்ணுவாள். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தா எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம்.
0: இப்போ புக் எழுதணும்னு எல்லாருக்கும் ஆசை வராது, சிலருக்கு தான் வரும். அப்ப எதை பத்தி எழுதணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கும். அப்பாவை பத்தி எழுதணும் முக்கியமா அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு?
1: ஏன்னா அவங்களோட சாக்ரிஃபைசஸ்லாம் ஹானர் பண்ணும், அவங்க படுற கஷ்டம்லாம் எல்லாத்துக்கும் தெரியணும், ஒரு இதுக்காக எழுதியிருக்கேன்.
0: அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் நம்மளை வளர்க்குறாங்க. அம்மானா ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா? அம்மா பத்தி ஏன் எழுதல?
1: அப்பாவை பத்தி எழுதணும் தான் தனிச்சு. ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசுல இருக்கப்பே அவங்க அப்பா இருந்துட்டாங்க. சோ அவங்களா வந்து எப்படி வந்து வளர்ந்தாங்கிறத எழுதணுங்கிறதுக்காக எழுதினேன்.
0: ஒரு ஸ்ட்ரகிள் நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அப்பாவை பத்தி எழுதிருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அனன்யா. ஏன்னா நம்ம எல்லாருமே அப்பா அம்மா ரொம்ப ஸ்பெஷலா தான் நினைப்போம். ஆனா நீங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்துட்டே உங்க அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒரு ரொம்ப அழகான விஷயம். எல்லாருமே கத்துக்க வேண்டிய விஷயம் கூட உங்ககிட்ட இருந்து. இப்ப இந்த மேடை பேச்சு இது எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? புத்தகம் எழுதுவாங்க சிலர், ஆனா மேடையில வந்து பேசுறதுக்கு பயப்படுவாங்க.
1: எனக்கு வந்து தமிழ் ஸ்பீச் பேசுறதுனா ரொம்பவே பிடிக்கும். நிறைய டாபிக்ஸ்ல நான் வந்து பிராக்டிஸ் பண்ணி நிறைய காம்படிஷன்ஸ்ல போய் வின் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் விக்னேஷ் வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல வந்து ஆன் த ஸ்பாட் தமிழ் ஸ்பீச் காம்படிஷன் வச்சாங்க. அதுல வந்து போயிட்டு நான் தேர்ட் பிரைஸ் வாங்கினேன். அப்புறம் 6000 கேஷ் அவார்ட் கூட வின் பண்ணேன். இது எப்படி எனக்கு மோட்டிவேஷன் வந்துச்சுன்னா, எனக்கு மோஸ்டா நிறைய கோட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பேன். அப்ப வந்து அதெல்லாம் நான் பேசி பாக்குறப்ப அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால அது அப்படியே ஸ்பீச்சா நானே எழுதி எழுதி நிறைய பிராக்டிஸ் பண்ணே வந்துருச்சு.
0: பிராக்டிஸ் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும்? எல்லா ஸ்கூல் ஒர்க்கு நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுவோம், அதுல நம்ம கொஞ்சம் பாடம் எல்லாம் புரிஞ்சிடும். இந்த மாதிரி வேலைகளுக்குலாம் எவ்வளவு டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க?
1: இந்த மாதிரி இதெல்லாம் நான் மோஸ்டா வந்து ஸ்கூல் டைம்ஸ்ல பண்ணுவேன். பட் லீவ் டைம்ல தான் மோஸ்டா நான் வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்கூல் டைம்ல ஸ்டடிஸ் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பயும் எப்படியாச்சும் சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா அதை நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிப்பேன்.
0: சரி, இப்போ பொதுவாகவே குழந்தைங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு வாங்குற ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று ஐஸ்கிரீம் சாக்லேட் அந்த மாதிரி விஷயம் இருக்கும், இல்லைன்னா மொபைல அடம் பிடிச்சாவது வாங்கிடுவாங்க இல்லையா? இப்போ நீங்க அந்த மொபைல் வாங்கினீங்கன்னா என்ன மாதிரியான யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க?
1: நான் வந்து மோஸ்டா பாக்குற வீடியோ எப்படி தமிழ் ஸ்பீச் ரொம்ப தைரியமா பேசணும், ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம, அதுக்கப்புறம் வந்து எப்படி நிறைய ஹேண்ட்மேட் கிராஃப்ட் பண்ணும், வேஸ்ட்டை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் நிறைய பண்றது, எப்படி ஹோம் டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்ப்போம்.
0: அப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த பேச்சு திறமையை வளர்த்துக்க கூடிய காணொலிகள் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா, ஒரு ஒரேட்டர், ஒரு பேச்சாளர்?
1: இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்வீன் சுல்தான் மேம். அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அவங்களை நான் நேரில் பார்த்து ப்ரைஸ் வாங்கினேன். அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க பேசுகிறப்ப எப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் நிறைய பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறம் நானும் அந்த மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்.
0: இப்போ உங்களுக்கு பேச்சுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறாங்க, அதே மாதிரி எழுதுறது படிக்கிறது புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கிறது இதெல்லாம் கூட ஏதாவது ஒரு இடத்துல தொடங்கியிருக்கணும். யாராவது உங்களுக்கு ஒரு புக் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அது படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அது மாதிரி உங்ககிட்ட இப்போ எவ்வளவு புக்ஸ் இருக்கு?
1: 50 புக்ஸ் இருக்கும்.
0: அது உங்களுக்கு மட்டும் படிக்கிற பழக்கம் இருக்கா?
1: புக்ஸ் வந்து டைம் இருந்தால் படிப்பேன். மோஸ்ட்டாக வந்து இந்த கிட் ஸ்டோரிஸ், கிராண்ட்மா ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் படிப்பேன். பெரிய பெரிய புக்ஸ் படித்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு
0: சின்ன சின்ன புக்ஸ் படிப்பீங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடித்த கதை எது? நீங்கள் படித்ததுலேயே ரொம்ப பிடிச்ச கதை?
1: ஸ்டோரி நிறைய படிச்சிருக்கேன், சின்ன சின்ன ஸ்டோரிஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயி விறகு வெட்டி வந்து இருக்காரு. அவர் வந்து மரத்தில் போய் டெய்லி விறகு வெட்டி வெட்டி வருவார். ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சு போய் விறகுலாம் வெட்டிட்டு வருவார். அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் விறகு வெட்டுறப்ப ஒரு மானோ ஏதோ வருது. அவருக்கு வந்து கடவுள் பக்தி ரொம்பவே அதிகம். மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்போ ஒரு புலி வந்து அந்த மானை வந்து துரட்டிட்டு வருது. அந்த மானும் ஒரு இதுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்குது. அப்போ அந்த புலி இன்னொரு விலங்க வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போகிறத அந்த மான் வந்து சாப்பிடுது. அந்த மான்

0: விறகுக்கு வந்து முன்னங்கால் ரெண்டுமே வந்து இல்லை. ஸோ அது வந்து அதை சாப்பிடுது. அப்போ வந்து அந்த விறகு வெட்டி யோசிக்கிறாரு, எனக்கு கடவுள் பக்தி இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் கடவுள் உழைக்காமல் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் அந்த மான்க்கு மட்டும் உழைக்காமையே சாப்பாடு கொடுக்குறாரு, அது எப்படி அப்படின்னு வந்து அவர் யோசிச்சார். அப்போ வந்து அன்னையிலேருந்து அவர் வந்து உழைக்கவே வந்து போகலை. அவர் போயிட்டு கடவுள் முன்னாடியே உட்காந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதமாக அப்படியே உட்காந்துருக்கார். அவங்க ஒய்ஃபு யாருக்குமே வந்து சாப்பாடே கிடைக்கல, ரொம்ப நாளாக வறண்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் கடவுள் அவர் முன்னாடி தோன்றி சொல்றாரு, அட முட்டாளே, நீ பார்க்க வேண்டியது மான் அல்ல புளிய, புளி எப்படி வேட்டையாடி சாப்பிடுதோ அதை போல நீயும் உழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு.
1: அதிகம் கேட்காத ஒரு கதையா கூட இருக்கு, ஒரு புது கதையா கூட இருக்குது. இப்ப அண்ணன்யாவுக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு புக் எழுதிருக்கீங்க இந்த வயசுலயே, அது இல்லாம கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது புக்ஸும் நீங்க படிக்கிறீங்க, மேடை பேச்சுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
0: டிராயிங்கும் பண்ணுவேன்.
1: டிராயிங்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கெச்சஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: டிராயிங் பண்ணி அதுக்கு கலர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்தியாவை வரைஞ்சி மை ட்ரீம் இந்தியா ஆஃப் 2050, அதுக்கப்புறம் என்னென்ன சோஷியல் இஷ்யூஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி நிறைய டிராயிங்ஸ் வந்து பண்ணுவேன்.
1: அப்போ காம்படிஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அப்படின்னா அப்பா இல்லைன்னா அம்மா உங்கள் கூட எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி பயண அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு? ஒரு ஸ்கூலுக்கு போறது, நிறைய சில்ட்ரனை மீட் பண்றது, காம்படிஷன்ல கலந்துக்கிறது,
0: அது எல்லாமே வந்து ஒரு நியூ இதுவாக தான் இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலாம் வந்து ஒரு கூடுப்பனை அந்த மாதிரி தான் இருக்குது, அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்.
1: இப்போ உங்களுக்கு மேடை பேச்சில் ரொம்ப ஆர்வம் அதிகம், நிறைய போட்டிகளில் நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீங்க, அது மாதிரி நீங்கள் பேசின ஏதாவது ஒரு பேச்சு எங்களுக்காக நீங்கள் இப்போ பேசி காட்டுங்களேன்.
0: நான் வந்து விடாமுயற்சியை பற்றி நான் பேசுகிறேன். தேடி பல காணொளி பார்த்து பல சின்னஞ்சிறு நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து ஆசை கூடி பருவம் மறந்து கொடுங்கூற்றுக்கிறேன பின் மாயும் பல வேடிக்கை மாணவரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தீரோ நூலகம் சென்று புத்தகம் படிக்க வித்தகம் படைக்க சத்தியம் எடுத்தோம் மாதா பிதா குரு தெய்வம் ஆகியோரை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம் இயந்தையையும் தாயையும் குறைவில்லாதொரு அன்னையையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் தாருங்கள் தங்கள் கவனங்களை இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விடாமுயற்சி நீரோட்ட வெள்ளத்தில் நின்றாடும் மனிதனே பாரெல்லாம் பார்க்கட்டும் என பகல் கனவு கண்டாயோ கண் மூடினால் வரும் கனவை கண்மூடித்தனமாக நம்பாதே கடல் கடக்க கப்பல் இல்லை கட்டுமரமும் போதவில்லை என எண்ணும் நீ கைகளிலே பலம் உள்ளது கடும் முயற்சியிலே பலனுள்ளது என ஏன் எண்ணவில்லை மின்சாரம் என்றும் ஓயாது மின்கலங்கள் உள்ளவரை அதே அதேபோல் அலைகள் என்றும் ஓயாது கடல் உள்ளவரை அதே போல்தான் உன் விடாமுயற்சியும் என்றுமே ஓயக்கூடாது உன் உயிர் உள்ளவரை. இதற்கு எடுத்துக்காட்டாக நான் ஒரு சிறு கதையை சொல்ல விரும்புகின்றேன். இந்த கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். அப்பொழுது செடி கொடு மரம் அனைத்தும் இருந்தது. ஆனால் அது மட்டும் போதவில்லை என்று அவர் நினைத்து அதர் விலங்குகளையும் பறவைகளையும் அவர் படைத்தார். அது வண்ணமயமாக இல்லவில்லை என்று அவர் யோசித்த போது அதற்கு வண்ணம் கொடுக்கலாம் என்று யோசித்து அனைத்து பறவைகளையும் விலங்குகளையும் வந்து தங்களுக்கு பிடித்த வண்ணங்களை வந்து பூசிக்கொள்ளலாம் என்று சொன்னார். அப்பொழுது அனைத்து விலங்குகளும் பூசி முடிந்து விட்டது. ஒரு பறவை மட்டும் நீண்ட தூரம் உணவை தேடி சென்றிருந்தது. அதன் காதுக்கு அந்த செய்தி வந்தபோது அது மிகவும் தூரமாக இருந்தது. அப்பொழுது மழை காத்து அனைத்தும் அடித்தது. அதை தாண்டி அது மிக வேகமாக பறந்து வந்து கடவுளை சந்தித்தது. கடவுளை சந்தித்த பிறகு எனக்கும் வண்ணம் தாருங்கள் என்று கேட்டது. ஆனால் கடவுள் அனைத்து வண்ணங்களும் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்னார். அது மிகவும் வருந்தி அழுகிறது. அதை கேட்ட அந்த கடவுள் எல்லா வண்ணங்களும் நிறைய இல்லை ஆனால் அனைத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி அதை பூசிவிட்டார். அதுதான் பஞ்ச வர்ண கிளி ஆகும். அதன் விடாமுயற்சியினால் கிடைத்த 5 வண்ணங்கள். தாய் அருகில் இருக்கும் போது குழந்தைகளுக்கு அன்பு தூரமில்லை, ஆசிரியர் அருகில் இருக்கும் போது மாணவர்களுக்கு அறிவு தூரமில்லை, அதே போல் விடாமுயற்சி இருக்கும் வரை மனிதர்களுக்கு வெற்றி வெகு தூரமில்லை என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ உங்களுடைய வருங்கால கனவுகள்?
0: கனவு இருக்கிறது, எனக்கு வந்து மருத்துவர் ஆகணும், குழந்தை மருத்துவர் ஆகணும் என்ற கனவு இருக்கிறது. அது இல்லாமல் பேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தமிழ் ஸ்பீச்சு, கிராஃப்ட், புக் ரைட்டிங் இந்த மாதிரி நிறைய பேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஒரு மெயினான இன்ஸ்பிரேஷனை வந்து சொல்ல மறந்துட்டேன். அவங்க தான் வந்து என்னோட தமிழ் டீச்சர். அவங்க பேர் வந்து ஜெயலக்ஷ்மி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தமிழ் ஸ்பீச் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எல்லா காம்படிஷனுக்கும் கூட்டிகிட்டு போய் என்னை ட்ரெயின் பண்ணி வந்து என்னை பேச வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இந்த இடத்துல ரொம்பவே தேங்க் பண்ணுறேன்.
1: ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று. கனவுகள் நிறைய இருக்கு, உங்க கனவுகள் எல்லாம் மெய்ப்படணும் அப்படின்னு வானொலியும் உங்களை வாழ்த்துகிறது.
0: தேங்க்யூ.
1: வணக்கம்.

0: ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம், பி அனன்யா உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன். இசை என்பது மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும், மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு கலை. இனிமையான ஒலிகளின் சங்கமம் இசை. இன்று நமக்கான சிறுவரிசை மேடை நிகழ்ச்சியில் பி ஸ்ருதியின் பாடல்களை கேட்டு இன்புறுவோமா?
1: முதலாவதாக அருணகிரிநாதரை இயற்றிய திருப்புகழ் ஆறுமுகம் ஆறுமுகம் ராகமாலிகை கண்டசாப்பு தாளம்.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன்சிட்டுக்களின் ரீங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 8:30 மண்ணில் உறைந்த மண் வாசனை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நேர்காணல் எமது ஒலிக்களஞ்சியத்தில் இருந்து.
1: என் இனிய தமிழ் மக்களே, வானவில் பண்பலை 102.1 உரையாடியதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: கேட்டுருக்கிறீங்க, இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 100.1. நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கேற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சி படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபோட்டிக்ஸ், ரேடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் வீரர்கள் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை விநியோகப் பணிகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் நுகர்வோர்களின் தேவைக்கேற்ப பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதாக அரசு அறிவித்துள்ளது. ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும், எந்தவொரு பால் வகையின் விநியோகமும் குறைக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜ திருக்கோவிலில் ஆனி திருமஞ்சன விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சிகளான தேரோட்டம் வரும் 21ஆம் தேதியும், ஆனி திருமஞ்சனம் 22ஆம் தேதியும் நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதுவான இனிய வணக்கம் அன்பு நேயர்களே. உங்களை யாராவது நிராகரிச்சா கவலையே படு.

படாதீங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. இந்த உலகத்தில் சாதனை படைத்தவங்க பல பேர் இருக்காங்க. இவங்களும் கூட எங்கேயோ எப்போவோ யாரோ ஒருத்தரால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் நிராகரிப்பும் ஒரு விதமான அங்கீகாரமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அழகாக வாழ்ந்துடுவோமே. இது நம்ம சீஃபம் ரெயின்போ 102.1 இசை தோரல். இதமான பாடல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கூடவே உங்களுக்கும் எங்களுக்கும் அன்பு பாலமா இருக்கிற கடிதங்களும் மின்னஞ்சல்களும் காற்றலைகளில். இது நம்ம சீஃபம் ரெயின்போ 102.1 இசை தோரல்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: 10 நிமிஷம் ஆகுதுங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம சீஃபிம் ரெயின்போ 102.1 இசை தூரல். அதிசயங்க, ஆச்சரியங்க, ஆனா உண்மைங்க. ஒரே குடும்பத்துல வெவ்வேறு ஆண்டுகள்ல பிறந்த 3 குழந்தைகளும் ஒரே பிறந்த நாளை பகிர்ந்து கொள்ளும் அரிய நிகழ்வுகள் உலக அளவில் நடந்துகிட்டு இருக்குங்க. உதாரணமா அமெரிக்காவின் ஃபிளாரிடா மாகாணத்தை சேர்ந்த கிறிஸ்டின் நிக், இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள், அதுவும் வெவ்வேறு ஆண்டுகள்ல 3 வருட இடைவெளியில சரியா ஆகஸ்ட் 25 பிறந்திருக்கிறாங்க. இந்த 3 குழந்தைகளும் ஒரே தேதியில பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து வராங்க. இதே போலதாங்க இப்போ பாளையங்கோட்டையில ஒரு தம்பதிக்கு பிறந்த 3 குழந்தைகளும் வெவ்வேறு ஆண்டுகள்ல சரியா ஜூன் 10 பிறந்திருக்காங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த 3 குழந்தைகளையும் பிரசவம் பார்த்த மருத்துவரும் இதே ஜூன் 10 தான் பிறந்திருக்கிறாங்க. இந்த அபூர்வ நிகழ்வு உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டு அதற்கான விருதும் வருகின்ற ஜூன் 15 வழங்கப்பட இருக்காம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம ரெயின்போ 102.1.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கேட்டுக்கிறீங்க இதே சீதூரில் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. 20 வயசுலயே கைகாலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ற நாம ஒரு மூதாட்டியோட துணிச்சல பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாமா? பீகார்ல முசாஃபூர்ல இருக்கிற தனியார் மருத்துவமனையில ஐசியூ வார்டில் தீ விபத்து ஏற்பட அங்கு சிகிச்சை பெற்று வந்த 95 வயது மூதாட்டி தன்னோட அசாத்திய செயலால பல உயிர்களை காப்பாத்திருக்கிறாங்க. ஐசியூ வார்டில் புகை பரவியதை அடுத்து ஆக்சிஜன் மாஸ்க் கழட்டிட்டு அங்கிருந்து வெளியில போய் மருத்துவமனையில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு எச்சரிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற உயிர்களையும் காப்பாத்திருக்கிறாங்க இந்த மூதாட்டி. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

நம்மட்டு ஜிஃபிஎம் ரெயின்போ 102.1 கேட்டுட்ருக்கிறீங்க. இதே சை தோரல் நிகழ்ச்சியில் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க யார் அப்படின்னா, லக்ஷ்மி குமரன் நகர்லேருந்து. 11ஆம் தேதி காலையில் வந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே வண்ண கோலங்களுக்கும் பொன்மாலைக்கும் வந்திருக்கிறாங்க. அப்படியே இரவு இசை இனிமை நிகழ்ச்சி என்னத்த சொல்கிறதுங்க, அழகோ அழகு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கடிதத்தை. 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி வந்து அருமையாக இருந்துச்சு. காற்றில் நுழைந்திட்ட இன்னிசையாய், காதில் நுழைந்திட்ட அமுதமாய் கௌதமன் சாரோட குரல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் ஒழிக்க கேட்டேன் மனம் சந்தோஷத்தில் தொள்ளியது அப்படின்னு இருக்காங்க. கூடவே தரணி சொல்லவே வேணாங்க, நிகழ்ச்சி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பயங்கரமான மழை பெய்யும் போது மிளகாய் வியாபாரி மட்டும் நினையாமல் இருக்கு எப்படின்னு கௌதமன் கேட்டவுடன் பதில் கொடை

ஹாய்னு சொன்னதையும் நான் அப்படியே சிரிச்சிட்டேங்க. ஜாலியாக போணுச்சு இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொன்மாலை நிகழ்ச்சியும் அருமையாக இருந்துச்சு. மொத்தத்தில் நிகழ்ச்சி மென்மையான தென்றல் காற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க. இவங்களே இரவு இசையின் நிகழ்ச்சி அழகோ அழகுன்னு சொல்லிட்டு கௌதமன் சரவணன் இருவரும் செம்ம காம்பினேஷன். இருவரும் நேயர்களிடம் உரையாடிய விதம் அருமை. நேயர்கள் தேர்ந்தெடுத்த பாடல்களும் ஜோர். ஒவ்வொரு பாடலுக்கும் கௌதமன் சரவணன் இருவரும் கொடுத்த தகவல்கள் சிறப்பு. நிஜமாவேங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்க. 55 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாமா ஓடு மச்ச ஓடுங்கிற பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு. அந்த பாட்டும் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி கேட்டுட்ருக்கிறீங்க. இது நம்ம ரெயின்போ 102.1 இசை தோரல்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: 3:32 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இசை தூரல் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 100.1. அடுத்த இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருந்த லக்ஷ்மி. வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சட்டத்தின் பார்வையில் வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள், குழந்தைகளை ஒவ்வொரு பெற்றோரும் பூ போல வளர்க்கணும், உன் வாழ்க்கை உன் கையில் என்ற புரிதலை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் பெற்றோரும் ஆசிரியரும் தான் என்றும், குழந்தை தொழிலாளர் தடுப்புச் சட்டத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் கூறியது பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த கோகிலா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர், இருவிட பாடல்கள் அருமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய தரணி மேம் அவங்களுக்கும் நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் லட்சுமி அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இதை செய்தோரில் நம்ம ரெயின்போ 100.1.

இசைத்தூரில் தாங்க கேட்டுட்ருக்குறீங்க. இது நம்ம நம்மட்டு செஃப் ரெயின்போ 100.1. இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறவங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம், கீழக்கொண்டையம்பேட்டை, திருவாணிக்கோவிலேருந்து. நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பாப்பாக்குடி முருகன் அவர்கள் நன்றி மறவாமை நன்றி என்ற தலைப்பில் நன்றி என்னும் சிறந்த பண்பை பற்றி விளக்கியது அருமை. கனிந்து வாழ்வு நிகழ்ச்சியில் பெருகுமணி முகமது இப்ராஹிம் அவர்கள் தனது அனுபவங்களை பற்றி சிறப்பாக கூறினார். வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லியிருக்கிற இவங்க. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி சிறுகுமணி வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் தனலட்சுமி அவர்கள் தரிசு நிலத்தின் தங்கம் என்று அழைக்கப்படும் முந்திரி பயிர் சாகுபடியில் மண்வளம், நடவுமுறை மேலாண்மை மற்றும் தண்டு துடைப்பான் பூச்சி தாக்குதல் பற்றிய தகவல்களை சிறப்பாக விளக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூரில் நம்ம ரெயின்போ 102.1.

0: திருச்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: 3:45 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறோம். இது நமட்டு ரெயின்போ 102.1 இசை தோரல்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு மணி 8:30 மண்ணில் உறைந்த மண்வாசனை. இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நேர்காணல் எமது ஒலிக்களஞ்சியத்தில் இருந்து.
2: என் இனிய தமிழ் மக்களே, வானவில் பண்பலை 102.1 உரையாடியதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.

கேட்டுட்ருக்குறீங்க இது இசைத்தூரல் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1ல். உலக தேநீர் வரிசையில் முதலிடம் பிடிச்சிருக்கு இந்தியா. நம்மளோட பல நேரங்களில் உற்ற நண்பனா உறவா கைகோர்த்து இருக்கிறது டீ தாங்க. பல வேளையில் பல பேருக்கு உணவாகவும் மாறியிருக்கு இந்த டீ. டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்ட உலகின் டாப் 100 டீக்களின் பட்டியலில் இந்தியாவின் மசாலா டீ முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இதில் மசாலா டீக்கு இடம் 1, டார்ஜிலிங் 6வது இடத்தையும் அசாம் 13வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, கேரளாவின் சுலைமானி டீ 39வது இடம், இன்னும் ஹிமாச்சல பிரதேசத்தின் காங்கிரா, ஜம்மு காஷ்மீரின் இளஞ்சிவப்பு நிற நூன் சாயும் இடம் பிடிச்சிருக்குது. டீ ஒரு உணர்வு, ஒரு பாரம்பரியம். எது எப்படியோங்க, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி அப்படின்னு பல நறுமண பொருட்களோட பாலையும் சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கிற மசாலா டீ இருக்கே, அதோட சுவையே தனிங்க. அதுதான் உலக பயணிகளையும் பெரிதும் கவர்ந்திருக்கு. முதலிடமும் கிடைச்சிருக்கு இந்த மசாலா டீக்கு. கேட்டுட்ருக்குறீங்க இதை இசைத்து ஊரல் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1ல்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை தோரல். நம்முடைய ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1, நேரம் 4 மணி. நேர்கள் இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள், நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். சிறுபான்மையின மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு வரும் நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் நிதியை ஒதுக்க இருப்பதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 160 இஸ்லாமிய மகளிருக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லா தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த ஒரு மாத கால ஆட்சி சிறப்பாக இருப்பதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் கூறினார். தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 1800 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 20 கோடி ரூபாய் தீர்வுத் தொகை வழங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட முதன்மை நீதிபதி தெரிவித்துள்ளார். தரம்ஷாலாவில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேர்கள் கேட்க இருப்பது வசந்தன் கோவின் வண்ணக் கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மிக குறைந்த

0: பதில் தெரியாது. அதுதான் அதுதான் அதுதான் சரி, என்ன கேள்வியா இருக்கும் அப்படி நீங்க வேற இப்பதான் வந்தீங்க வேற, இல்லைன்னா கூட அப்படி எட்டி பார்த்து நீங்க சொல்ற மாதிரி எட்டி பார்த்துங்கிற வார்த்தையிலையும் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக நான் இப்பவே சொல்லிக்கிறேன், இல்லைன்னா என்ன கேள்வி அப்படின்னு
1: சொல்லி பேப்பர் அவுட் பண்ணக்கூடாது இல்ல.
0: அதனால நீங்க மறைச்சு மறைச்சு மறைச்சு மறைச்சு.
1: இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நம்ம விளையாட போறோம் அப்படின்னா, புதர் எப்படினா இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு நிக் நேம் இருக்கும்ல, வீட்டுல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, வெளியில ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஒரே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
0: நல்ல பேர் தான், நல்ல பேர் தான், நல்ல பேர் தான்,
1: கூப்பிடுற மாதிரி பேரு. எப்படி லட்டு ஜாங்கிரி பூங்கிரினா நம்ம இந்திய நகரங்கள்ல சரிங்களா புனை பெயர் இருக்கும். சில நகரங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த நகரத்தை குறிப்பிடலாம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு புனை பெயர் வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த என்ன பேர் அப்படின்றத நான் சொல்லுவேன், அது எந்த நகரத்தை சார்ந்தது அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணோம், சுழி 4-3-1 அப்படின்ற திருச்சியின் முன்னணி பேனோடு 246-102-1 இந்த எண்ல வழக்கமான பழக்கமான நேர்கள் 3 நாள் இடைவெளி விட்டும் அறிமுக நேயர்கள், நான் இப்பதான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்துக்கிறேன் அப்படின்றவங்க 240-102-1 இந்த எண்ணிலையும் தொட்டு வரலாம்.
0: சரி, தொட்டு வரலாம்னு சொல்லிட்டு நேயர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன கேள்வினு நேயர்களுக்கு எல்லாம் தெரியாம எனக்கு மட்டும் கொஞ்சம் ரகசியமா சொன்னீங்கன்னா,
1: இல்ல
0: இந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறம் நேயர்களுக்கு நிச்சயமா அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன்.
1: நீங்க இல்ல, நீங்க இடையில நீங்களே கூட ஆன்சர் சொல்லி விட்டுறீங்க. இல்ல, மோசமான டீச்சர்.
0: நான் எழுதி வேணா கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன கேள்வி அப்படிங்கறத நீங்க அப்பதான் கேப்பீங்க, இப்ப சொல்ல மாட்டீங்க.
1: ஆமா, சொன்ன உடனே
0: நமக்குள்ள இருக்கிற நட்பு கொஞ்சம்
1: லைட்டா
0: விரிசல் விரிசல் விட ஆரம்பிக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது பண்ண கொடுங்க. நம்ம 1.1 ல

0: எஃப்எம் ரெயின்போ 102.1ல இன்னைக்கு வண்ணக்கோலங்கள்ல இப்போ என்ன விளையாட போறோம்? இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னாவே பொது அறிவு புதிர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். உடனே ஏன் ஷாக் ஆயிருக்கீங்க?
1: இல்ல, பொது அறிவு அப்படிங்கும் போது புதிர் அப்படின்னு சொன்னீங்களா? வேற பொதுவா கேள்வி கேட்டாவே நானும் காத தூரம் ஓடுற ஆளு.
0: ஏன்னா உங்களுக்கு கேள்வி கேட்டே பழக்கம் தானே.
1: கேள்விக்கு

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633131.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: 4:11 கேட்டுட்டு இருக்கீங்க, இது வண்ணக்கோளங்கள் தாங்க அப்படின்னு சொல்லும் போதே நேர்கள்லாம் வரிசை கட்டி வராங்க.
8: வண்ணக்கோளங்கள் தாங்க, நீங்க வரிசை கட்டி வாங்க. கனவு வருமா உங்களுக்கு?
7: வரும். அதெல்லாம்
8: என்ன மாதிரி கனவு வரும்?
7: தூக்கத்துல சில நேரங்கள பேய் கனவு வரும், சில நேரங்கள்ல ஏதாவது பூவெல்லாம் அப்படி வரும்.
8: பூவெல்லாம் பறிச்சிட்டு இருக்கிற
7: மாதிரி, செடி வைக்கிற மாதிரி,
8: அப்புறம் யாரை துரத்துற மாதிரி. கனவுகளின் நகரம், நம்ம இந்தியால இருக்கக்கூடிய கனவுகளின் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது. எந்த ஊர்?
7: எந்த ஊர்? வாங்க. வணக்கம்.
8: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
7: வணக்கம்.
9: மணிநகரம் சண்முகசுந்தரம்.
8: சொல்லுங்க ஐயா, கனவுகளின் நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஊர் எது?
9: என்னங்கய்யா?
8: ஆமா, இந்தியாலே தான்.
9: கொல்கத்தா?
8: கொல்கத்தாவா இருக்கும் அப்படின்னு நீங்க யூகிக்கிறீங்க அப்படியா? நன்றி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நிச்சயமா. வணக்கம். அவரு அப்படியே கனவு காண
7: போயிருக்காரு.
8: இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னாக்க கனவு அப்படின்னு நம்ம நைட்ல காண்ற கனவு இல்ல, அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி நம்மள தூங்க விடாம செய்கிற கனவு. அந்த கனவுக்கான நகரம் எது அப்படின்றதுதான் கேள்வி.
7: நானா இருந்தா அது பகல் கனவா இல்ல ராத்திரில வர கனவா அந்த மாதிரி யோசிச்சிருப்பேன். இப்ப வரவங்க வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம்.
9: கந்தரவக்கோட்டை வட்டம் பூரால இருந்து முத்து.
8: சொல்லுங்க ஐயா, எந்த நகரமா இருக்கும்? கொல்கத்தா தான்.
9: ஆமா மேடம்,
8: அப்படிதான். நானும் அதே தாங்க அறுதிட்டு உறுதிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றீங்க. அம்மா அப்படிதானுங்களே? நீங்க இதற்கான பதில் தெரிந்தால் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-3-1 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 246-102-1 2-1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நாலு மணி 17 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள் தான் அப்படிங்கறத நாங்க மறுபடியும் சொல்லிக்கிறோம். சொல்லிட்டேன். இப்ப கேள்வி என்னன்னு எனக்கு மறந்து போச்சு. இந்த மறந்து போச்சு
4: பாட்டு கேட்டா,
3: ஆமா, வித் லவ் படத்துல இருந்து பாடல் கேட்டோமா?
4: அதாவது கனவுகளின் நகரம் எது அப்படின்றது, இந்தியாவில இருக்கக்கூடிய கனவுகளின் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் எது அப்படின்றத கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு வந்து கொல்கத்தா அப்படின்னு இரண்டு பேர் வந்து பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் சரியான பதில சொல்றாங்களா?
3: மெஜாரிட்டி யாரு சொல்லிருக்காங்களோ அதுதான் சரியான பதில் எல்லாம் சொல்ல மாட்டேங்க.
4: குழுக்கள் போட்டு எடுப்பீங்க.
3: வணக்கம்.
4: வணக்கம்,
3: யார் எங்கிறது? வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க சார்?
5: புதுக்கோட்டை மாவட்டம் கீழ வந்து கனகு பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க கணபதி அவர்களே, பதில் தெரியுங்களா? சொல்லுங்க.
5: மும்பை.
4: சிறப்பு, வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி மேடம்,
3: நன்றி நன்றி நன்றி. வந்து சொல்லிட்டோங்க.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் லைன்ல இருக்கிறீங்க அதாவது
3: பாத்தீங்கன்னாக்க
4: நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய நேர்கள் வந்து லைன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு வராங்க, பதில் சொல்றதுக்கு போட்டி போட்டுட்டு. இதுல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில வந்து விளையாடுங்க அப்படின்னா போன்ல விளையாண்டுட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு ஏன் நியாயமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சில நேர்கள் பண்றது.

0: அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்மா, திருச்சி ஒத்தக்கடையில இருந்து அத்திவரதன் பேசுறேன்.
0: ஐயா வணக்கம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க. அந்த இது பதில் சொல்லிட்டாங்களா?
0: சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்களேன்.
1: அது வந்து கனவுகளின் நகரம் என்பது ஒரு இரண்டு வரி பாடலோடு அந்த இதை விடையை சொல்லட்டுமா?
0: சரி சொல்லுங்க.
1: கனவுகளே, ஆயிரம் கனவுகளே, காதல் தேவனின் தூதர்களே, என் காதலனை கொஞ்சம் வர சொல்லுங்கள், கொஞ்சம் வர சொல்லுங்கள். அந்த கனவுகளின் நகரம் மும்பை அம்மா.
0: சரியான பதில் ஐயா, ஏற்கனவே கணபதி பதில் சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவ்வளவு பெரிய பதில நாங்க எதிர்பார்க்கல, நன்றி. உங்களுக்கான கேள்வி கேட்டலாம் சரிங்களா?
1: சொல்லுங்க.
0: பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் இது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த மூணு மாநிலங்கள்ல ஒரு மாநிலத்துல இருக்குது.
1: அடுத்து சொல்கிறேன், மத்திய பிரதேசம்.
0: அடிச்சு சொல்றீங்களா? ஐயோ, யார அடிச்சு சொல்றீங்க? என்னெல்லாம் அடிக்காதீங்க சரிங்களா?
1: சொல்லால் அடித்து சொல்கிறேன்.
0: சொல்லால் அடித்து சொல்கிறீர்கள்.
2: இதுக்கு சரியா தவறு அப்படின்னு அடுத்த நேர்கிட்ட கேட்டலாமா? நன்றி ஐயா, நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. சொல்லால் அடித்து சொல்கிறேன், மத்திய பிரதேசம்
0: இல்ல. எனக்கு திடீர்னு சொல்லால் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சின்ன கவுண்டர் படத்துல சொல்லால் அடித்த சுந்தரி அப்படின்னு பாட்டு வந்துச்சு, அதே அவரே இங்க பாடிடுவாரோ அப்படின்னு
2: கேட்ட பிரியா அப்படின்னு பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்,
3: கும்பகோணம் ஜெயா விவேகானந்தன், ஜெய்ப்பூர்.
0: சிறப்பு சிறப்புமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: நன்றிமா,
0: நன்றி,
2: நன்றி, நன்றிமா.
0: நேரிலே தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களை இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: வண்ணக்கோளங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த கேள்வியை நம்ம கேட்டுடலாம். பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் தானே?
4: நிச்சயமா.
3: எல்லாரும் அப்பப்போ ஹாப்பியாக இருப்போம், அப்பப்போ மூட் ஸ்விங்க்கு போயிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக ஒரு நகரம் எப்பவுமே மகிழ்ச்சியாகவே இருக்குமா?
4: மகிழ்ச்சியாக இருக்கிற
3: ஆமாம்,
4: அந்த நகர் பேசாமல் நம்மளும் போயிட்டா கூட
3: எல்லாருமே போயிடுவோமா?
4: டிராஃபிக்
3: ஜாம் ஆயிரும்.
4: வெரி வெரி. ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கறது அந்த மகிழ்ச்சி.
3: ஆமாம். என்ன பிரச்சனை அடுத்து வரக்கூடிய நேர் பதில் சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தலாம். மகிழ்ச்சி நகரம் எது அப்படின்றதுதான் கேள்வி. யார் இங்கிருந்து? வணக்கம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியின் நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம் எது, இதுதான் கேள்வி. இதற்கான ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், இந்த மாநிலங்களில் ஏதோ ஒரு மாநிலத்தில் தான் அந்த நகரம் இருக்குது. அது எந்த நகரம் அப்படின்றதான் நீங்கள் பதில் சொல்லணும். சுழி 431 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1 இந்த எண்களை தொட்டு வரலாம். ஆஹா, மகிழ்ச்சியான நகரம் அப்படின்னா எனக்கு தெரியுமா பதில் அப்படின்னு இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். அட்டடடா, என்ன நீங்கள்? சரி, அப்போ தொடர்ந்த மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டலாம். கொஞ்சம் யோசிச்சுட்டு வர்றதுக்கு கேப் கொடுத்துடலாம், சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் ஸ்காட்லாந்து, ஸ்காட்லாந்து போயிருக்கீங்களா நீங்கள்? ஸ்காட்லாந்து போயிருக்கீங்களா?
4: இல்லை, ஆசை இருக்குது.
3: ஆசை இருக்குது. நீங்கள் வந்து ஸ்காட்லாந்துக்கெலாம் போக வேணாம். நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்காட்லாந்து இருக்கோம்.
4: இந்தியா,
3: ஆமாம், அது எந்த நகரம் அப்படின்றது இதற்கான பதில் தெரிஞ்சாலும் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் சொல்லி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பை நோடி 246 102 1 240 102 1.

0: new laptop and mobile, guys. Some offer la vaangna theriyuma?
1: Hey, Vasant and Kola thana vaangna.
0: Eppadi theriyum?
1: Offers oda vela kammiya vaangnu na. Always Vasant and Kola da seri.
2: Sari, sari, sari, sari, sari, sari.
3: That's right.
2: Vasant and Kola sari, sari, Vasant and Kola.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
5: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
6: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
11: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
10: உண்மையாவா?
11: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
12: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
13: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொது அறிவிப்பு விளையாடிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, மகிழ்ச்சி நகரம் எது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நகரம் அழைக்கப்படக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து வந்து இந்தியாவின் ஸ்காட்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் எது, இந்த ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கு பதில் யார்
4: ரெண்டு கேள்வியில ஒரு கேள்விக்கு பதில்
3: சொன்னா, ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா போதும்.
4: இப்ப நம்ம இணைப்பில் இருக்கிறாங்க ராஜமணிமா, வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
5: நம்பிகளுக்கும் மாலை வணக்கம். கணபதி
3: சொல்லுங்க. கணபதி அவர்களே, கேரளான்றீங்களா? சரி, நன்றிங்க ஐயா. அதுக்கான விடை சரியா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். அடுத்து இணைப்புல இருக்கக்கூடிய நேர் இதற்கான பதில சொல்றாங்களான்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். அட்டடா, மகிழ்ச்சி நகரம் எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நேயர்கள் வந்து அடுத்து இரண்டு கேள்வி கேட்டிருந்தோம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க மகிழ்ச்சி நகரம் வந்து கேரளா தாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்து இந்தியாவின் ஸ்காட்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் எது அப்படின்றதையும் கேட்டிருந்தோம். அது எந்த நகரம் அப்படின்றதான் கேள்வி. இரண்டு கேள்விக்கான சரியான பதில்களை யார் சொல்றாங்க அப்படின்னு காத்திருக்கலாம்.
4: ராஜமணிமா விடையோட தான் வந்திருப்பீங்க. கேள்வியே இன்னொரு முறை நீங்க
5: கேட்டிருக்கீங்க. 10 தடவை கட் ஆயிருக்கு. வருது 2 நிமிஷம், 1 நிமிஷம் இருக்கே கட்
3: ஆயிருக்கு. அதாவது ராஜமணி அம்மா, நீங்க கரெக்ட்டா நிச்சயமா பதில் தெரிஞ்சிட்டு தான் வந்திருப்பீங்க, அது எங்களுக்கும் தெரியும். எவ்வளவு முயற்சி பண்ணி
5: இருக்கும்மா? ஆமா, ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் எத்தனை தடவை எனக்கு கட் ஆயிருக்கு. 2 தடவை ரிங் போது அப்படியே கட் ஆயிருக்கு. 2 தடவை ரிங் போது கட் ஆயிருக்கு.
3: உங்க இணைப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேமா. சரி, மகிழ்ச்சி நகரம் எது அப்படினு கேட்டேன்.
4: கோபடாம இருந்தாங்களே.
3: அதாவது இல்ல, என்னமா கொல்கத்தாவா? சிறப்பு சிறப்புமா, வாழ்த்துக்கள். மேற்கு வங்காளம்,
5: ஸ்காட்லாந்து சொன்னீங்கல்ல, ஸ்காட்லாந்து.
3: ஆமா,
5: அந்த ஸ்காட்லாந்து வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு தானே?
3: இல்லையே. க்ளூ கொடுக்கலாமா? கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்காளம். கர்நாடகாவில தான் இருக்கும். ஆனா எங்கன இருக்குன்னு தான் தெரியல. கர்நாடகா போய் நம்ம சுத்தி பாக்குறோம். ஆமா ஆமா ஆமா. சரிமா, இந்த அது அது என்ன பதில் அப்படின்னு பாதி பதில் சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு கேள்விக்கு முழுசா பதில் சொல்லிட்டீங்க, இன்னொரு கேள்விக்கு பாதி பதில் சொல்லிக்கீங்க. அது கர்நாடகான்னு க்ளூ வேற கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப அது என்ன நகரமா இருக்கும் அப்படின்றத அடுத்து வரக்கூடிய நேயர் சொல்றாங்களா அப்படின்றத காத்திருந்து கேட்போம். 3431 என்ற முன்னிணைப்பை நோடு 2446102 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடன் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். அதாவது ஏற்கனவே வந்து கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவின் ஸ்காட்லாந்து அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். கர்நாடகா அப்படின்னு அவங்க க்ளூ வேற கொடுத்துட்டு போயிருக்காங்க. பதில் யாரு சொல்றாங்க, எந்த நகரம் கர்நாடகால, எந்த நகரம் அப்படின்றது தான் பதில் சொல்லணும். வரக்கூடிய நேர் அதற்கான பதில சொல்றாங்களா,
5: சொல்லுவாங்க, சொல்லிருவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க கிட்டே கேட்டலாம்.
4: நிச்சயமா
5: வாங்க. வணக்கம்.
4: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: ஸ்காட்லாந்துக்கு கூட போயிடலாம் போல. இந்த கர்நாடகால இருக்க இந்த தென்னிந்திய, அதாவது இந்தியாவின் ஸ்காட்லாந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா? அடுத்து வந்து யார் எங்கிருந்துன்னு பாத்துலாம். வணக்கம்
5: வணக்கம்.
4: அடடா, பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நேயர்கள் வந்து வானொலியோட ஒளி அளவை குறைச்சி வச்சுட்டு இணைப்புக்கு வரலாம். அடுத்த கேள்வியை நம்ம கேட்டுடலாம் சரிங்களா. இந்த என்ன கேள்வி அப்படின்னாக்க, தூங்காத நகரம் இது எங்க இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம்.
5: ஆரம்பிச்சு இப்ப தூக்கத்துக்கு வந்து.
4: ஆமா ஆமா, கனவு கட்டிட்டு அப்புறமா தூங்குவோம் அப்படின்ற மாதிரியா? சரி, அதாவது தூங்கா நகரம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம அதுக்கு க்ளூவே கொடுக்க வேணாம், நேர்களுக்கே தெரிஞ்சிடும் அது எங்க இருக்கு அப்படின்றது. நம்ம ஸ்டேட்ல தான் இருக்கு அப்படின்றது. யார் அதற்கான பதில சொல்றாங்க? இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில எடுத்துட்டு வாங்க.
5: அந்த கேள்விக்கான பதில சொல்ல போற அதிர்ஷ்டசாலி யாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.
4: அதிர்ஷ்டசாலி வாங்க. வணக்கம்
6: வணக்கம்
4: வணக்கம். உங்க வானிலோட ஒளி அளவு குறைச்சு வச்சுட்டு வாங்க, இல்ல கொஞ்சம் தூரமா வந்துருங்க.
5: யார் பேசுறீங்கம்மா?
6: நான் அச்சுதன் பேசுறேன்.
5: யாருமா?
6: அச்சுதன்.
4: அச்சுதன், என்ன பண்றீங்க அச்சுதன்?
6: நான் சும்மா தான் இருக்கேன்.
4: சும்மா இருக்கீங்களா? எப்படி வடிவேல் படம் நிறைய பாப்பீங்களோ?
6: எட்டாவது
4: படிக்கிறீங்களா? சூப்பர். அப்ப ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்க, அதனால சும்மா இருக்கீங்களா? சோமர் தரல, அதனால சும்மா இருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டே சும்மா இருக்கீங்க. சரி ரைட்டு, நல்ல பிள்ளை நீங்க. சரி

0: எந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்க?
1: நீங்களே ஏதாவது கேள்வி முடிவு பண்ணுங்க.
0: நானே முடிவு பண்ணவா? சரி, தூங்காத நகரம் எது?
1: மதுரை.
0: யாரோ அங்க எது பின்னாடி குடுக்குறாங்க குரல். அடியா
2: கேக்குறாங்க.
0: பாட்டி
2: பேர் என்னதும்மா
0: தெரியல பதில் சொல்ல சொல்லுங்க. இந்தியாவின் ஸ்காட்லாந்து எது?
2: வாழ்த்துக்கள்
0: கண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பமாக உட்காந்து யோசிச்சேன் பாருங்கள், பொது அறிவு புதிரை வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணி இதுதான் பதில். ஆ, நீ லைனை போடு, நான் அது பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். நேர்களே, நீங்களும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு, நீங்களும் பங்கேற்கலாம். சுழி 4 3 1 திருச்சி முன்னிணைப்பை 106 106 102 1 2 40 102 1.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: வண்ண கோலங்கள் கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு பொது அறிவிப்பு தான் விளையாடிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம பாட்டுக்கு இங்க தனியா விளையாடிட்டு இருக்கோம், அங்க குடும்பமா உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு.
3: கேக்குற கேள்வி
2: எனக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப டீ டைம் வந்துருச்சு, அதனால அதை சார்ந்து
3: நான் கூட இன்னைக்கு இசைத்துறை நம்ம நேயர்கள்லாம் கேட்டு மசாலா டீ தான் வந்து இந்தியா உலகளவில் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு. அதுவும் நம்ம இந்தியா அதெல்லாம் சொல்லியிருக்கோம்.
2: அப்படியே ஏன் சொல்லுங்க, ஏன்னா இங்கேதான் வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் என்ன ஆனாலும் நம்மளாம் டீ குடிக்கிற ஆளுங்க.
3: சரி, இப்ப கூட எனக்கு ஒரு டீ வாசம், ஒரு காஃபியோட வாசம் அப்படி வந்து
2: வருது, காட்டுல தவழ்ந்து வருதா. சரி, அதாவது இந்தியாவின் தேயிலை நகரம் அப்படின்னு உங்களுக்கு நான் ஆப்ஷனோட சொல்றேன், சரிங்களா? அஸ்ஸாம், ஊட்டி, கூர்க், டார்ஜிலிங், இதுல எதுவா இருக்கும் அப்படின்றத நீங்க பதில் தெரிஞ்சா சொல்லலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம்மா, நான் தங்களாபுரத்துல இருந்து வரதராஜன் பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா, டீ குடிப்பீங்களா?
4: டீ
2: குடிச்சிட்டு வந்திருக்கீங்க?
4: என்ன மேடம்,
2: டீ குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க தெம்பா?
4: இல்ல மேடம், டீ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சேன். ஆனா ஒரு நாளைக்கு 7 டீ குடிப்பேன்
3: மேடம்.
4: அந்த டீல உள்ள சுறுசுறுப்பு யாருக்குமே தெரியாது மேடம். ஆனா அதிகமா போக
2: கூடாது,
4: ஒரு எனர்ஜி மேடம்,
2: எனர்ஜி. அவங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியா? அப்படியா?
4: ஆமா மேடம், ஆமா மேடம்.
2: ஆனா எப்படி உங்களுக்கு 7 டீ வீட்டுல போட்டு குடுக்கறாங்கன்னு தெரியல.
4: இல்ல மேடம், அங்கிருந்து நான் அந்த வேலையின் காரணமா அலையும் போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அங்கிருந்து சாப்பிடும் போது அந்த 6-7 டீ ஆயிரும்.
2: சரிங்கய்யா, சரிங்கய்யா. இப்ப பாத்தீங்கன்னாக்கா முடிந்த அளவுக்கு குறைக்க பார்க்கலாம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சரிங்களா, அந்த வட்டத்துக்குள்ள நானும் தான் அடங்குவேன் அப்படின்றதுனால
3: ஒரு 3-4 கொண்டுட்டு வந்துருங்க. அடுத்த முறை நாம பேசும்போது, நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது, அம்மா நாங்க வந்து டீ குடிக்கிறத குறைச்சிமா எண்ணிக்கை அப்படின்னு சொன்னா நல்லது.
2: சரிங்கய்யா, என்ன பதிலா இருக்கும்? அஸ்ஸாம், ஊட்டி, கூர்க், டார்ஜிலிங்.
4: எனக்கு தெரிஞ்சவரை அஸ்ஸாம் தான்.
2: அஸ்ஸாம் தான் உங்களுக்கு தெரிந்தவரை, அனைவருக்கும் தெரிந்தவரை அஸ்ஸாமே தான். அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய திப்ருகர் அப்படின்ற இடம் தான் வந்து தேயிலை நகரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவின் சுவிட்சர்லாந்து, இது எங்க இருக்கு, எந்த நகரம் அப்படின்றத தெரிந்த நேயர்கள் வரலாம். ஓ, எனக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு
3: வந்துட்டாங்க அறிமுக நேயர். அந்த லைன்ல தான் வந்திருக்கிறாங்க. இவங்க அறிமுக நேயரா இல்லையா அப்படிங்கறதையும் பார்த்தலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ,
3: ஹலோ, வணக்கம்.
5: கேள்வி சொல்லுங்க மேடம்.
2: இந்தியாவின் சுவிட்சர்லாந்து, நம்ம சுவிட்சர்லாந்துக்குலாம் போக வேணாம், இங்க போனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு நம்ம இந்தியால, அது எங்க இருக்கு?
3: உங்க பேரு சொல்லுங்க சார்.
5: தியாகராஜன் மேடம்.
3: எங்க இருந்து பேசுறீங்க?
2: கேள்வி கேக்குறீங்க
5: மேடம். பத்து நேர்
3: முதல்ல இப்பதான் பேசுறீங்க. என்ன ஊர் சொன்னீங்க?
5: மருங்காவடி தாலுகா, வேம்பனூர்.
2: வேம்பனூர். மகிழ்ச்சிங்க ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, சரிங்களா? இப்ப இதற்கான பதில் தெரியுங்களா? இந்தியாவின் ஸ்பெஷல் லேண்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம் எது? இது பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம். இந்தியாவிலே பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளம் உண்டு அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. வணக்கம், அடுத்து வரக்கூடிய நேயர். இந்தியாவின் சுவிட்சர்லாந்து, வணக்கம்.
3: வீரமணி
2: காமராஜ் நகர். ஜார்க்கண்ட், ஒடிசா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்.

0: காஷ்மீர்.
1: இதுக்குள்ள இருக்க ஒரு பதில் அப்படின்னு ஏற்கனவே இன்னொரு வேற க்ளூ வேற கொடுத்துட்டேன், யூனியன் பிரதேசம் அப்படின்னு. இப்ப இது இதை விட எளிமையா எப்படி சொல்ல முடியுன்ற
0: மாதிரி படிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க லைன்ல, யாருன்னு கேட்டலாமா? வாங்க, வணக்கம்.
1: டார்ஜிலிங்
0: சொல்றது யாரும் யாரு சார்?
1: ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி. நேரம் கடந்து போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருந்த இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய நேர்கள் கலந்து கொண்டு நிறைய விடைகளையும் சொல்லி சுவாரஸ்யமா. என்ன ஏன் இப்படி ரொம்ப ஷாக் அடிக்கிறீங்க? எப்படி இப்படி வந்து சொன்னாங்க?
0: நிறைய நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறீங்கல்ல, இன்னும் நமக்கு வளர்க்கிறாங்க. இந்த மாதிரி அருமையான கேள்விகள் கொண்டு வந்து அறிவை வளர்க்கக்கூடிய கேள்விகளா இருக்கும் போது எனக்குமே ஆர்வம் தாங்க வேண்டாம். ஐயோ 56 ஆயிருச்சு, நாளை 56 ஆயிருச்சு, இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனாலதான் இப்படி பாரு, இது ஏக்கமா
1: இன்னொரு கேள்வி கேட்டுருமா அப்படின்றீங்களா?
0: சரி கேளுங்களேன்.
1: சரி பாத்தீங்கன்னாக்கா, இதுவும் அதுதான், வெளிநாட்டுக்கு போக வேணாம். பாத்தீங்கன்னா, கிழக்கின் பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் எது அப்படின்ற பதில அடுத்து வரக்கூடிய நேர் சொல்றாங்களா பார்க்கலாம். வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. கிழக்கின் பாரிஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம் எது? நம்மளுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு இந்த மாநிலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை விட எளிமையான க்ளூ எல்லாம் கொடுக்கவே முடியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய நேரில்
0: கேள்விக்கான பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க.
1: இதெல்லாம் என்ன ஒரு போங்காட்டமா இருக்குது பாத்தீங்களா? நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு
0: நீங்க
1: நானே பதிலும் நானேவா? சரி, அது வந்து கிழக்கின் பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டிச்சேரி தாங்க. வரங்க உடனே விடுங்க, பஸ்ஸை பிடிங்க, போயிட்டு நல்ல இன்ப சுற்றுலா போயிட்டு வாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற இல்லையா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நேரில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் நன்றி நேர்களே,
0: நன்றி நேர்களே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று இரவு மணி 8:30 மண்ணில் உறைந்த மண்வாசனை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நேர்காணல் எமது ஒலிக்களஞ்சியத்தில் இருந்து.
7: என் இனிய தமிழ் மக்களே, வானவில் பண்பலை 102.1 உரையாடியதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: நேயர்களது வரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்று நம்ம நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 5 மணி. நேர்கள் இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிறிய கிராமங்கள் நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் 32 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் வங்கி சேவை அவர்களை எளிதாக சென்றடைவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு கொண்டு சேர்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது ராணுவ துணைத் தலைவராக அவர் பதவி வைத்து வருகிறார். உபேந்திர திவேதி வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறும் நிலையில் இந்த நடவடிக்கை என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை விரைவில் முதலமைச்சர் வெளியிடுவார் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்லவிதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் இந்த பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 1250 மீட்டர் தூரத்திற்கு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலம் ஜோராத்தில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்ததாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் அது கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் போட்டியில் பர்மிங்ஹாமில் பாகிஸ்தானை நாளை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

அந்திமாலை வேளையில் தேநீர் கோப்பையும் தேனிசை கீதமும் நம் ரணப்பட்ட இதயத்தை குணப்படுத்தும் மருந்தாக மாற தீரா காதலோடு தெவிட்டாத பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கனமுமாய் பொன் மாலையில் திருஷி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இளையராஜாவின் இசைப்பில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். கண்ணதாசன் வரிகளில் முள்ளும் வளரும் திரைப்படத்திலிருந்து.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: காற்றொலிகளில் கவிதை தீன்றல இதுபோன் மாலை திருச்சி எஃப் ரெயின்போ 102.1. சிறகுகள் உதிர்ந்து வெளிவரும் பறவை கூண்டிற்கு விடுதலை.

யாரோ எழுதிய கவிதை திரைப்படத்திலிருந்து பாடலொழித்தது. கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில், ஆனந்த சங்கர் இசையமைப்பில், வைரமுத்துவின் வழிகளில். காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: மண் வாசனை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நேர்காணல் எமது ஒலிக்களஞ்சியத்தில் இருந்து.
1: என் இனிய தமிழ் மக்களே, வானவில் பண்பலை 102.1 உரையாடியதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு மணி 8:30 மண்ணில் உறைந்த

கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாண்டியன். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியவர்கள் மனோ கேஸ் சித்ரா, பாடலுக்கு வரிகள் பாலி. 5:30 நேரில் கேட்டிருந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதை தென்றலா இது பொன் மாலை. நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:15 இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களோடு இன்றைய நலம் தரும் யோகா. இரவு 7 சயின்ஸ் பீடியா, டிஜிட்டல் அரசன், இணைய பாதுகாப்பு குறித்த தகவல்களுடன் சென்னை இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நிழலில் மட்டும்தான் ஓய்வெடுக்க முடியுமா? நான் ஓய்வெடுப்பது உன் கண்களின் வெளிச்சத்தில்.

மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில். காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை. இருப்பதிலிருந்து இல்லாததையும் இல்லாதவற்றிலிருந்து இருப்பதையும் தேடுவதே காதல்.

கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராசா மகன். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியவர்கள் சந்திரசேகர், லேகா. காற்றலைகளில் கவிதை தேன்றலா இது போன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உன்னுடன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் 3 முறை உச்சரிக்கப்படும். பேசுவதற்கு முன்பு, பேசும்போது, பேசிய பிறகு.

உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. கே ஜே எஸ் தாஸ், எஸ் ஜானகி குரலில், இளையராஜாவின் இசையமைப்பில். காற்றலைகளில் கவிதை தென்செல்லா, இருபொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மழை பெய்யும் போதெல்லாம் உன் ஞாபகம் வருகிறது, உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் மழை பெய்கிறது.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

இளந்தென்றலில் இதமான ராகங்களாய் வளம் வந்தது பொன்மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம் வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளில் கல்வி, திறன் மேம்பாடு, புத்தாக்கம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட துறைகளில் புதிய முன்னெடுப்பை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், உலகிலேயே மிகப்பெரிய 2வது உயர்கல்வி கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா உருமாறியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். புதிய ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது ராணுவ துணைத் தலைவராக அவர் பதவி வகித்து வருகிறார். லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறும் நிலையில் இந்த நடவடிக்கை என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறை ஊழல் இல்லாமல் செயல்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். வரும் மழைக்காலத்திற்கு முன்னதாக சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், சட்டம் ஒழுங்கு, பராமரிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என குறிப்பிட்டார். 519 பயனாளிகளுக்கு 4.19 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். திருச்சி விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த பயணிகள் முனையம் மூலம் பயணிகள் கையாளும் திறன் ஆண்டுக்கு 44.5 லட்சமாக உயர்ந்திருப்பதாக விமான நிலைய இயக்குநர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக வெளிநாட்டு பயணிகள் போக்குவரத்து 30% வரை குறைந்திருப்பதாகவும் உள்நாட்டு பயணிகள் போக்குவரத்து 5 முதல் 10% குறைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். விமான நிலைய ஓடுதள விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் இன்னும் 6 மாதங்களுக்குள் முடிவடையும் என்றும், விமான நிலையத்தின் புதிய கட்டுப்பாட்டு அறை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார். தரம்ஷாலாவில் இந்தியாவிற்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 13 ரன் எடுத்திருந்தது. மழை காரணமாக 25 ஓவர்களாக குறைக்கப்பட்ட இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உள்ளத்தில் நல்லதை ஆழமாக எண்ணுங்கள். எண்ணியதை நிறைவேற்ற உடனே செயல்படுங்கள். மனித பிறவி என்பது நமக்கு கிடைத்த வாய்ப்பு. அதை கொண்டு நல்லதை உடனே செய்ய முற்படுங்கள். அது நம் கடமையாகும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அர்ப்பரிக்கவிருப்ப

6:10 நேரில் கேட்டு நின்றிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2025-26 ஆண்டுக்கான வருவாய் தீர்வாயம் அனைத்து வட்டங்களையும் இம்மாதம் 16 தொடங்கி இம்மாதம் 25 வரைக்கும் நடைபெற இருக்கு. வருவாய் தீர்வாயம் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. பொதுமக்கள் தங்களோட கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை வருவாய் தீர்வாய அலுவலரிடம் அளித்து தங்களோட குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வேலை நாடுகளுக்கான அறிவிப்பு. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 பிற்பகல் 2 வரைக்கும் திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை மேற்கு தாலுகா அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற இருக்குது. மேலும் தகவல்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தினை நேரிலேயோ அல்லது 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 2-4-1-3-5-1-0 மற்றும் 9-4-9-0-5-5-9-0-1 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை நினைவிற்கு 4-3-1-2-4-1-3-5-1-0 மற்றும் 9-4-9-9-0-5-5-9-0-1.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
1: செரிமானம் நம்மளுக்கு சரியா நடக்குதா? நமக்கு மூணு வேளையும் உண்மையாலுமே பசி எடுத்துதான் நம்ம சாப்பிடுறோமா, இல்ல சும்மா பசிக்காமலேயே போய் சாப்பிடுறோமா, இல்ல எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அதனால நான் போய் சாப்பிடுறேன்னா? ஏன்னா சாப்பிடுற விதமே இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. முன்னாடி எல்லாமே ரெண்டு வேளை சாப்பிடுவோம், ஒரு வேளை பல உணவுகளோ இல்ல ஒரு வேளை சாப்பிடாம இருப்பதோ தான் நம்மளுடைய பழக்கமாவே இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா நம்மளோட உணவு கலாச்சாரம் மிகப்பெரிய மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு. என்னதான் நம்மளுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாலும் ஸோ உணவுலையும் அதே மாதிரி நிறைய நம்ம அப்கிரேட் ஆயிருக்கும். அது நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு உண்மையாலுமே பசி எடுத்து தான் நான் சாப்பிட்றேனா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இல்லை நேரத்துக்கு நான் சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிட்றீங்களா? ஸோ இந்த மாதிரி பசியே எடுக்காத ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சாப்பிட்டது வந்து செரிமானமே ஆக மாட்டேங்குது. நான் சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு நிறைய ஏப்ப ஏப்பமாக வருது, அடிக்கடி ஒரு புளிச்ச ஏப்பம் வருது. சாப்பிட்டு முடிச்சோன்னா வயிறு வந்து ரொம்ப உப்புசமாக ரொம்ப பெருசாக இருக்குது, என்னால் வந்து அடுத்த ஒரு வேலையவே செய்ய முடியல, ஒரு ஹெவினஸாக இருக்குது வயிறு முழுக்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா? இல்லை எனக்கு காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய வந்து ஃப்ரீயாக நல்லா மோஷன் போக முடியல, எனக்கு ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைஜஷனுக்காகவே முக்கியமான ஒரு மூணு ஆசனங்கள் இருக்குதுங்க. இந்த மூணு ஆசனங்களும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான டைஜஷன் தொந்தரவாக இருந்தாலும் இந்த மூணு ஆசனங்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். முதல் ஆசனம் வஜ்ராசனம். வஜ்ர நாடி அப்படிங்கிறது வந்து நம்மளோட குதிங்காலில் இருக்கிறதா வந்து யோக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வஜ்ர நாடியை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது, வஜ்ர நாடி நம்ம தூண்டப்படும் போது நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து பெருமளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல அந்த

0: தேவையில்லாத சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கேஸு, ரொம்ப ஒரு ஏப்பம், புளிச்சி ஏப்பம் வர்றது, தொந்தரவு, இதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த வஜ்ராசனம் செய்யணும். எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கால்களையும் மடித்து, ஒரு குழந்தை வந்து எப்படி ரெண்டு காலம் மடித்து வச்சு கால் மேலே உட்காந்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உட்காந்து கைகள் இரண்டையும் முழங்கால் மேலே, ரெண்டு உள்ளங்கையும் வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. தலை, கழுத்து, முதுகு இதெல்லாமே ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காரணும். உட்காந்து பண்ணும் போது இது முழுமையான வஜ்ராசனமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் யோகா பயிற்சி போயிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், யாருக்காவது முழங்கால் மூட்டு வலி இருந்ததுன்னா இந்த ஆசனங்கள் வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த ஆசனம் மூட்டு வலி இருக்கவங்க செய்யக்கூடாது. மற்றபடி எனக்கு மூட்டு வலியில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த பயிற்சிகளை செய்யலாம். குழந்தைகளை இந்த பயிற்சியிலையும் உட்கார வைங்க. ஸோ பசி இல்லை, எனக்கு சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்களுக்குமே அது ஒரு பெரிய மாற்றம் அவங்க குழந்தைங்களுக்குமே கொடுக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு ஒரு 3 to 5 ஒரு 5 நிமிஷம் இந்த வஜ்ராசனம் செய்யுங்கள். 2வது பயிற்சி, படுத்த நிலையில செய்யக்கூடிய பவன முக்தாசனம் அப்படிங்கக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சிக்கு இங்கிலீஷ் பேரே பார்த்தீங்கன்னா விண்ட் ரிலீசிங் போஸ். நம்ம உடம்புல தேவையில்லாமல் சேர்ந்திருக்க அந்த அப்பான வாயுக்களை வெளியேற்றக்கூடிய அந்த பயிற்சி தான் வந்து விண்ட் ரிலீசிங் போஸ். சிலருக்கு வந்து நாசியா வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கும், ஆனால் வராது, ஆனால் ஏப்பம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கேஸ் ரொம்ப நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், வயிறு எனக்கு ஃப்ரீயாகவே இல்லை, எப்போதுமே ஹெவியாகவே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பயிற்சிகளை செய்யலாம். நல்லா மல்லாக்க படுத்துக்கிட்டு 2 கால்களையும் மடித்து நல்லா வயிறு மேலே வச்சு, நம்மளோட 2 கைகளையும் வச்சு முட்டியை நல்லா வயிறை நோக்கி அழுத்த போகிறோம். தலையை வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி உங்களோட நெத்தி பகுதியை முழங்காலுக்கு க்ளோஸராக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். இந்த பயிற்சி உங்களுடைய விண்ட் ரிலீஸிங் போஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 to 5 நிமிஷம் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்கிறது மூலயமா செரிமான பிரச்சனைகள் ஒரு பெரிய சேஞ்சஸை நமக்குள்ளே கொண்டு வரும். அதனால் டைஜஷனுக்கு தி பெஸ்ட் ஆசனம் இது ஒன்று. அடுத்ததாக குப்புறப்படுத்து பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. குப்புறப்படுத்து 2 கைகளையும் தலைக்கு மேலே நல்லா கைகள் கட்டி, நம்மளோட நெத்தியை வந்து கை மேலே வச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு, உங்களோட 2 குதிங்காலம் ஒன்னோட ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும். மக்கராசனம் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இதுவுமே நம்மளுடைய செரிமான உறுப்புகளை ஒரு ரெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இது வந்து முக்கியமான ஒரு வேலை என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளோட அப்டமினல் மசில்ஸ், வயிறு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சதைகளை வந்து நல்லா வலுப்படுத்தவும் செய்யும். அந்த சதைகளை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கும் இந்த மக்கராசனம் உதவியாக இருக்கும். ஸோ செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த 3 பயிற்சிகளை தொடர்ந்து செய்தாலே போதும். உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு உணவு டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிடும்போது கொஞ்சம் ஜீரக தண்ணியை சேர்த்து எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே வெறுமையத்தில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக 1 கிளாஸ் ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், உங்களுடைய செரிமான பிரச்சனைகள் பெரும்பாலும் குறைய ஆரம்பிக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம். நேயர்களின் நினைவிற்கு நாளை மாலை 6 மணிக்கு நம்ம திருச்சிராப்பள்ளி மேலரன் சாலையில் இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்க அரங்கில் கம்பன் விழா, முனைவர் ப. சுப்பிரமணியன் எழுதிய கம்பராமாயணம் அருங்கவை அமுதம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கு. பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் IIT போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத்தன்மை செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய

0: அவர் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒரு போதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின் போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒருசில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச

0: வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகுதி உள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த தெக்கலூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 டன் கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 60 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் சார்பில் கால்நடைகளுக்கு டிஜிட்டல் டேக் பொறுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின்படி இனம் வாரியாக அனைத்து கால்நடைகளோட காதல 12 இலக்க எண் கொண்ட டிஜிட்டல் டேக் பொருத்தப்படும். இது நமக்கு எப்படி ஆதார் அட்டையோ அதே மாதிரி கால்நடையோட ஆதார் அட்டை. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கால்நடை வளம் பெருக்கவும் விவசாயிகளோட வருமானம் உயரவும் இந்த திட்டங்கள் பெரிதும் உதவும். இது பற்றின மேலும் விவரங்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகம் இல்லைனா அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தை தொடர்பு கொள்ளலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 8:30 மண்ணில் உறைந்த மண்வாசனை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நேர்காணல் எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து.
1: என் இனிய தமிழ் மக்களே, வானவில் பண்பலை 102.1 உரையாடியதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: That's right.
3: மத்திய அரசோட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அறிவிப்புகள் தான் இது. நம்ம தஞ்சாவூர்

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: That's right.
3: மத்திய அரசோட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அறிவிப்புகள் தான் இது. நம்ம தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையத்தில் இயங்கி வரக்கூடிய தன்னார்வ பயிலும் மட்டம் மூலமா TNPSC, TNUSRB, SSC, RRB போன்ற தேர்வு முகமைகள் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுது. தற்போது மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய SSC CGL 12,256 காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 22ஆம் தேதியாகும். இதோட இணையதள முகவரி ssc.gov.in. இந்த தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய போட்டித் தேர்வுகள் பயன்பெறும் வகையில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நம்ம தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடங்கியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்புகள் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஆகிய வார நாட்களில் காலை 10:30 பிற்பகல் 1:30 வரைக்கும் நடைபெற இருக்குது. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தோடு உங்களோட ஆதார் அட்டை நகலையும் கொண்டு வந்து தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையத்தில் நேரில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 43362 என்ற முன்னிணைப்பினோடு 2370 37 என்ற அலுவலக தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 10:30 திருச்சி சாரதாஸ் வழங்கும் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
4: இருக்கிற அரிசியை கூட காக்கை குருவிகளுக்கு அள்ளி வாரி எரித்து அவைகள் மகிழ்ச்சியோடு பறப்பதை பார்த்து மகிழ்வார். ஆக பசியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மதங்களிலிருந்தும் அவன் தன்னை முதலிலே விடுதலை பண்ணி கொண்டான். எனவே தான் விடுதலை பெற முடிந்தது எவ்வளவு உண்மையும் அதே போல இந்த நாடு விடுதலை பெற முடியும் என்று நம்பினான்.
5: 1982 டிசம்பர் மாதம் 3 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதுரை நேயர்கள் முன்னிலையில் நடத்திய இலக்கிய விழாவில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆற்றிய பாரதியின் கனவுகள் உரையிலிருந்து சில பகுதிகள்.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: திருச்சி சாரதாசு. காத்திருங்கள்.
8: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம். அடுத்ததா வானிலை முன்னெடுப்பு தெரிஞ்சுக்கலாம். இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலேயும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வீதத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதியில் இன்றும் நாளையும் தமிழக கடலோரப் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு, அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: படகு முன்னோக்கி செலுத்துவதற்காக துடுப்பானது தண்ணீரை பின்னோக்கி தள்ளுது. துடுப்ப அசைக்காம படகு நகராது. அதே போலதான் கஷ்டங்களை பின்னுக்கு தள்ளும் முயற்சியை செய்யாம நம்ம வாழ்க்கையும் அடுத்த கட்டத்திற்கு நகராது. நிறை பெறுகிறது இன்றைய ஆரவாரம். அடுத்ததா செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து சயின்ஸ் பீடியா டிஜிட்டல் அரசன் இணைய பாதுகாப்பு குறித்த தகவல்களுடன் சென்னை இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நேரம் இரவு 7 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மேற்காசிய போர் பதட்டத்தினால் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் இருப்பினும் பொதுமக்கள் பாதிப்படையாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசில் அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறினார். மதுபாட்டில்களுக்கு 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மதுவிலக்கு ஆயத்தூர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பூவிருந்தவல்லி மதுபான கிடங்கில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் அருவாள்மூக்கு பகுதியில் வெள்ளநீர் கடலில் கலக்கும் வகையில் புதிய கால்வாய் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப்பணி

ஆய்வு செய்த அவர், இதன் மூலம் இப்பகுதியில் உள்ள 24 கிராமங்களும் விவசாய நிலங்களும் வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படும் என கூறினார். மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பான தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டுமென மருத்துவ அலுவலர்களுக்கு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் ஒருங்கிணைந்த மகப்பேறு பச்சிலும் குழந்தை தீவிர சிகிச்சை மையம் மற்றும் அரசு தலைமை மருத்துவமனையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் இன்று நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1093 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. தூத்துக்குடியில் 129 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. தரம்ஷாலாவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன் எடுத்திருந்தது. இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவர்களாக குறைக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா. தொழில்நுட்பம் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் ஆளுகின்ற இந்த டிஜிட்டல் யுகத்தில் வசதிகளோடு சேர்த்து பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் தருவது ரொம்பவே அவசியங்க. தகவலே ஆற்றல்னு சொல்லப்படும் இந்த காலகட்டத்துல நம்முடைய தனிப்பட்ட தரவுகளும் வாழ்நாள் சேமிப்பும் இணையதளத்துல எவ்வளவு பாதுகாப்பா இருக்குது? சுற்றிலும் சைபர் குற்றங்கள் பெருகி வரும் வேளையில் நாம செய்ய வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன? இணைய உலகத்துல நம்மையும் நம் குடும்பத்தினரையும் பாதுகாப்பாக வழிநடத்த இன்றைய நிகழ்ச்சி டிஜிட்டல் அரண். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் சைபர் செக்யூரிட்டி குறித்து பல விழிப்புணர்வு தகவல்களையும் இந்த துறையில உள்ள வாய்ப்புகள் குறித்தும் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மூத்த அறிவிப்பாளர் சித்ரா திருவாளன் அவர்கள்.
1: வணக்கம் ஆகாஷ்.
2: வணக்கம்.
1: இப்போ ஒரு பெரிய உலகம் நம் கண் முன்னாடி இல்லைனாலும் மறைமுகமா இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றது உண்மைதான். இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல வேலைகளும் நடக்குது, தீய வேலைகளும் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நல்ல வேலைகளை செஞ்சு அந்த தீய வேலைகளை முறியடிக்கிறதுக்கான வேலைகளை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது மாதிரி ஒரு தனியா ஒரு உலகம் மாணவர்களுக்கிடையே உருவாகிட்டு தான் இருக்கு. அது விளையாட்டா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி துறையில அப்படின்னா வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். அதை பத்தி சொல்ல
2: இண்டஸ்ட்ரி சைபர் செக்யூரிட்டில சொல்றேன். சைபர் செக்யூரிட்டி ஒரு டொமைன் தான். இதுல டொமைன் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 10-15 சப் டொமைன்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றதுக்கு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இந்த ரெண்டுமே எனக்கு தெரியும். எனக்கு இது இல்லாம நிறைய இருக்கு. சாக் அனாலிசிஸ், த்ரெட் ஹண்டிங், மால்வேர் அனாலிசிஸ் நிறைய இருக்குது. இப்போ நல்ல ஸ்கோப்ல இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் நல்ல ஸ்கோப். ஏன்னா இந்த ஏஐ ஸ்கேம்ஸ் இதெல்லாம் பூம் ஆகிட்டு இருக்கு. இப்ப இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் எப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா கொரோனா பீரியட்ல தான் தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அப்ப வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாங்க, நிறைய பேருக்கு ஒர்க் வந்துட்டு
1: வாய்ப்புகள்
2: உங்களுக்கு சாலரி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். கவர்மெண்ட் சைட்ல கொஞ்சம்

0: கம்மி தான், பட் யூ ஹாவ் மோர் கான்டாக்ட்ஸ், யூ ஹாவ் மோர் நாலேஜ். ஓகேவா, நீங்க நிறைய பெரிய பெரிய கேசஸ் எல்லாமே நீங்க ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால. அதாவது ஒரு படத்துல எப்படி காட்டுறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரியல் லைஃப்ல இருக்கும். நீங்க ஹேண்டில் பண்ற கேசஸ் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குது, உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் சில கேசஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது, பட் இட் இஸ் ஒர்த் டூயிங். கவர்மெண்ட் சைட்ல ஒர்க் பண்றது ஒர்த் டூயிங் அப்படின்றது நான் சொல்லுவேன். அவ்வளவு ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியாது, ரைட்டா? நான் இன்டர்நெட் வந்து நான் நல்லா ஆக்சஸ் பண்ணா 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சஸ் பண்ணேன். நீங்க உங்க காலத்துல அது கூட ஆக்சஸ் பண்ணிருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. இப்ப நம்ம படிக்கும் போதுல இன்டர்நெட் கிடையாது. சோ இந்த கேசஸ் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள், சொல்லக்கூடாத ஒரு விஷயங்கள் கூட, ஒரு சில விஷயங்கள்
1: கூட
0: ரொம்ப
1: வருத்தங்கள். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு அந்த வருத்தம் தெரியுது. ஆனா நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த விழிப்புணர்வை நாம ஏற்படுத்தலாம் அப்படின்னா, பயமுறுத்தாம ஏற்படுத்தலாம் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல இருந்து சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு? தெரியாம இந்த மாதிரி காஸ்ட்லி மொபைல்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு தகவல்.
0: ஓகே, பெரியவங்களை இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெரியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு மொபைல் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுல வந்துட்டு பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. கண்டிப்பா அதை எனேபிள் பண்ணிக்கணும், எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, they should teach their students actually. அவங்க பசங்களுக்கு சொல்லி தந்தாங்கன்னா, it will be much better. ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, women இதுல. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்க சப்போஸ் எதனா ஸ்கேம்ல, சைபர் ஸ்கேம்ல மாட்டிட்டாங்க அப்படின்னா பயப்படுவாங்க. குழந்தைங்க வந்துட்டு பயப்படுவாங்க. I'm speaking about school students, college students கூட இல்ல, school students ரொம்ப பயப்படுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு they will go for a cyber complaint. போலீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க. They will take care. நெசசரி எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு நிறைய டாக்டிக்ஸ் தெரியும். ரியலி போலீஸ்க்கு நிறைய டாக்டிக்ஸ் தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எப்படி வெளியெடுத்துட்டு வருது குழந்தைங்களை அப்படின்றது. ஸோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ வந்துட்டு பாத்தீங்கன்னா, சப்போஸ் எதனா பிரச்சனை நடக்குது அப்படின்னா, எங்க கிட்ட சொல்லிடு, எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல, நாங்க சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத ஒரு ஓப்பனா வந்துட்டு கன்வே பண்ணி கம்யூனிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா, உங்க குழந்தைங்களுக்கு பயப்படாம எதுனாலும் இருப்பாங்க. எங்கேயும் போய் விழுந்துராம, நிறைய சூசைட் கேசஸ் கூட வந்துட்டு ஆக்சுவலி போயிருக்குது. அந்த ப்ரிவென்ஷன் எல்லாம் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் பிளே எ மேஜர் ரோல் வருது.
1: சரிங்க, மன உளைச்சல் இருந்து அந்த பிள்ளைங்களை மீட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை, அந்த பெற்றோருக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதலும் இருக்கணும். நீ என்ன வேணாலும் பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லு, நான் சரிப்படுத்தி கொடுக்கறேன்ற அந்த தைரியத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மையான ஒரு விஷயம் தான். பெரியவங்க கூட இந்த மாதிரி எதுலயா சிக்கிக்கிட்டாங்கன்னா, மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்களுக்கு கூட உடல் நலம் குறையறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. சோ இதையும் நாம கவனிக்க வேண்டி இருக்கு.
0: அது நான் ஒரு கேஸ் சொல்றேன். இப்போ இந்த சைபர் கிரைம் அப்படின்றது நாட் லைக் ஒரு ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் மட்டும் கிடையாது. நான் வந்துட்டு எல்லா சைபர் கிரைமும் ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டும் சரி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு பிசினஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ரைட் ஃப்ரம் எல்டர்லி பீப்பிள் வரைக்கும் எல்லாரும் ஸ்கேம்ல இருக்காங்க. சோ இது ஒரு 30 ஏஜ் அபவ் மேல பாக்குறீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஃபேக்கா வந்துட்டு சாரீஸ், ஃபேக் கலெக்ஷன் சாரீஸ், அது பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேக்கா வந்துட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல வந்துட்டு பணம் நிறைய லாஸ் பண்ணவங்க இருக்காங்க. அது ஒண்ணு. பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது லாக்ஸ் அண்ட் க்ரோஸ்ல லாஸ் ஆகணும் கூட ஒரே சிங்கிள் பேமெண்ட்ல, பிட்காயின்ஸ் இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தென் ஸ்பெசிபிக் குரூப் இருக்குது. ஸோ அது எல்டர்லி பீப்பிள் மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே, எல்டர்லி பீப்பிள்க்கு தெரியாது. இப்போ நம்ம கிட்ட எல்லாம் வந்துட்டு கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னா வீடாஃபோன் நம்மளே சொல்லிடுவோம். ஏன்னா வி ஹேவ் தட் அவேர்னஸ். ஆனா பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் இப்போ இல்ல அவங்களுக்கு. ஓகேவா, இந்த எல்டர்லி கேசஸ் எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் நானும். அவங்க வந்துட்டு கார்டு வந்துட்டு உங்களுக்கு ரினியூ ஆக போகுது, நீங்க இது சொல்லணும் அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க. பாவம், சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்துட்டு அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கு. இப்போ நான் ஹேண்டில் பண்ண கேசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 16,000 சிங்கிள் பேமெண்ட்ல ஒரு அம்மாவோட பேமெண்ட்டை எடுத்துட்டாங்க. அவங்க எனக்கு கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்களோட பொண்ணு எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்தோன்னா அவங்க அம்மா அழுகுறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்றது, அதெல்லாம் ரொம்ப சேடான ஒரு விஷயம்.
1: இப்போ உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது சில பேர் இருப்பாங்க. ஆனா பொதுவாகவே நம்ம அணுகிறது வந்து அரசாங்கத்தினுடைய உதவியை தான் நம்ம முதல்ல அணுகுவோம். அந்த வெப்சைட்ல தான் நம்ம பதிவோம், ஏன்னா அதுதான் முறைப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு அந்த இணையத்துல தான் கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணுவோம்.
0: எக்ஸாக்ட்லி.
1: ஆனாலுமே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் திருப்பி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல நீங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா, இல்லன்னா உங்களால செய்யறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்குமா? நான் சரியான வார்த்தை என்னன்னா அனுமதித்தல் தான். உங்களுக்கு அந்த அனுமதி இருக்கா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்றது?
0: எஸ் இருக்குது. இதுதான் பிரைவேட் ஆர்கனைசேஷன் பண்றது நாங்க எல்லாருமே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைபர் கிரைம்ல நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா, வித் இன் 24 hours, நாட் மோர் தென் 24 hours, ஏன்னா அது கவர்மெண்ட்லயே அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களோட SOP-ல. வித் இன் 24 hours நீங்க ரிப்போர்ட் பண்ணிடணும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஆர் லிஸ்ட் சைபர் கிரைம் .gov. ரெண்டுத்தையுமே நீங்க கொடுத்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர். CSR and FIR காப்பி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க உடனே, அதாவது நீங்க ஒரு மணி லாண்டரிங்ல நீங்க இன்வால்வ் ஆறீங்க அப்படின்னா, நீங்க பேங்க் கிட்ட போயிட்டு வித் இன் ஒரு 24 hours உங்க FIR காப்பி உங்களோட சைபர் கிரைம் வச்சு நீங்க பண்ணாங்க, உடனே ரெக்கவர் பண்ண சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 24 hours ஏன் அந்த 24 hours அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மணி லாண்டரிங் ஸ்கேம்ல நீங்க மாட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு அக்கௌண்ட்டோட அந்த மணி வந்துட்டு எப்படி போகும் பாத்தீங்கன்னா மியூல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கோ இல்ல அந்த ஸ்கேமர் அக்கௌண்ட்டுக்கோ போவாது. அது வந்துட்டு ஒரு வேற ஒரு அக்கௌண்ட், அதாவது வேற ஒரு மெம்பரோட அக்கௌண்ட்டுக்கு போவோம், விச் ஹூ மே பி டெட், அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க, ஓகே, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போவோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துட்டு மாறிட்டே இருக்கும். சோ இவங்களுக்கு போன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அவங்க மணி வித்ட்ராவே பண்ணிருவாங்க. இங்க சென்னை ஆர் எல்ஸ் திருச்சியில இருந்தாங்கன்னா ஓகே நம்ம டிராவல் பண்ணி எடுக்கலாம். இஃப் சப்போஸ் அந்த காசு வந்துட்டு நார்த் இந்தியா அந்த சைட் எல்லாம் போயிடுச்சுன்னா இட் இஸ் இம்பாசிபிள் ஆக்சுவலி சொல்லணும்னா, ஏன்னா அந்த ஊர் போலீஸ்க்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி எடுக்கிறது எல்லாமே. நீங்க சொல்ற மாதிரி எஸ் எங்களுக்கு அனுமதி இருக்குது, வென் தே பிரிங் தேர் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் காப்பி அலாங் வித் எஃப்ஐஆர் காப்பின்றப்போ நாங்க வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுவோம் எல்லா விஷயங்களையும்.
1: சரிங்க, இப்போ ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா எவ்வளவு சீக்கிரம் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு அந்த சான்ஸ் வந்து
0: அதிகம்.
2: நிகழ்ச்சியில சைபர் செக்யூரிட்டி துறையில உள்ள வாய்ப்புகள் குறித்தும், தற்போதைய சைபர் அச்சுறுத்தல்கள், ஆன்லைன் மோசடிகளின் பின்னணி, அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளும் எளிய வழிமுறைகள் குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். உடன் உரையாடினார் மூத்த அறிவிப்பாளர் சித்ரா திருவாளன் அவர்கள். அடுத்த வாரமும் சைபர் செக்யூரிட்டி குறித்த பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். ஸ்மார்ட் போன் இல்லாத கையே இல்ல, இன்டர்நெட் இல்லாத வீடே இல்லங்கிற அளவுக்கு நம்ம எல்லாரும் டிஜிட்டல் உலகத்துல வாழ பழகிட்டோம். ஆனா இந்த டிஜிட்டல் உலகம் எவ்வளவு வசதியானதோ அவ்வளவு ஆபத்துகளும் இருக்குதாங்க செய்யுது. டிஜிட்டல் உலகில் நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்கட்டும். முன்னெச்சரிக்கையும் விழிப்புணர்வும் மட்டுமே இணைய பாதுகாப்பின் முதல் கேடயம். தேவையற்ற இணைப்புகளை தவிர்ப்போம், நம்முடைய தனிப்பட்ட தரவுகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் டிஜிட்டல் அரண்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு மணி 8:30 மண்ணில் உறைந்த மண்வாசனை, இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நேர்காணல் எமது ஒலிக்களஞ்சியத்தில் இருந்து.
4: இனிய தமிழ் மக்களே, வானவில் பண்பலை 102.1 உரையாடியதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.

நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வேளாண் தோழர்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சம்பா தாழடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள்.

0: காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் ஞாபக வருதை நிகழ்ச்சி இன்றிரவு 10 மணிக்கு நேயர் விருப்பத்தில். வாட்ஸ்அப் வழியாக தெரிவிக்க 9385461. இன்னும் சில நொடிகள் தமிழில் செய்திகள்.
1: சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ்

0: சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். IIT, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலகத்தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல்முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்க

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்திய ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தில் நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிஃபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், பிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்தர் சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டேனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், சுலோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி துவங்கும் முன், திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் கல்வி நிறுவனத்தில் தற்போது குறுவை மற்றும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெற்பயிர் ரகமான AST-16 உண்மை நிலை விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. ஒரு கிலோ நெல்லின் விலை 35 ரூபாய் ஆகும். இதேபோல திருச்சி 3 ஆதார விதை 5700 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த நெல் ரகம் 1 கிலோ 41 ரூபாய். பசுந்தால் உரப்பயிர்களான தக்கை பூண்டு உண்மை நிலை விதை 200 கிலோ இருப்பில் உள்ளது. இதன் விலை 1 கிலோ 100 ரூபாய் ஆகும். வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விதை நெல் விதையினை நேரில் சென்றோ அல்லது

0: சர்வீஸ் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு முதல்வர் வேளாண்மை கல்வி நிறுவனம், குமுலூர், 62 17 12, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தொலைபேசி எண் 98 42 65 29 34. எண் மீண்டும் ஒருமுறை 98 42 65 29 34. மற்றொரு எண் 70 10 43 91 50. எண் மீண்டும் ஒருமுறை 70 10 43 91 50 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு குமுலூர் வேளாண்மை கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார்.
1: தஞ்சாவூர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இனவிருத்தி செய்யக்கூடிய அசீல் இன சேவல்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. தேவைப்படும் கோழி பண்ணையாளர்கள் 81 225 36 826 என் மீண்டும் ஒருமுறை 81 225 36 826 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
0: விதை ஏற்றுமதியாளர், விதை உற்பத்தியாளர், விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின், அதாவது இஸ்டா, இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன், சுவிட்சர்லாந்தில் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்கு உரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ், அதாவது ஆரஞ்சு இன்டர்நேஷனல் சீட் லாட் சர்டிபிகேட் OIC மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் ப்ளூ இன்டர்நேஷனல் சீடு சாம்பிள் சர்டிபிகேட் BIC வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஸ்டா என்னும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என கோவை விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலர் அறிவிக்கின்றார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் நேர்முகம் பங்கேற்கிறார். பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள்.

சொல்லி அடிச்சாருவா, சொல்லி அடிச்சாருவா, சொலட்டுதடி நெல்காதிர, சொல்லி அடிச்சாருவா, சொலட்டுதடி நெல்காதிர, தன நான

0: முத்துலட்சுமி,
1: அட காமாட்சி அக்கா, வா வா.
0: என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு, இன்னும் விதைக்கிற வேலையே தொடங்கல, அதுக்குள்ள அறுவடைக்கு தயாரான மாதிரி பாட்டெல்லாம்.
1: காமாட்சி அக்கா, என் மச்சானுக்கு பிடிச்ச பாட்டு. வயல்லாம் நானும் என் மச்சானும் கலப்பு தெரியாம இருக்க பாடுவோம்.
0: சரி சரி,
1: இப்ப மச்சானுக்காக மணக்க மணக்க மீன் குழம்பு சமைக்க போறேன்.
0: ஓஹோ,
1: சரிக்கா, அப்படியே இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு கூட.
0: அப்ப மச்சானுக்கு பெரிய விருந்துதான்னு சொல்லு.
1: ஆமா.
0: சரி, எங்க மச்சான காணா?
1: காலையில போனாரு மனுஷன், பசுந்தாளுற பயிர்களை மடக்கி உழுதுட்டு வர்றேன்னு. இன்னும் ஆளை காணோம்.
0: அப்ப குருவைக்கு தயாருன்னு சொல்லு.
1: ஆட போக்கா.
0: ஏன் முத்துலட்சுமி இப்படி சொல்லிச்சுக்கிற?
1: எப்பவும் முப்போகமும் நெல்லு போடுவோம்.
0: ஆமா,
1: இந்த முறை குருவை போட முடியல.
0: ஏன் முத்துலட்சுமி?
1: எங்கக்கா, மனுஷன் அங்கையும் இங்கையும் ஒத்தால அலைஞ்சி திரிஞ்சி கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு.
0: அப்படியா?
1: சரி, நம்ம நிலத்துக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்குமேன்னு சம்பாவுக்கு தயார் பண்றோம். ஆமா காமாட்சி அக்கா, நீயே?
0: நான் ரெண்டு மூணு நாள்ல குருவிக்கான பணியா ஆரம்பிச்சிருவேன்.
1: பரவாயில்லையே.
0: சரி, குருவிக்கு எந்த ரகம் போடலாம்னு அப்படியே குருவ முடிஞ்சு பின் சம்பா, அதான் தாளடிக்கு எந்திரகத்தை போடலாம்னு ஒரே யோசனை லட்சுமி. அதான் உன்னையும் மச்சானையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
1: ஆட இவ்வளவுதானக்கா? எந்த பருவத்துக்கு எந்த ரகம், வறட்சிய தாங்குற ரகம் எது, பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் இருக்கிற ரகம் எதுங்கிற விவரத்தை என் மச்சான் கேட்டதோட இல்லாம ரெக்கார்டு பண்ணி இதோ அனுப்பி வச்சிருக்காரு பாரு.
0: ஆமா முத்துலட்சுமி, யாருக்கிட்ட இந்த விவரத்தை கேட்டாராம்?
1: நம்ம பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அங்க இருக்கிற உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க கிட்டத்தான்.
0: அத கொஞ்சம் ப்ளே தான் பண்றது.
2: அம்மா வணக்கம்மா.
3: வணக்கம் சார்.
2: அம்மா, இப்ப நிறைய புதிய ரகங்கள் எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. விவசாயிகள் களத்துல இறங்குற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்துல என்னென்ன ரகங்கள் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்மா.
3: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருடா வருடம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பழகத்துல புது ரகங்கள் வந்து வெளியிடுறாங்க. புது ரகங்கள் வந்து எப்பவுமே போய் கேட்க மாட்டாங்க. எப்போ தெரிஞ்ச விவசாயிகள் வந்து வாட்ஸ்அப்ல, அக்ரிடெக் போர்ட்டல், அந்த மாதிரி நிறைய வந்து தொழில்நுட்ப செயலிகள் இருக்கு, அதன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் வந்து வானொலி நிலையம் அதுல இருந்து வர நியூஸ்ங்களை கேட்டிருந்து புது ரகங்கள் எடுத்து பயிரிடுவதனால அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். குருவை, சம்பா, தாளடி இல்ல என்னென்ன புது ரகங்கள், ஏற்ற ரகங்கள் விவசாயிகள் போடலாங்கிறத வந்து நான் ஒவ்வொன்னா சொல்றேன். அப்படியே வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் டிஎன்ஐ அக்ரிடெக் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்கு, அதுல போயிட்டு நீங்க இது பண்ணாலும் உங்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தகுந்த ரகங்களை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
2: அக்ரிடெக் போர்ட்டல்னு சொல்றீங்க இல்லைங்கம்மா, உங்க மண்ணுக்கு ஏத்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப அந்த அக்ரிடெக் போர்ட்டல்ல என்னோட மண்ணோட பரிசோதனை எல்லாம் நான் அப்லோட் பண்ணனா அதுக்கு ஏத்த மாதிரியான ரகங்கள் எல்லாம் சொல்லுமா?
3: இல்ல சார், இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மண் பரிசோதனை பண்ணனும். இன்னொன்னு வந்து மண் வளம் ஆப்னு வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆப் இருக்கு. சோ அதுல என்ன பண்றாங்கன்னா உங்களோட மண்ணோட தன்மை எல்லாமே அதுல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. அதாவது மண்ணோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சார். நெல்லுக்கு அப்புறம் உளுந்து போடுறாங்க, அப்புறம் எள்ளு போடுறாங்க. சோ எள்ளு போட்டா இருக்கிற முட்டைச்சத்து எல்லாத்தையும் உறிஞ்சிரும் சொல்லுவாங்க. உளுந்து பயிர் வகைகள் போட்டா மண் வளத்தை கூட்டும்னு சொல்லுவாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் யூரியா போட்டிருந்தாங்கன்னா அடுத்த திருப்பி உளுந்து போடுறாங்க அப்படின்னா சார் நைட்ரஜன் கம்மியா போடலாம். நம்ம அதெல்லாம் வந்து கணக்கே பண்ண மாட்டோம். என்ன ரெக்கமெண்ட் டோஸ் அப்படின்னு சொல்றாங்கறது வந்து நம்ம போட்டுருவோம். சோ மண் பரிசோதனை முக்கியம். நீரோட பரிசோதனை பார்த்துட்டு இந்த மண்ணுக்கு என்ன ஏற்ற ரகம், அதோட காராமிலத்தன்மை, இந்த மண்ணுக்கு இது வருமா, பயிர்கள் எதனாலும் நெல்லுதான் இல்ல எந்த பயிர்கள் நட்டாலும் அதுக்கு முன்னாடி வந்து இது ஒண்ணு கட்டாயமா செஞ்சாங்கன்னா விளைச்சல் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு பலன் கிடைக்கும். மத்தபடி உரன் மேலாண்மையும் நல்லா பண்ணலாம். நம்மளோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், காஸ்ட் பெனிஃபிட் வந்து கம்மியாகும்.
2: சிறப்பு. இப்ப இந்த சம்பாத் பருவத்துல என்னென்ன பயிரிடுவதற்கு ஏற்ற ரகங்கள், அதனுடைய சிறப்பியல்புகள் பத்தி சொல்லுங்க.
3: இப்ப வந்து சம்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் வந்து நீண்ட கால ரகங்கள் அப்படின்னு போவாங்க. சோ சம்பாக்கு போகாதவங்க குருவை ரகங்கள் மே மாசம் இறுதியில நர்சரி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜூன் போலாம். ஜூன் வந்து 110 நாள் குருவை கிரகம் வரும். சோ போடாதவங்க சம்பாக்கு போலாம், இல்லைன்னா குருவை ரகங்களை வந்து எடுத்துக்கலாம். குருவை ரகங்கள் நிறைய இருக்கு. ஆடுதுறை 36, 45, 43 அப்படிங்கறது வந்து குறுகிய கால ரகங்கள், 114. அதெல்லாம் வந்து வெளியிட்டு 20 மேல ஆயிடுச்சு. அதோட சிறப்பியல்புகள் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லல, ஆனா புதுசா நம்ம போடுறப்போ பூச்சினி கொல்லிங்களுக்கு அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்காது. இப்ப நல்லா விவசாயிகள் வந்து பிபிடி இந்த பலசுதான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. குருவையில பாத்தீங்கன்னா Q55 ரகம் வந்து 2022 ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து 110 நாள் வயதுடையது. குருவை பட்டத்துக்கு, அதாவது

0: மேல நர்சரி போட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 114 அறுவடை பண்றலாம். அதோட மகசூல் வந்து 6 டன் கிடைக்கும். இப்ப கோ 55 பாத்தீங்கன்னா மிக சன்னமான அரிசி, அதிக அறவை திறன் கொண்டது. ஃபார்மர்ஸ் நெல் போட்டுறாங்க, பட் அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா மில்லில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப அந்த அறவை திறன் சில சமயம் உடஞ்சிரும். அதே மாதிரி சரியா வந்து அவங்களால பாலிஷ் பண்ண முடியாது. நிறைய குவாலிட்டி கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. சோ இப்ப கோ 55 பாத்தீங்கன்னா முழு அரிசி காணத்தரும், ஹெட் ரைஸ் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அவங்க மில்லுக்கு போனா தெரியும், வேஸ்டேஜ் வந்து எதுவுமே இருக்காது, அவங்களோட லாபம் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து அமைலோஸ் கண்டென்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஏற்றதா இருக்கும். ஸ்டிக்கி டைப்பாவும் இல்லாம ரொம்ப வந்து விரையா இருக்கு அப்படின்னு சொல்லாம அதோட அமைலோஸ் கண்டென்ட் வந்து கரெக்டா அந்த இடைப்பட்ட அளவு இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு ஏற்றமா இருக்குது. மற்றும் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா நெல் துங்குரோ வைரஸ்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டுள்ளது. அடுத்தது பார்த்தோம்னா ADT 56, இதுவும் வந்து 115 நாள் வயதுடையது, 5 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. இது வந்து பருமனான அரிசி, நடுத்தர அமைலோஸ் கொண்டது, குலை நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அடுத்தது ADT 57, இதுவும் குருவைக்கு ஏற்ற ரகம், இதுவும் 6 டன் வரும். வெள்ள பொன்னி மாதிரி மத்திய சன்ன அரிசி வகையை சேர்ந்தது. இதுக்கும் வந்து அறவை திறன் 65% கணக்கிடப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ADT 59, இது வந்து 2024 வெளியிட்ட ரகங்கள். இது வந்து 115 நாள் வயதுடையது, குருவைக்கு ஏற்ற ரகம். கோடையிலையும் இது பயிரிடலாம். கோடை அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வந்து பிப்ரவரி மாசம் நர்சரி எடுத்து மார்ச் ஏப்ரல் மே குள்ள அறுவடை செஞ்சிடலாம். 6 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்குது. 59 பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இட்லிக்கு ஏத்த அரிசி, அதாவது உருண்டையான வடிவம் கொண்ட அரிசி. 75% வந்து நம்மளுக்கு அறவை திறன் இருக்கு. முழு அரிசி கிடைக்கிறது வந்து 67% வரைக்கும் இருக்கு. அப்புறம் வந்து சில சமயம் வளம் குறைந்த மண்ணில், அதாவது இந்த மண்ணில வந்து எந்த சத்தும் இல்ல, இந்த மண்ணு சரியில்லைன்னு சொன்னா கூட அந்த மண் வகையிலையும் ஏற்ற ரகமா இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. வளம் குறைந்த மண்ணில் சாகுபடி செய்யறதுக்கும் ஏற்ற ரகம். கரிப்பூட்டை நோய் அதிகமா பரவினா அதோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். சோ இதை தடுக்கிறதுக்கும் இந்த ADT 59 வந்து நல்ல ரகம் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி இப்ப எல்லாம் என்னன்னா நம்ம குவான்டிட்டியோட குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறோம். 19.4 PPM துத்தநாக சத்து வந்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்ற ரகம் சாப்பாட்டிற்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா அம்பாசமுத்திரம் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ASD 21 ரகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. குண்டு அரிசி, இது வந்து சாயாத நடுத்தர உயரம் கொண்ட நெல் வகை, அதாவது நிமிர்ந்து இருக்கும். சில சமயம் வந்து என்ன செய்வாங்கன்னா குருவை வந்து முடியறப்போ நெல் மழையில சாஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க. சோ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா உரம் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். உரம் தெரியாம நம்ம நிறைய போட்டுட்டோம் அப்படின்னாலுமே நெல் சாய்வதற்கு காரணம் இருக்கு. நெல் சாயாத இந்த வந்து குட்டையான ரகம், பருமனான வெண்மையான அரிசி கொண்ட இந்த ASD 21, இதோட மணி எடை வந்து 24.4 கிராம். அப்புறம் இதுவும் 60% அரிசி காணும் திறன் உள்ளது. புட்டு பலகாரங்களுக்கு ஏற்ற ரகம் வந்து ASD 21.
1: இப்ப இதுல வந்து எல்லாத்துக்கும் அறவை திறன் சொன்னீங்க, அப்புறம் வந்து முழு அரிசி அப்படின்றீங்க, போறப்போக்குல மணி எடைன்றீங்க, மணி எடைனா என்னமா?
0: அதாவது 1000 மணி எடைனா அதோட கிரெயின் வெயிட் பார்ப்பாங்க சார். கிரெயின் வெயிட் அப்படின்னா வெள்ளை பொன்னி அப்படின்னா அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே குண்டல்சி ASD 21 அதெல்லாம் வந்து மணி எடை வந்து கூட இருக்கும்.
1: சரிம்மா, சொன்னீங்க மண்ணுக்கேற்ற ரகங்கள்லாம் வந்து பார்த்து நம்ம பயிரிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க முழுக்க இது வந்து சன்னமான அரிசியா, பருமனான அரிசியா, எவ்வளவு அறவை திறன் கொடுக்கும், எவ்வளவு டன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க எக்ஸப்ட் ADT 56 தவிர்த்து 59 மட்டும்தான் வளம் குறைந்த மண்ணையும் சாகுபடி செய்யறது, வேற ஏதாவது சிறப்பு இயல்புகள் உண்டாமா? இப்ப நீங்க சொன்ன அந்த குருவை நெல் பயிர்ல,
0: அதாவது ராமநாடு அந்த மாதிரி ஏரியாவுக்கு வெரைட்டிஸ் இருக்கு சார். டெல்டாக்கு இங்கேயும் போடலாம். இங்க வந்து என்னன்னா நீங்க மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பண்ணா ஓகே. டெல்டா பகுதின்னு பார்த்தோம்னா களிமண் தான் சார் மோஸ்ட்லி இருக்கும். அதே இந்த காவேரி நாகப்பட்டினம் அந்த சைட் போனா உப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அது வந்து சம்பா தான் மோஸ்ட்லி போடுவாங்க. அதே மாதிரி கோடையில நிலத்தை சூரியனுக்கு இது வந்து நல்லா இரேடியேட் பண்ணணும்னா கண்டினியூஸா வந்து நம்ம எப்பவுமே பயிர் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது பூமியை வந்து இது பண்ணணும்னா அப்படின்னா அடுத்த போடுற பயிருக்கு முன்னேற்பாடு செஞ்ச மாதிரி இருக்கும்.
1: கோடை உழவு நல்லா இருக்கும்.
0: கோடை உழவு பண்ணி பசுந்தாள் உரங்கள் அந்த மாதிரி ஏதாவது போட்டு மடக்கி உழுதுக்கலாம்.
1: அம்மா, இதுவரைக்கும் குருவைக்கு ஏற்ற பயிர் ரகங்கள் அதனுடைய சிறப்பு இயல்புகள் பத்தி சொன்னீங்க. சம்பாவுக்கு என்னென்ன பயிர்கள்லாம் பண்ணலாம், அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன?
0: சம்பா வந்து ஆகஸ்ட்ல போட்டா நீண்ட கால ரகங்கள் போடுவாங்க, அதாவது 155-160 நாள் வயது உடையது. அது எப்ப முடியும் அப்படின்னா ஆகஸ்ட்ல நம்ம சோயிங் எடுத்தாலும் 5 மாசம் 6 மாசம் ஆனாலும் நம்ம பொங்கல் கிட்ட அறுவடை செய்யற மாதிரி இருக்கும். அது வந்து சம்பா ரகங்கள் போடுவாங்க. குருவை போடுறவங்க வந்து சம்பா ரகங்கள் போட மாட்டாங்க. தாளடிக்குள்ள 130-135 நாட்கள் அதுவுமே வந்து சம்பால் ஆகஸ்ட்லேயே ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ சம்பா பருவத்துக்கு வந்து 145 நாள் 50 நாள் ஆனாலும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஃபார்மர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து தாளடி பருவத்துக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்ப போட்டாலும் ஜனவரிக்கு முன்னாடி வந்து அறுவடை பண்ணிட்டு மண்வளத்தை கூட்டுறதுக்கான பயிர் வகைகள் நெல் தரிசுல போடுறதுக்கு ஏற்ற நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்பா பருவத்துக்குன்னு ஏற்ற ரகங்கள் பார்த்து

0: கோ 52 2017 ரிலீஸ் பண்ணாங்க. 6 டன் மகசூல் கிடைக்கும், 145 நாட்கள் வயதுடையது. இதுவும் மத்திம சன்ன அரிசி தான், நீளமான சாதம் அந்த மாதிரி இருக்கும், அதிக அறவைத்தரன் கொண்டது, அதனால லாபம் வந்து ஃபார்மர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஏடிடி 54 வந்து அதே மாதிரி 6 டன் மகசூல் கிடைக்கும், 135 நாட்கள் வயதுடையது. இது இடைப்பட்ட அமைலோஸ் உடையது, சமையலுக்கு ஏற்ற ரகம், மிக சன்ன அரிசி தான் இந்த அரிசியும். கோ 56 ரகமும் சன்ன அரிசி, இது வந்து 2023 வெளியிட்டு இருக்காங்க. சம்பா தாளடிக்கு ஏற்ற ரகம். பிபிடி வெளியானதுக்கு அப்புறம் வந்து மக்கள் அனைவரும் பிபிடி நெல் மட்டும்தான் வந்து இருக்கா, மத்த எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பிபிடி வந்து பல நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் வந்து கம்மி ஆயிடுச்சு. சோ அதுக்கு பதிலாக கோ 56 ரகம் மாற்று ரகமா வெளியிட்டு இருக்காங்க. இதோட விளைச்சல் வந்து 14% 52 ஜைபர்னால பிபிடியை விட அதிகமா இருக்கு. சோ ஃபார்மர்ஸ் இதை போட்டு பார்த்து அவங்களோட ஃபீட்பேக்க சொல்லலாம். அடுத்தது வீரிய ஒட்டு ரகங்கள் போனா அப்படின்னா கோஆர்எச் 5 ரகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பயிரிடுறதுனாலயும் 6 டன் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். நடுத்தர அமைலோஸோடது ஒட்டு ரகம் போடணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து இந்த ரகத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2023 வெளியிட்ட ரகம் ஏடிடி 58, 6 டன் மகசூல் கிடைக்கும், 130 நாட்கள் வயதுடையது. ஏடிடி 39 ரகம் வந்து கல்ச்சர் அப்படி மாதிரி சொல்லுவோம். சோ அந்த ரகத்துக்கு மாற்று ரகமா 58 வந்து விவசாயிகள்கிட்ட நல்லா பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கிள்ளிக்குளம் 1, நம்ம காவேரி பகுதியும் கிள்ளிக்குளம் டெல்டா அதுவும் வந்து எப்படின்னா திருநெல்வேலி சைடு வந்து அங்க உள்ள மண் தன்மையும் நம்மளோடதும் ஒரே மாதிரிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. களிமண் டைப்பு கிள்ளிக்குளத்துல இருந்து 2024 அதாவது மரபணு மாற்று செய்யப்பட்ட வெள்ளை பொன்னி, எந்த ஒட்டும் இது பண்ணாம மரபணு மாற்றம் மூலம் வெளியிட்ட ரகம் வந்து கிள்ளிக்குளம் 1, இதுவும் வந்து 6 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது, சம்பா தாளடிக்கு ஏற்ற ரகம் இதுவும். அடுத்தது பாத்தீங்கன்னா கோ 57 மேம்படுத்தப்பட்ட கவுனி அரிசி அப்படின்னு, அதாவது மக்கள் வந்து பாரம்பரிய ரகங்கள் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சோ அதை வந்து நம்மளோட ரகங்களோட ஒட்டு சேர்த்து ஒரு புது ரகம் சம்பா தாளடிக்கு குண்டரிசி மாதிரி, சம்பா தாளடிக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது சத்து நிறைய இருக்கக்கூடிய ரகமா, லூட்டினும் ஆந்தோசைனும் இருக்கக்கூடிய ரகமா இந்த ரகத்தை வந்து வெளியிட்டாங்க. கவுனி அந்த மாதிரி அரிசி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த அரிசியை பயிரிடுறது வந்து அவங்களோட குழந்தைகள் மூதாதையர்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து அரிசி நல்ல திறமை கொண்டதா இருக்கும். இதுவும் வந்து சம்பா தாளடி 135 நாள் வயதுடையது. இது வந்து ஒரு 4 டன் to 5 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. அடுத்தது புது ரகம் வந்து போன வருஷம் 2024 வெளியிட்டது இதுனா ஏடிடி 60 ரகம். இதுவும் மத்திய சன்ன ரகம், ஏடிடி 60 135 நாள் வயது. இந்த ரகத்தை வந்து நிறைய பேர் விரும்புறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோ 53 ரகம், மண் வளம் சரியில்லை நாகப்பட்டினம் சைடு பரமக்குடியும் நொறுங்கன் அப்படின்ற ரகத்தை சேர்த்து வெளியிட்டது கோ 53. இதுவும் குறுகிய கால வயது உள்ளது, வறட்சியை வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது, மண் வளம் வந்து கம்மியா இருந்தாலும் இந்த ரகத்தை போட்டீங்க அப்படின்னா விளைச்சல் ஒரு 4 டன் வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது திருவூர் குப்பம்னு ஒரு அரிசி இருக்கு, திருவூர் ஆராய்ச்சி நிலையத்தில இருந்து வெளியிட்டது. திருவூர் குப்பம் 15 சொல்லுவாங்க, 4 டன் வரைக்கும் கிடைக்கும், நடுத்தர அரிசி உடைய ரகம் தான். நேரடி நெல் விதைப்புக்கு அதாவது பாசனத்துக்கு தண்ணி வரல அப்படின்னா நேரடி நெல் விதைப்புக்கு சில ரகங்கள் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த TKM 13 திருவூர் குப்பத்துல இருந்து வெளியான இந்த ரகம் நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்ற ரகம், விவசாயிகள் போட்டு பார்த்துட்டு அவங்களுடைய பலனை சொல்லலாம். இப்ப வந்து குருவையும் போகல தாளடியும் போகல அப்படின்னா சம்பாக்கு, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 160 நாள் வயதுடைய ரகங்கள் இப்ப சொல்றேன், அது வந்து CR sub 1. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல மழை வந்துடும், வயல்ல நீர் தேங்கும், சோ அதை தாங்கி வளரக்கூடிய ரகம் அப்படின்னா இந்த CR sub 1 ஜீனை வந்து அதாவது மிதந்தாலும் திருப்பி வந்து ரெக்கவர் ஆயிடும் அப்படிங்கிற பட்சத்துல CR 1009 வெரைட்டி போடலாம், 6 டன் மகசூல் கிடைக்கும். இது எப்படின்னா அதிக நீர் தேக்கத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய ரகம். குட்டையான பருமனான அரிசி, இது குண்ட அரிசி தான், இது இட்லி மற்றும் பலகாரங்களுக்கு இது வந்து அரிசியா கணக்கிடுறாங்க. இன்னொன்று வந்து கோ 43 sub 1, இதுவும் வந்து இதே மாதிரி தான் நீர் தேக்கத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம்.
1: லட்சுமி, இந்த பாரம்பரிய அரிசி கவுனி எல்லாம் சமைச்சு கொடுத்தோம்னா எங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்கல்ல?
2: ஆமா காமாட்சி அக்கா, அதே கதை தான் இங்கேயும். ஆனா கவுனி அரிசியில இருக்கிற அதே சத்துக்கள் இருக்கிற மேம்படுத்தப்பட்ட கவுனி அரிசி ரகம் கோ 57 சம்பா தாளடிக்கு ஏத்ததுன்னு சொன்னாங்கல்ல.
1: அப்ப முதல்ல கொஞ்சம் இத சாகுபடி செஞ்சு சமைச்சு பாப்போம்.
2: அதுவும் சரிதாக்கா. இன்னொரு விஷயம் நீ கவனிச்சியா?
1: என்னது?
2: மண் வளம் கம்மியா இருந்தாலும் வறட்சிய தாங்கியும் வளரக்கூடிய ரகம் கோ 53 பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க சொன்னாங்கல்ல.
1: ஆமாமா லட்சுமி. சரி சரி மச்சான், இன்னும் என்னென்ன விவரம் கேக்குறாருன்னு தொடர்ந்து கேப்போம்.
3: ஒட்டு ரகம்னு

0: சொன்னீங்களா?
1: ஆமா சார்.
0: நெல்லுல கூட ஒட்டு ரகம் இருக்கு.
1: இருக்கு சார்.
0: எப்படிமா செய்வாங்க?
1: அதாவது ஏ லைன் பி லைன் ரெண்டு வச்சுருப்பாங்க. ஏ வந்து ஆண் மலட்டு தன்மை இருக்கும் சார். பி லைன் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அப்புறம் ரெஸ்டோரர் லைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது இதோட மலட்டு தன்மையை அது வந்து மகரந்தம், அந்த மகரந்தத்தை எடுத்து இங்கே செய்வாங்க. அது ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன், அதுக்கு தனியாக வந்து விதை இதில் வந்து அவங்க செய்வாங்க சார். ஏ லைனும் ஆர் லைனும் போடுவாங்க. ஏ லைன் வந்து முன்னாடியே போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆர் லைன்லேருந்து மகரந்தம் வந்து ஏ லைனில் அதுவே இந்த டயரெல்லாம் வச்சுருப்பாங்க சார். அப்புறம் அதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க.
0: இந்த அமைலேஸ் கண்டென்ட் அதிகமா இருந்தா ஒட்டாது அப்படின்றது. அமைலேஸ் கண்டென்ட் என்ன?
1: அமைலோஸ் கண்டென்ட் அப்படின்னா நம்ம இப்போ சைனா ரைஸ் எல்லாம் அவங்க ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்களே சார். இப்ப நம்ம பழைய சாதமே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப உள்ள அரிசி எல்லாம் வந்து நம்ம பழையதுக்கு நல்லாவே இல்லை, இந்த நைட்டு ஊற வச்சோம்னா அடுத்த நாள் வந்து நொசு நொசுன்னு போயிடுது. ஸோ அந்த அமைலோஸ் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கணும் சார். கொஞ்சம் நடுத்தரமா இருக்கணும். கூட இருந்தது அப்படின்னா அந்த பாலிஷிங் பண்றப்ப ரொம்ப பாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட அந்த கொழக்கொழப்பு தன்மை வந்துடும்.
0: ஆமா, இப்ப நீங்க கிள்ளிக்குளம் வெரைட்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி பக்கத்துல. அது வந்து இப்ப நம்ம ஊர் பகுதிக்கு அது ஒத்து வருமா?
1: வரும் சார். 2024 நீங்க போட்டு பார்த்துட்டு எப்படி அவங்க சாயில் டைப்புக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்க எடுத்துக்கலாம்.
0: அதே போல இப்ப நீங்க நேரடி நெல் விதப்பு முறைக்கு திருவூர் குப்பமா, அது பண்ணலான்றீங்க. அது வந்து ஒன்றிய அந்த கடமடை பகுதியில் உள்ள
1: எங்க யார் வேணாலும் போடலாம் சார்.
0: இப்ப டெல்டாலே தஞ்சாவூர் இவங்கெல்லாம் போடலாம்.
1: ஆனா அதோட தொழில்நுட்பம் வந்து கரெக்டா, அதாவது நேரடி நெல் விதப்புனா ஃபார்மர்ஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற அந்த களை எடுக்கிறது மத்தபடி நீர் நிர்வாகம் கரெக்டா வந்து பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள தொழில்நுட்பம் வந்து அவங்க கரெக்டா கையாளணும் சார். ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது, ஏன்னா 14 நாள்னால நீர்மறைய நீர் கட்டு அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணும்.
0: ஆமா, இப்ப இதுல எல்லாம் வந்து நான் வந்து அதிகமான மகசூல் பெறணும், அதிகமான விளைச்சலை பெறணும்னா என்னெல்லாம் செய்யலாம்? சம்பா தாளடி எல்லா பருவத்துக்கும்
1: இவ்வளவு நாளும் வந்து நாங்க விவசாயிகள் மாணவர்கள் அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நாங்க பேசுவோம். நாங்க எங்களோட ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். கடைசியில அவங்க கேக்குற ஒரு கேள்வி என்னன்னா, மேடம் நீங்க வந்து 6 டன் சொல்லிட்டீங்க, 8 குவிண்டல் சொல்லிருக்கீங்க, 800 கிலோ வரும்னு சொல்றீங்க, இவ்வளவு மகசூல் வரும் சொல்றீங்க, ஆனா நாங்க இவ்வளவு நாள் அந்த மாதிரி ஃபுல்லா எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில விவசாயிகள் வந்து எடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஆனா வருஷம் வருஷம் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அதிகமான மகசூல் பெற்ற விவசாயிகள் வந்து அவார்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா நம்ம கட்டாயமா அவங்களோட ஃபீட்பேக், அவங்களோட வெற்றி கதைகள் அப்படிலாம் நம்ம பாக்குறப்ப சில பேர் வந்து அதை பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. சோ அவங்க வெற்றி கதைகள் அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசுறப்ப அவங்க எப்படி இதே வெரைட்டில இதே இதுல இவ்வளவு டன் கொடுத்து இவ்வளவு மகசூல் எடுத்திருக்காங்க, ஆட்சியர்கிட்ட வந்து பரிசு வாங்குறாங்க, எங்களால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயிகள் இது வந்து எல்லாமே கலந்தது. டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணா மட்டும் தான் வந்து மகசூலை வந்து எடுக்க முடியும். வெரைட்டியை மட்டும் நீங்க சொன்னீங்க, இந்த வெரைட்டி இவ்வளவு டன் மகசூல் கிடைக்கும் சொன்னீங்க மேடம், நான் போய் என் வயல்ல போட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, சரியில்லை அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப கிடைக்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ரகங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ரகத்தை வந்து வெளியிடுறதுக்கு மோர் தென் 12 வருஷம் ஆகும். விவசாயிகள்ட்ட கொடுத்து ஆராய்ச்சி நிலையங்கள்ல கொடுத்து அதுக்கு OFT கொடுத்து ஆல் இண்டியா லெவல்ல ட்ரையல் பண்ணி அப்புறம் தான் ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளவு நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஏன் நல்லா அப்படிங்கிறப்ப அவங்க அந்த டெக்னாலஜி வந்து ஃபாலோ பண்றல, ரகங்களை வாங்கி போடுறாங்க. இல்லனா எனக்கு பழைய ரகமே கொடுங்க, நான் ஏதோ ஒன்னு போடுறேன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புற ஒரு இது அப்படின்னா, அதிக மகசூல் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நில தேர்வு, அதாவது நிலம் வந்து எந்த பயிருக்கு எப்படி நிலம் தேர்வு பண்ணணும் அப்படிங்கறத அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நிலனான இடத்துல வடிகால் வசதி இல்லாத இடத்துல பாசனம் இருந்து குறைந்த அளவுல மகசூல் எடுக்க முடியுமா அந்த மாதிரி பார்த்து நல்ல நிலத்தை வந்து தேர்வு எடுக்கணும். அதே மாதிரி வடிகால் வசதி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்வாங்கன்னா, உளுந்து போட்டேன், நெல்லு போட்டேன், தண்ணி வந்து ஃபுல்லா தேங்கிருச்சு, பயிரை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, பயிர் போயிடுச்சு, எல்லாம் மூழ்கிருச்சு அப்படின்னாங்க. மூழ்கிறது அப்படின்னா மண்ணு வந்து அதோட தன்மைக்கு அப்புறம் இருக்கிறதா சாச்சுரேஷன் லெவல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது தண்ணி வந்து வேண்டாம் அப்படின்னா அது வந்து வடிஞ்சு ஓடிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, வாய்க்கால்ல எங்கேயாவது வடிகால் வசதி உடைய நிலமா வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பயிர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த கிராப் டெக்னாலஜியை வந்து நம்ம காப்பாத்திக்கலாம். இது வந்து மொத இது. அடுத்தது பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து மண் மற்றும் நீர் பரிசோதனை கட்டாயமா பண்ணணும். மண்ணுல வந்து எவ்வளவு NPK இருக்கு, அதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து மண் நீர் ஆராய்ச்சி நிலையங்கள்ல இந்த பரிசோதனை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதுல எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. மண் வளங்கிற ஒரு செயலி கூட நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா இருக்கு. மண் வளம் ஆப்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட மண்ணோட தன்மை எல்லாமே.

இதில் ஏற்றிருக்காங்க. பட் நீங்கள் கிராப் போட போட அது வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, இது வந்து மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. மண் பரிசோதனை நிலையத்தில் போயிட்டு மண்ணையும் நீரையும் கட்டாயமாக பரிசோதனை பண்ணிட்டு விவசாயம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது அதில் இருக்கிற சத்து பற்றாக்குறை, மண்ணிலையோ நீர்லேயோ ஏதாவது சத்து பற்றாக்குறை இருந்தால் அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ நைட்ரஜன் கம்மியா, பாஸ்பரஸா, பொட்டாஷா எது கம்மியாக இருக்குது, நீங்கள் எதை வந்து அடுத்தது ஆல்டர்னேட்டாக போடணும், எது கூட போடணும், எது குறைச்சி போடணும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரெக்கமெண்டேஷன் மண்ணுக்கு வராது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க போட்டுருவாங்க சார். அப்புறம் நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உப்புத்தன்மை, சில சமயம் உப்பு தண்ணியாக இருக்கும், விதை வாங்கிட்டு உளுந்த போட்டுட்டு உப்பு தண்ணியை பாய்ச்சிட்டு என் பயிர்லாம் கருகிருச்சு, பூக்களை பூ கொட்டிருச்சு, எனக்கு ஈல்டு வரல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யலாம், நீரை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், நீரோட தன்மை எப்படி குறைக்கிறங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க டெக்னாலஜி போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தகுந்தாப்புல அதே மாதிரி அவங்க உர பரிந்துரையும்

டெக்னாலஜி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தகுந்தாப்பில் அதே மாதிரி அவங்க உர பரிந்துரையும் சொல்லிடுவாங்க, உங்கள் மண்ணோட தன்மை இதுதான், ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் உர பரிந்துரை சொல்கிறதுனால போய் உரம் வாங்குறது வந்து ஐயோ எனக்கு சத்து இல்லை போல் மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு யூரியா பாஸ்பரஸ் பொட்டாஷியம் அதிகமாக வாங்கி வாங்கி போடுறோம். ஸோ அது விவசாயிகள் வந்து தெரியாமல் அது போட்டு அவங்களோட அந்த செலவு வந்து நிறைய பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த மண் பொரிசுதலே ஒரு மூல ஆதாரமாக இருக்கும். அப்புறம் சரியான பட்டம் மற்றும் ரக தேர்வு, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையில் இருக்கிறதுனால ரகங்களை பற்றி நான் சொன்னேன். சரியான பட்டம், உளவியல் துறை பேராசிரியர்கள் வந்து பட்டத்தை வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லுவாங்க, எந்த பட்டத்தில் எதை போடணும், எப்போ போட்டால் பூச்சி நோய்கள் வராது, எப்போ தண்ணி கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்க்க போனால் நம்ம கோடைக்காலம்னு சொல்கிறோம், இந்த மாதம் ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிச்சு. ஸோ வந்து அந்த கோடை அந்த வெயிலும் நம்மளுக்கு கிடைக்கிற கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதாக இருக்காங்க ஒரு 2-3 வருஷமாக. எப்போ மழை பெய்யுங்கிறதே தெரியல. ஆனால் பட்டத்தை வந்து நம்ம ஆடிப்பட்டம் தைப்பட்டம் மாசிப்பட்டத்தை வந்து ஓரளவு பண்ணால் பூச்சி நோய்கள் மற்றதை வந்து குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஊடு பொருளாக இருக்கும். அடுத்தது நிலத்தை தயார் செய்யறது வந்து ரொம்ப முக்கியம். களைகள் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்டே வந்து இப்போ இந்த கோடையப்ப 2-3 தடவை தண்ணி விட்டு உழுது வச்சிடணும். ஸோ களைகள் வந்து 1 தடவை 2 தடவை முளைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் களை கட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு மேக்சிமம் கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி எப்பவுமே களைகள் வந்து பூக்க விடக்கூடாது. நம்ம பூத்துருச்சுன்னா அந்த விதை விழுந்து அடுத்த பயிருக்கு வந்து நம்ம களை ஜாஸ்தியாகும். ஸோ பூக்குறதுக்கு முன்னாடி களைகளை வந்து நம்ம முதல்ல அகற்றி ஆகணும். நம்மளுக்கு உபயோகமா இருக்கிற களைகளும் இருக்கு, பயிர்களை வந்து சேதப்படுத்துற களைகளோட பூக்களை வந்து பூக்குறதுக்கு முன்னாடி அதை வந்து அகற்றுறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முந்தைய பயிர்களை வந்து நல்லா மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயிரை போடுறதுனால கொஞ்ச நாள் மக்கிறதுக்கு நல்ல டைம் கொடுத்து பண்ணா நல்லா இருக்கும். அடுத்தது சமன் செய்தல், அது வந்து ரொம்ப முக்கியம். வந்து இது மெஷினரிஸ் யூஸ் பண்றாங்க, ஹார்வெஸ்டர் யூஸ் பண்றாங்க, நெல்லு போட்டுட்டு மெஷினை வச்சு ஆள் பற்றாக்குறையினால அது மேஜர் ப்ராப்ளம். ஆள் பற்றாக்குறை மெஷினை வச்சு ஓட்டி விட்டுறாங்க. அடுத்தது இப்ப காவேரி பவுசன பகுதிக்கு பாத்தீங்கன்னா 83, 85 நெல் தரிசுல போடுறாங்க. போடுறதுக்கு முன்னாடி பார்த்தா பாதி இடத்துல வந்து மேடு பள்ளமா இருக்கும். ஸோ நம்ம தண்ணி பாய்ச்ச மாட்டோம், அப்படியே மழை பெஞ்சாலும் அங்கங்க தண்ணி தேங்கிரும். ஸோ சில இடத்துக்கு தண்ணி ஒரு பாய்ச்சி பாய்ச்சணும்னு நினைச்சாலுமே சமன் இல்லாத நிலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ சமன் செய்தல் வந்து ஃபார்மர்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து செய்யற டெக்னாலஜிஸ் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரியான ரகம், அப்புறம் மண்ணிற்கு ஏற்ற ரகம், அதாவது அவங்களுக்கு தெரியும் நம்ம மண்ணுக்கு இந்த ரகம் நல்லா இருக்கும், எப்ப போட்டா எப்ப அறுவடை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த மண் வளத்துல வந்து அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. எப்ப வந்து நீங்க சோயிங் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அறுவடை பண்றப்ப அது மழை வருமா அப்படிங்கறத கணக்கிட்டுக்கோங்க, பூக்குற நேரத்துல மழை வருமா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம அறுவடை பண்ண அடுத்த நாள் மழை வந்துச்சு என்னால பாதுகாக்க முடியல, 130 நாள்லாம் இன்னைக்கு எப்படி அறுவடை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மழை வரும், ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கறத வந்து ஃபார்மர்ஸ் முன்னாடியே யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து விதை விதைத்தா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இன்புட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பிரைவேட் வெரைட்டில போய் வாங்குறோம் அப்படின்னா மஹிகோ சீடு மெய் சீட்லாம் ஒன்னு ஒன்னு தான் விதைப்பாங்க, ஆனா அதுவே பல்கலைக்கழகத்து வாங்குற விதைகள் மானியத்துல கொடுத்தாங்கன்னா அள்ளி வீசிடுவாங்க. ஸோ அந்த விதையோட குவாலிட்டி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து விலை கூட, அது ஏன் வைக்கிறீங்க அப்படின்னா இதுவே காய்கறி விதைகள்னு பார்த்தீங்கன்னா யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம விதை அப்படின்னா நெல்லு தானே, அது 30 கிலோ போடு 40 கிலோ போடு 50 கிலோ போடுன்னு சொல்றாங்க. அனுபவத்துல வந்து நிறைய விவசாயிகள் சொல்றது எப்படின்னா இவ்வளவு விதை தேவையில்லம்மா, கம்மியா வந்து நர்சரி போட்டு நம்ம நல்ல தரமான விதைகளை போட்டாலே நம்ம வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம், விதைக்கு போடுற அந்த செலவு வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஃபீட்பேக் சொன்னது அது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது வந்து விதை நேர்த்தி. விதை நேர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விதைகளை வந்து வாங்குறோம், இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ பிரைவேட் வெரைட்டிஸ் வந்து விதை நேர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க, கெமிக்கல் விதை நேர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க, பூச்சி நோயெல்லாம் வராது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்டோர் பண்ணுவோம், பூச்சி வந்துருச்சு வண்டடிச்சிருச்சு அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா பாரம்பரிய விதையில நிறைய இருக்கு சீட் ட்ரீட்மெண்ட், அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை புதுசாக வந்து நம்ம விதை மையத்துலேருந்து விதை நேர்த்திக்காக விதை அமிர்தம் அப்படிங்கிற ஒரு லிக்விட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா பேசிலஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச வேப்ப இது ஏதோ ஒன்று அதை வந்து விதை நேர்த்தி வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒருமித்த விதை நேர்த்தின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அது விதை மையத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அதில் வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க, பூஞ்சானோ பூச்சி நோய் ஃபங்கிசைட் எல்லாத்தையுமே வந்து அந்த ப்ரொபோஷனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பயிர் இடைவெளியும் பயிர் எண்ணிக்கையும் ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படின்னா இப்போ புது டெக்னாலஜினா இப்போ நெல்னா SRA டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் செய்யறது கஷ்டம், அதுக்கு வந்து ஆள் வேணும் கயிறு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வர டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சிறது, நீர்மறைய நீர்கட்டு, அதே மாதிரி உரம் போடுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு செலவு வந்து கம்மியாகும். டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணணும்னா எண்ணிக்கையும் அந்த இடைவெளி இருந்தால் மட்டும்தான், பயிருக்கும் பயிருக்கும் இடைவெளி எவ்வளோ வேணும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் லைன் டு லைன் சோயிங்க்கும் எவ்வளோ வேணுங்கிறத கணக்கிட்டு பண்ணீங்கன்னா அடுத்த இப்போ ஒரு மிஷின் போடுறாங்க இப்போ களை எடுக்கிறதுக்கு, மற்றபடி ஒரு ஓட்டுறதுக்கு ரோட்டரி வீடுறது அது மாதிரி மிஷின் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ஆள் பற்றாக்குறை வந்து சமன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்டே வந்து பூச்சி நோய்க்கு வந்து மருந்து அடிக்காதீங்க, 3G கரை
கரைசல், மீனமிலம், வேப்

0: பண்ணை சாறு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு கேட்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரசாயன உரங்கள் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கி இது பண்ணுங்கள். அப்புறம் தேவைக்கேற்ற பாசனம் ஓடுங்க, சந்தை நிலவரம் வந்து பயிர் பண்ணுங்கள். சந்தை நிலவரத்தில் என்ன கேட்குறாங்க, இந்த இது அடுத்த சீசனில் கேட்பாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் கேட்டு போடுங்க. அப்புறம் வந்து ஊக்கும் தரணும் கணக்கிட்டு பயிர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பின்சார் அறுவடை தொழில்நுட்பங்களை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் மகசூலை வந்து லாபகரமாக பண்ண முடியும்.
1: ஆமாம், இப்போ குருவை, தாளடி, சம்பா இது எல்லாத்துக்கும் சொன்னீங்க என்னென்ன பயிர்கள் பண்ணலாம் விவரங்கள் சொன்னீங்க. இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா விவசாயிகள் எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கலாம்ங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குமா?
0: 9444026109.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்லியிருக்குமா?
0: 9444026109.
1: நன்றி.
0: நன்றி சார்.
2: காமாட்சி அக்கா, நமக்கு மண்ணு தான் தாய் மாதிரி. நம்ம தாயோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கணும். என்ன சொல்ற?
3: சரிதான்.
2: என்ன மாதிரியான சத்துக்கள் தேவைப்படுதுன்னு மண் பரிசோதனை செய்யறது முதல் கட்ட வேலையா நாம செய்யணும்.
3: அது ரொம்ப முக்கியம் லட்சுமி. மண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு ஏத்த ரகத்தை தேர்வு செய்ய முடியும்.
2: ஆமா ஆமாக்கா.
3: அதோட முக்கியமா வடிகால் வசதியுள்ள இடத்தை தேர்வு செய்யறது, பட்டம் பார்த்து பயிர் செய்யறது, இடைவெளி, பயிர் எண்ணிக்கை, உரம் கொடுக்கறது.
2: இத மறந்துட்டிய, களை பூக்கிறதுக்கு முன்னாடியே களை எடுப்பு செய்யணும். இந்த மாதிரி பல தகவல்களை விவரமா சொன்னாங்க நம்ம பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவங்க.
3: ஆமா லட்சுமி, கொஞ்சம் குழப்பத்தோட தான் வந்தேன். இப்ப நான் நல்ல தெளிவிட்டேனா பாரு.
2: அப்ப நீ இந்த முத்துலட்சுமிக்கு ஒரு பெரிய உதவி செய்யணுமாக்கும்.
3: என்னது?
2: அந்த மசாலாவையும் கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்டா தேவல. சாட்டு புட்டுன்னு மீன் குழம்ப வச்சிருவேன், மச்சான் வந்துருவேன்.
3: நீ விவரம் தான் லட்சுமி, பேசிக்கிட்டு எல்லா வேலையும் எங்கிட்டயே வாங்கிட்ட.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும். நேர்முகம் பங்கேற்றார் பட்டுக்கோட்டை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள். உடன் உரையாடினார் கு அடைக்கலராஜ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

நேர்களை 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80 தொண்ணூறுகளின் பாடல்களை நேர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் பங்கிருக்க சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பை நோடு 246-102-1 240-102-1 இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு சென்றார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நீஸ் நகரில் பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும். நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளில் கல்வி, திறன் மேம்பாடு, புத்தாக்கம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட துறைகள் மேம்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் உலகிலேயே மிகப்பெரிய 2வது உயர்கல்வி கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா உருமாறியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டில் 32 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் வங்கி சேவை அவர்களை எளிதாக சென்றடைவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கொண்டு சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் வேளாண் உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகள் 42% பங்களிப்பை வழங்குவதாக

0: மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நிறைவடைந்த பிரிக்ஸ் வேளாண் மாநாட்டில் அவர் பங்கேற்றார். மாநாட்டின் முடிவில் உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் உள்ளிட்டவைகளை கொண்ட இந்தூர் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேற்காசிய போர் பதட்டத்தினால் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், இருப்பினும் பொதுமக்கள் பாதிப்படையாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறினார். தற்போதைய ராணுவ துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் புதிய ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய ராணுவ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி வரும் 30 தேதி ஓய்வு பெறும் நிலையில் இந்த நடவடிக்கை என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் ஊழல் இல்லாமல் செயல்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். வரும் மழைக்காலத்திற்கு முன்னதாக சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் வளர்ச்சித் திட்டப்பணிகள் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என குறிப்பிட்டார். மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பூவிருந்தவல்லி மதுபான கிடங்கில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் அருவாள்மூக்கு பகுதியில் வெள்ளநீர் கடலில் கலக்கும் வகையில் புதிய கால்வாய் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த அவர், இதன் மூலம் இப்பகுதியில் உள்ள 24 கிராமங்களும் விவசாய நிலங்களும் வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படும் என கூறினார். சிறுபான்மையின மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு வரும் நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் நிதியை ஒதுக்க இருப்பதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 160 இஸ்லாமிய மகளிருக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லா தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் இதில் 1093 வழக்குகளுக்கும், விழுப்புரம் மாவட்டத்தில் 1800 வழக்குகளுக்கும், தூத்துக்குடியில் 129 வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டது. மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பான தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டுமென மருத்துவ அலுவலர்களுக்கு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தினார். திருச்சி விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த பயணிகள் முனையம் மூலம் பயணிகள் கையாளும் திறன் ஆண்டுக்கு 44.5 லட்சமாக உயர்ந்திருப்பதாக விமான நிலைய இயக்குநர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர் பேசிய அவர், மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக வெளிநாட்டு பயணிகள் போக்குவரத்து 30% வரை குறைந்திருப்பதாகவும், உள்நாட்டு பயணிகள் போக்குவரத்து 5 முதல் 10% வரை குறைந்திருப்பதாக தெரிவித்தார். விமான நிலைய ஓடுதள விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் இன்னும் 6 மாதங்களுக்குள் முடிவடையும் என்றும், விமான நிலையத்தின் புதிய கட்டுப்பாட்டு அறை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார். தரம்ஷாலாவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் 24வது ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மழை காரணமாக இந்த ஆட்டம் 25 ஓவர்களாக குறைக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது FIFA 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி ஓர் ஆப் சுன் ரஹே ஹே FM Rainbow.
3: World Football Update from the BBC.
4: Hello, I'm Nick Hatton at the BBC Sports Centre with the latest World Cup news. The co-hosts of the USA turned on the style as they began their World Cup campaign with an impressive 4-1 win over Paraguay in Los Angeles, following Balogun scoring twice as the US cruised into a 3-0 halftime lead before Giovanni Reyna wrapped things up in stoppage time. It's their joint biggest World Cup win and the first time they've scored 4 goals at a World Cup. Here's manager Mauricio Pochettino.
5: Always so difficult hosting the World Cup, the expectation, the first 45 minutes, I said, were amazing. I said, difficult to find a team to play like this, no? But yeah, so happy and so proud.
4: Earlier, fellow co-host Canada drew 1-1 against Bosnia in Toronto. The Canada boss, Jesse Marsh, was proud of how his side got back into the game.
6: I feel like I didn't do enough to get them ready for the first half, but then the response that we showed in the second half and maybe some of the messages I gave at halftime helped. But my job, I'm

எப்பேற்பட்ட சூழலிலேயும் நம் மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி இசைக்கு உண்டுங்க. இசையால வசமாகாத இதயம் எங்குண்டு? இசையோடு அசையும் இதயங்களை இலகுவாக்கும் என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பேனோடு 246-102-1 240-102-1

0: 8:15 நேர்கள் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இரவு பொழுது இசையால் இனிமையாக்கும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும் பாத்தீங்களா. என் பேரை சொன்னீங்க, உங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க.
1: நான் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேன்.
0: ஆமா ஆமா, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
1: உங்களை கண்டதையும் ஓட ஓடி வந்துட்டேன்
0: பாருங்களேன். அடடா, சரி என்ன பாடல் குடுக்கலாம்?
1: எனக்கு வந்து எங்க அம்மா ஞாபகமா அன்புள்ள அப்பாவில இருந்து எங்க ஐயாவை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அம்மா எப்படியா இருக்கும், எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
0: எங்க அம்மா
1: இறந்துட்டாங்க, அதனால நான் பார்க்க வாய்ப்பு இல்ல. அம்மா வீட்டுல வளர்ந்தேன், அதனால எங்க ஐயாவை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால அவரு வர்ணிப்பாரு அந்த, அதுக்காக அந்த பாட்டு வேணும்.
0: இந்த பாடல் நினைவுபடுத்துது உங்களுக்கு அப்படியா?
1: ஆமாங்க, அன்புள்ள அப்பாவில எனக்கு இந்த பாட்டு வேணும்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்து எல்லாம் வந்ததுக்கு நன்றிமா.
1: நன்றிங்க.

0: உங்களோடது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: பட் அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட் அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

0: அப்பா.
1: அம்மகளே, நீ கண் திறந்தாய், அவள் கண் மறைந்தாள் என்

0: மனதோடு மழைக்காலமாய் 80-90களின் பாடல்களை நேர்பிரப்பு பாடலாக கேட்டு ரசிச்சிருக்கும் இரவு இசை இனிமையல் திருஷ்டிராபள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இசைக்கிட்ட முடியப்பட்ட தகவல் குடியில் கதவை 102.1 வானவில் பண்பலைக்கு வானவிலிருந்து வணக்கங்கள் பல. பண்பலையின் உள்ளத்து அரசி திருவையார் சத்தனூர் ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க அம்மா, கடகடான்னு சொல்லி முடிச்சாச்சா? என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா?
0: அனைவரும் நலமா இருக்கும். அம்மாக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு முரட்டு காலையில இருந்து மாமே மச்சான் அந்த பாடல் வேணுமா?
0: பாடல் வழங்கி இல்லாம இணைப்பு வந்ததுக்கு நன்றிம்மா.
1: நன்றிம்மா.

0: 8:25 நேரில் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இரவு பொழுது இனிமையாக்கும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: மேடம் காரைப்பாக்கம் ஜோதிக்குமார்.
0: என்ன பாடல் ஐயா கொடுக்கலாம்?
1: கண்மணியை காதல் என்பது.
0: நிச்சயமா பாடல் வழங்கி எல்லாம் இனிப்பு வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: சரி மேடம்.

0: கேட்ட பாடலோடு நிறை பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். கடலோர கவிதைகளால் காதல் ஓவியம் தீட்டிய கிராமத்து அத்தியாயம். கேமராவுக்குள் கிராமத்தை பூட்டி மண்ணின் வேர்களை மைந்தர்களுக்கு காட்டிய மன்னன் அரை நூற்றாண்டு கால திரை வாழ்க்கையில் அடித்தட்டு மக்களின் உணர்வுகளை திரையில் செதுக்கிய இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி. கடந்த 2013 வருடம் பொங்கல் திருநாளுக்காக சிறப்பு நேர்காணல் தந்த இயக்குநர் இமயத்தின் குரல்.
0: படைப்புலக பிரம்மா இயக்குநர் இமயம் மண்ணின் மனம் சொல்லும் படைப்பாளி பாரதிராஜா அவர்களை பாசமோடு அழைக்கிறோம் பண்பலைக்க. ஐயா வணக்கம், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வணக்கம். என் இனிய தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள்.
0: தேனி மாவட்டத்திலிருந்து அன்னக்குடியும் கொடிவீரனும் படத்திற்கான அதிக வேலை பழுவிற்கும் இடையில் பண்பலை நேர்களை நீங்கள் சந்திப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா.
2: என்னை இந்த நல்ல நாளில் நேர்களுக்கு அறிமுகப்படுத்தி பேச வைப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்களை காட்டிலும் அதிக மகிழ்ச்சி இருப்பவன் பாரதி ராஜா.
0: அன்னக்குடியையும் கொடிவீரனையும் எப்போ சந்திக்கலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம்.
2: அன்னக்குடி கொடிவீரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம், ஏன்னா நுணுக்கி நுணுக்கி செதுக்கப்பட்ட ஒரு படம். என்னுடைய படங்கள்லாம் 35 தான்.

0: ஆண்டுகள்ல இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். தமிழ் மக்களுக்கு மண் வாசனை, இதுவரை கொடுத்த மண் வாசனைகள், இது ஒரு வித்தியாசமான ஒரு மண் வாசனை உள்ள ஒரு படம். பிப்ரவரியில வெளியிடுவதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பட வேலைகள் முடிஞ்சிருச்சு. இப்ப மதுரையில 20ஆம் தேதி அதனுடைய ஒளிப்பதிவு நாள் நாங்கள் வெளியிடுவோம்.
1: பால்பாண்டி இன்னமும் பாரதி ராஜாவுக்குள் இருக்கிறாரா?
0: பால்பாண்டி மறையவே முடியாதுங்க, அதை எப்படி மறைய முடியும்? எங்க அம்மா வளர்த்தது பால்பாண்டி, மக்கள் வளர்த்தது பாரதி ராஜா. அம்மா வளர்த்த எப்படி மறக்க முடியும்?
1: தைரியம் துணிச்சலுக்கு மறுபெயர் பாரதி ராஜா என்று சொல்லலாமா?
0: துணிச்சல் சொல்ல முடியாது, ஒரு தன்னம்பிக்கையுடன் பாரதி ராஜா. அவ்வளவுதான், துணிச்சல் சொன்னால் அது ஒரு வீர வீரமா இருக்கும். நான் ஒரு தன்னம்பிக்கை உள்ளவன், அது சில நேரங்களில் துணிச்சலாக காட்டப்படுகிறது.
1: வானொலியோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய நேசம் பத்தி சொல்லுங்கய்யா.
0: முதல் முறையாக அந்த காலத்தில் நான் தொலைக்காட்சியில் இல்லாத காலத்தில் வானொலியில தான் நான் நாடக நடிகராக இருந்திருக்கேன். இங்க சென்னையில நான் சொல்றது 1964-65 வரைக்கும் சிறு சிறு நாடகங்கள் இதாக அதில் நான் நடிச்சிருக்கேன். அப்ப வானொலி நாடக நடிகர்னே போட்டுக்குவேன். இது வெளியில சொல்லும் போது அப்படி ஒரு வாய்ப்பு அங்கதான். ஆனா திருச்சியில எனக்கு வாய்ப்புகள் தான் இல்ல. இப்பதான் முதன்முறையா நீங்க என்னை அழைச்சு பேச வச்சிருக்கீங்க.
1: ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. திரைத்துறைக்கு வந்த அந்த காலகட்டம் பத்தி சொல்லுங்களேன்.
0: நான் ஒரு காலகட்டத்துல 58 நான் படிப்பை முடிச்சிருக்கேன். படிப்பை முடிச்சுட்டு 62 வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போதுதான் நான் பொன்னைப்புறத்துல வேலை ஆகும்போது பாவலு சரதம் வந்து இன்னைக்கு இருக்க இளையராஜாவையும் கங்கை அம்மனையும் அங்கதான் சந்திச்சேன். சின்ன பசங்க அப்ப அப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து நாடகம் மூட ஆரம்பிச்சோம். அந்த நாடகம் மூடுகிற காலத்தில் இளையராஜா தான் எனக்கு கம்போசிங். அப்பயே முதல் பாடலு எழுதியது கங்கை அம்மன் தான். முதல் பாடல இசையமைச்சது என் நாடகத்துக்கு தான் இளையராஜா. அப்படி நாடகத்துறையில் இருக்கும்போது ஒரு நாள் தேனியில மதுரையில ஒரு நாடகம் போட்டோம், தேனியில ஒரு நாடகம் போட்டோம், இப்படி திண்டுக்கல்ல ஒரு நாடகம் போட்டோம். பரவலா இருக்கும்போது எனக்குள்ள ஆசை துளிர்க்க ஆரம்பிச்சு. எல்லாரும் சொன்னாங்க பெரிய ஆளுடா டே போடா எல்லாம் எல்லாரும் கொம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. கொம்பு செய்ய விட்டா எனக்கு அந்த கனவுகள் அதிகமாக இருந்த காரணத்தினால அப்ப நான் வந்து பெரிய சிவாஜியோட பெரிய ரசிகன். சிவாஜியா நம்மளாம் பார்த்துட்டு மடப்பட்ட சின்ன பையன் தானே. நாம பெரிய நடிகனாக ஒரு கற்பனை செய்து நான் மெட்ராஸ் வந்து ஆரம்பிச்சேன். வீட்டுல பெரிய சண்டையை போட்டு எங்க அம்மா மட்டும் என்ன பண்ணாங்க, ஒரு 300 ரூபாய் எங்க அப்பாவுக்கு தெரியாம என் கையில கொடுத்து ஒரு பெட்டியை கொடுத்து 7-8 சட்டை இதெல்லாம் கொடுத்துட்டு லாரி வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க பயணிக்கப்பட்ட பயணம் வந்து சென்னையில எவ்வளவோ அல்லல் பட்டேன். அதுக்கப்புறமேலே இளையராஜா வரவழைச்சு நாங்கெல்லாம் ஒன்றாக இருந்து திரையுலகத்துக்குள்ள பல்வேறு வித வழிகள்ல உள்ள நுழைஞ்சோம்.
1: நடிகர் திலகத்திற்கு நீங்கள் கொடுத்த முதல் மரியாதை பத்தி சொல்லுங்கய்யா.
0: என்னுடைய கனவு அது அவர்கிட்ட வந்து நான் சின்ன வயசுல 1952 பராசக்தி வெளியான காலத்திலிருந்து மிகப்பெரிய ரசிகன் அவருக்கு. அவரை வச்சு ஒரு படம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நான் கனவுலையும் நினைச்சு பாக்கல. அப்படி ஒரு கதை உருவான உடனே எனக்கு அவர் தான் ஞாபகத்துக்கு போய் நான் சொன்னேன் கதைய. சொன்ன ராசா நீ சொல்லி நான் நடிக்காம இருப்பேனாடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிக்கும் போது நீ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலேன்னாரு. அண்ணே இது ஏதோ என் மண்டபத்துல ஓடும் நான் எடுப்பேன், கடைசியா படம் காட்டுறேன்னு. படம் அவரோட வேலை செய்யும்போது ஒரு நாள் எனக்கு சின்ன இது வந்தது என்னன்னா நல்ல நடிகை நடிக்கிறேடான்னு. சின்ன வயசுல அப்படித்தான் நீ சொல்லி கொடுக்கறதுல பாதி செஞ்சா கூட எல்லாருமே ரொம்ப பிரபாதமா நடிக்க முடியும்டா அப்படின்னாரு. அது ராதா வேற பக்கத்துல இருந்தது. ராதா அதை சொல்றதுல அது நடிச்சுதான் போதும்பா அப்படின்னு. அப்ப அண்ணே நான் அந்த ஊருக்கு வரும்போது என்ன நினைச்சேன்னு சொன்னா நீங்க கோவிப்பீங்க என்னன்னாரு. நான் வந்து சிவாஜியா நானும் அப்படிங்கிற போட்டிக்கு தானே இந்த ஊருக்கே வந்தேன். அப்படியா? நாம அதுக்கப்புறமேலே பார்த்தேன் எனக்கே சரிப்பட்டு வரல, இயக்குநர் துறையை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு. ஏன்டா உங்க ஊர்ல எல்லாம் கண்ணாடியில மூஞ்சிய நீ பார்க்கவே இல்லையா? என் மூஞ்சிய நான் பார்த்திருக்கேன். அப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமான சிந்திப்போம். எங்க மண்ணில பிறந்தவங்க நடிப்பதற்கு முகம் தேவையில்லை கேரக்டர் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சு இங்க வந்த பின்னாடி தானே உங்களை மாதிரி இட்டு இல்லையா மூஞ்சி வேணும் தெரிஞ்சு மாத்திக்கிட்டேன். அதெல்லாம் இல்ல, உலகத்திலயும் நான் எவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்கேன், என்னென்னமோ வாங்கியிருக்கேன். பத்மஸ்ரீ கொடுத்தாங்க, தேசிய விருது வாங்கியிருக்கேன், ஸ்டேட் அவார்டு இவ்வளவு வாங்கியிருக்கேன். இதற்கெல்லாம் பெரிய விருதா படம் முடிஞ்சோன்னு சிவாஜி சொன்ன ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய விருது. என்னன்னா நீ படம் எடுக்கும் போது எனக்கு ஒண்ணு தெரியலடா, இப்ப நான் படம் பார்த்தேன், இது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதாவது உலக அளவில் ஒரு பெருமைப்படத்தக்க ஒரு நல்ல படம் கொடுத்திருக்க, யூ ஆர் கிரேட் அப்படின்னாரு. அவர் கொடுத்த சர்டிபிகேட் தான் எனக்கு இன்னைக்கு மனசுல இருக்கு. வெரி கிளாசிக்கல் பிலிம், வெரி கிளாஸ் பிலிம் அப்படின்னாரு. இப்படி ஒரு கிளாஸ்

0: பண்றதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுக்கோங்க. அவர் சொன்னாரு எனக்கு கஷ்டமா போச்சு, நான் சின்ன பையன், தோணுனதை செஞ்சேன். சின்ன பையன்ல இமயம் போயிட்டே இருந்தார், அதுதான் எனக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய அந்த பட்டம் தான் இன்னைக்கு எனக்கு மனசு.
1: இப்ப சிவாஜி சார் மாதிரியே நீங்க பேசுனீங்க, ஒரு நிமிஷம் அசந்தே போயிட்டோம். சிவாஜி சாரே நேரம் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. எழுத்து, இயக்கம், தயாரிப்பு, நடிப்பு, ஓவியம், இதை தாண்டி எங்களுக்கு எல்லாம் தெரியாம வேற என்னென்ன திறமைகள் சாரோ நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க?
0: இதயம் மட்டும் கொஞ்சம், அதாவது வெள்ளிந்தித்தனமா, அதாவது எல்லாரும் என்னை கோபக்காரன் சொல்றது காரணமே நான் எதையும் மறைக்கிறது இல்லை. ஒளிமறைவு இல்லாமல் எனது மேடையாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, எதையும் ஒளிமறைவு இல்லாம உடைச்சு பேசிடுவேன். பிடிக்காத பிடிக்கல, பிடிச்சதுன்னா சும்மந்து ஏத்துக்குவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்குமே. என்ன நான் படம் போட்டு பார்த்திருக்கேன், என்னுடைய பலங்களும் தெரியும், என்னுடைய பலவீனங்களும் தெரியும். நல்ல ரசிகன், ஒரு நல்ல ரசிகன் கலைஞனாக முடியும் அப்படிங்கிறத அபிப்பிராயம். இதுக்கு பெரிய திறமையெல்லாம் நீங்க ரசிக்க பழகிட்டீங்கனாலே நல்ல கலைஞன் ஆயிடலாம். சின்ன வயசுல இருந்து கட்டாம்பூச்சி பார்த்து, பட்டு பூச்சி பார்த்து, கருவேல மரம் பார்த்து, கொக்கு பார்த்து, மீன் பார்த்து, இப்படி நதி பார்த்து, நீர்வீழ்ச்சி பார்த்து, மலை பார்த்து, எதையுமே ரசிக்கணும். அப்பதான் மனிதர்களை கூட ரசிக்கணும். அப்பதான் நம்ம, அதுதான் நான் படிச்ச பாடம், அதுதான் நான் கத்துக்கிட்டது. அது என்ன, ஒரு கலைஞனாச்சு. கொஞ்சம் வரைய தெரியும், பேச தெரியும், கொஞ்சம் பேசுவேன், கொஞ்சம் நடிக்க தெரியும், கொஞ்சம் கணக்கு வழக்குல ரொம்ப பூஜ்யம், படிப்புலம் பக்கு. இந்த உலகத்தை படிச்சு, பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்னா அங்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, படிச்சுட்டு வரேன்னு பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த ஒண்ணுதான் எனக்கு உதாரணம். அதாவது கிராமத்து தெருக்களை பள்ளிக்கூடங்களாக பாடம் படித்து வந்த பாரதிராஜா அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்க. அதனால கிராமத்தை படிச்சு இந்த மொழி, இந்த இனம், இந்த மக்கள், இவருடைய கலாச்சாரம் கொடுத்த பிச்சைதான் பாரதிராஜா. ஓகே,
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கயா. கருத்தம்மா பத்தி சொல்லுங்கய்யா.
0: கருத்தம்மான்னு எனக்கு எங்க அம்மா முன்னாடி வந்து உட்கார்ந்துருவா. உலகத்திலேயே நான் என்ன படைச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அம்மா ஒருத்தி தான் உலகம் முழுமுதல் கடவுளா நானு இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறது. கருத்தம்மாங்கிற முதல் முறையாக என்ன ஊருக்கு அனுப்பும்போது ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிச்சா, மறைவதற்கு முன்னாடியும் மகனே இதுபோல் இன்னும் சிறப்பா இருப்பேன்னு கடைசி வார்த்தை சொல்லிட்டு போனா. ஒரு தாய்க்கு இடையா நான் எதையுமே இது ஒண்ணு அவர் பேர்ல ஒரு படம் எடுத்தேன், கருத்தம்மான்னு. அவளை கூட்டிட்டு போய் டெல்லியில வச்சு அவளுக்கு விருது வாங்கி கொடுத்தேன். முதல்ல வந்து புரோட்டோகால் பிரகாரம் அவங்களுக்கு விருது தர முடியாது, நாங்க ஐஏஎஸ் ஆபீசர்லாம். இந்த விருதை நீங்க தான் வாங்க முடியும், உங்க அம்மா வாங்க முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன் எங்க அம்மா இந்த விருதை வாங்கலைன்னா நான் இப்படி புறக்கணித்து வெளியே போயிருவேன்னு சொன்னேன். எல்லா ஆபீசர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. இவளுக்கு வெக்கமா இருந்த ஜாக்கெட் போடாத உங்களை, உங்களுக்கு காது வேற வளர்த்திருப்பா. அவள் இந்த உலகம் பூரா தெரியணுங்கிறதுக்காண்டி அந்த சண்டை போட்டு எல்லா ஆபீசரும் எக்ஸம்ஷன் கையெழுத்து போட்டு எங்க அம்மா மேடை ஏற்றி ஜனாதிபதி விருது வாங்கி கொடுத்தேன். இதுதான் என் வாழ்க்கையில செஞ்ச ஒரு பெரிய விஷயம். அந்த கருத்தம்மா பத்தம் உள்ளதான் அந்த கருத்த பாரதிராஜா. இந்த மக்கள், தென் தமிழ் மக்கள் இன்னைக்கு என்ன இதயத்துல வச்சிருக்காங்கன்னா, அவ கொடுத்த இது, இந்த மக்கள் கொடுத்த இது. அது என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. கருத்தமானா எனக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எங்க அம்மாவை பத்தி நினைக்க ஆரம்பிச்சா பேச்சு சரியா வராது.
1: ரொம்ப நெகிழ வைத்து விட்டீர்கள் ஐயா. கதாபாத்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு கதாநாயகர்களை தேர்ந்தெடுக்கிறீங்களா, இல்ல கதாநாயகர்களுக்காக கதாபாத்திரமா? ஏன் அப்படின்னா, முதல் மரியாதை நடிகர் திலகம், வேதம் புதிது சத்யராஜ், பொம்மலாட்டம் நானா படைக்கர், இவங்களெல்லாம் பாக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குங்கய்யா எங்களுக்கு.
0: நடிகர்களை வச்சு நான் கதை யோசிக்கிறதே கிடையாது. கதையை கூட பெரும்பாலும் என்னுடைய கொலீக்ஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்க, செல்வராஜ், என்னுடைய மறைந்த நண்பன் கலைமணி, பஞ்சு அருணாச்சலம், இவர்களுடைய விவாதிக்கும் பொழுது முழு கதையை விவாதிச்சு முடிச்சுட்டு தான் நான் நடிகரே. ஏன்னா என் கதைக்கு நான் புதுசுகளை தான் பெரும்பாலும் நான் அறிமுகப்படுத்துவேன். சில விஷயங்கள்ல தான் ஆர்டிஸ்ட்ல யூஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு கதாபாத்திரம் நடிகர்தலையத்தையும் மிஞ்சி நிக்கணும் அப்படின்னா தான் அந்த கதாபாத்திரத்தை விட்டு கொடுப்பேன். சத்யராஜ் மிஞ்சி நிக்கணும், அந்த இது பாலுத்தேவர், பாலுத்தேவர் தான் சொல்லணும், அங்க சத்யராஜ் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஜெயிக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நான் கொடுப்பேன். கொஞ்சம் குறைவா இருந்தா புதுமங்களை போட்டுருவேன். ரெண்டாவது நம்பிக்கை தான், சத்யராஜ் கிரேட் ஆர்டிஸ்ட், சிவாஜி இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆட்கள். நம்ம சொல்றதை வாங்கி எந்த பிணக்கம் இல்லாம அழகா செய்யக்கூடியவங்க, சுயமாக எதையே அவங்க கலந்துக்க மாட்டாங்க. டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க. நானா படைக்கிற மாதிரி பெஸ்ட் ஆக்டரே கிடையாது. அவ்வளவு லைஃப்ல நிதானமா பண்ணக்கூடிய ஆள், பிட்டிங்கிற ஒரு நாள் தான் போடுவேன். இல்லைன்னா நான் நடிச்சிருப்பேன் இந்த பொம்மலாட்டத்துல, நான் கேரக்டர் டைரக்டர் நடிச்சிருப்பேன். இப்ப நான் எப்பவுமே கதாபாத்திரங்களை எழுதி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நடிகை. ஏன்னா நடிகர்கள் இந்த வரைக்கும் முடிந்த கதை எழுதியதே இல்லை. ரோஜாக்கள் பண்ணும்போது நான் கமலஹாசன் நினைச்சதே கிடையாது. பதினாறுகளிலே பண்ணும்போது நான் கமலஹாசன் நினைச்சதே கிடையாது. செஞ்சு முடிச்ச பின்னாடி ஒரு அழகான மனிதனை எப்படி வேற மாதிரி காட்டுறது.

0: பார்த்தா கமலஹாசன் உங்க. அதே மாதிரி கலைக்கப் போவதில் பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசு. அந்த படத்துல பஞ்சாலின் பேரை தான் சொல்லுவாங்க, பரஞ்சோதின்னு தான் சொல்லுவாங்க, ஆர்டிஸ்டே வராது. அங்கெல்லாம் கதாசிரியனும் ஜெயிக்கப்படுகிறோம், டைரக்டரும் ஜெயிக்கப்படுகிறோம். அதனால நான் எப்பவுமே நியூ ஃபேஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். கதையை முடிச்சுட்டு கதாபாத்திரங்களுக்கு யார் சரியோ அது ஒத்துக்கணும்னு நடிகர்களுக்காக இதுவரைக்கும் நான் கதை பண்ணதே.
1: சரிங்க. பாரதி ராஜா பட்டறையில் உருவான படைப்பாளிகளும் ஏராளம். அவர்களுடைய படைப்புகள் வெற்றி பெறும் போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்?
0: அவர்கள் தோல்வி அடைஞ்சா தான் எனக்கு வருத்தமாகும், வெற்றி அடைந்தால் நானே ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பாரதிராஜா சிஷ்யன், அது எனக்கு கிடைச்ச பெருமை, வெற்றியில் எனக்கு பங்கு இருக்கு. வெற்றி அடைஞ்சு மிக சிறப்பா செய்யும் பொழுது அது என்னுடைய பட்டறையிலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பெருமை பூரா எனக்கு தான். அதனால ரொம்ப பெருமிதம் கொள்வேன். என் சிஷியங்க அத்தனை பேருமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க நல்ல முறையில்.
1: பிரபலங்களை வச்சு படம் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிதா இல்ல அறிமுக நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப எளிதாங்கய்யா?
0: என்ன பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடாது, சொல்லிடுறேன். பிரபலங்களை வச்சு படம் எடுக்கும்போது நான் கொஞ்சம் வளைந்து கொடுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் எங்கேயும் அனுசரிச்சு போகணும். சில சில விஷயங்கள் இருக்கு. இது முழுக்க முழுக்க மோல்டு கொண்டாருன்னா புதுசுதான். நான் பிடிச்ச களிமண்ணை எடுத்து நான் என்ன நினைக்கிறோம் அந்த பொம்மையை செஞ்சு முடிச்சிருவேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி உருவாக்கப்பட்ட ஒன்று, அதுல நான் போய் கை வைக்கும் போது ஒரு அளவு தான் கை வைக்க முடியும். அதனால எனக்கு ரா மெட்டீரியல் தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி புதிய அறிமுகங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 மண்ணில் உறைந்த மண்வாசனை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி.

0: மேக்கப் அதிகம் போட்டு நடிச்சவங்களுக்கு மத்தியில மேக்கப் அதிகம் இல்லாம யதார்த்த மனிதர்களை காட்டிய அந்த ஒரு பிடிப்பு உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சுங்கய்யா?
1: அது என்னுடைய கேமராமேன் பார்த்து மேக்கப் இல்லாம எடுக்க முடியாது சொல்லியிருந்தாலும் சண்டை வந்துருக்கோம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த வித்தவுட் மேக்கப் அதுல ஒரு ஸ்கின் டோன்ல ஒரு ஜீவன் இருக்கும். மேக்கப் போட்டுடே அப்படி நீங்க பாருங்க, பழைய படங்களை பாருங்க, புருவத்தை வரைஞ்சி லிப்ஸ்டிக்க வரைஞ்சி பாத்தீங்கன்னா வரைஞ்ச பொம்மைகள் மாதிரி இருக்கும். இது வந்து ஜீவன்ல ஸ்கின் டோன் தெரியலனாலே அந்த ஜீவன் போயிடும். என்ன பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன நான் எமோஷன்ஸ் வாங்கி பழகப்பட்டவேன், ஃபேஸ்ல ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட தெரியணும். அதனால மேக்கப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. சில கதாபாத்திரங்கள் தேவைப்பட்டால் மீசை ஓட்டலாம், அது பண்ணலாம் கொஞ்சம். ஏன்னா அந்த காலத்துக்கு மேக்கப் சரி, ஏன்னா அவங்க வந்து புராண கால படம் எடுத்தாங்க, அதுல தாடி ஓட்டணும் மீசை ஓட்டணும் முடிவு வருவாங்க, அது மாதிரி விஷயங்களுக்கு மேக்கப் ஓகே. யதார்த்த வாழ்க்கைக்கு நான் வந்து மேக்கப் போடுறத ஒத்துக்கிறது இல்ல. இந்த வரைக்கும் நான் மேக்கப் போடாமத்தான் எல்லாரும் எடுத்திருக்கேன், அதுக்கு கேமராமேன் உறுதுணையா இருந்திருக்காங்க, அதுல ஒரு லைஃப் இருக்கும்.
0: காதல் இழையோட மண் சார்ந்த படைப்புகள் அதிகம் சொல்லிட்டீங்க, இன்னும் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்கா?
1: இப்ப வரக்கூடிய அண்ணக்குடிய முடிவீரன் பாத்தீங்கன்னா காதலை வெவ்வேறு விதமா சொல்லியிருக்கேன். ரொம்ப இந்த வயதிலும் பாரதி ராஜா இப்படி ஒரு காதல் தொகை சொல்லுகிறானா என்கின்ற ஆச்சரியத்தை கொடுக்கிற காதலத்தையும் சொல்லியிருக்கேன். அன்னப்படி குடிவீரன் பாத்தீங்கன்னா இளமை துள்ளி விளையாடும் எனக்கு ஆச்சு. ஏன்னா என்னுடைய பள்ளி பருவத்துல காதல் மென்மையான உணர்வுகளை நான் உணர்ந்திருப்பேன், அதனுடைய விளைவுகள் அந்த காலத்துல எப்படி ஒரு தாக்கம் கொடுத்திருக்கோம். அந்த தாக்கம் இதுல ரொம்ப ஒரு பாமரத்தனமான ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணும் ஒரு ஆடு மேய்க்கிற பையனுக்கும் நடக்கின்ற ஒரு விஷயம். இதுவரைக்கும் சொல்லாத ஒரு புதிய களத்துல சொல்லியிருக்கேன் காதலை. படம் பார்த்துட்டு சொல்லுங்க பாரதிராஜா, இன்னும் காதல் மிச்சம் இருக்கிறது, இன்னும் வாழ்நாள் பூரா சொல்லலாம் காதலை பத்தி சொல்லலாம், அவ்வளவு விஷயங்கள்
0: ஐயா. அடுத்த கேள்வியா நான் அதான் கேட்கணும்னு நினைச்சிருந்தோம். மனோஜ் சாரை விட நீங்க இன்னுமே இளமையா இருக்கிறீங்களே, என்ன ரகசியம் சார்?
1: அப்படி எல்லாம் சொல்லி எனக்கு என் பையனுக்கு சந்தேகம் ஊட்டாதீங்க. நான் என்ன பொறுத்த அளவுக்கு மனம் சுத்தமாக இருந்ததுன்னா எந்த விதமான தலையில வந்து எந்த புகழ் கிரீடத்தையும் நீங்க ஏத்த கூடாது. அன்றைய கைதத்தை அன்றைக்கோட முடிச்சு போயிருமா, அன்றைய கிரீடம் அன்றோடு. இன்னைக்கு எனக்கு கொடுத்த விருதுகள்லாம் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது, நான் எங்க வச்சுருக்கிறது இல்லைன்னா அன்றாட நிகழ்ச்சியில் அந்தந்த மூமெண்ட் இதுக்கு வர்றதுதான் ஒழியா அது நிரந்தரம் கிடையாது. நீங்க மனசு சுத்தமா வச்சுக்கிட்டு ரொம்ப எந்த வேணாலும் அழக ரசிங்க, இளமை உங்களை விட்டு போகவே போகாது.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க.
1: இன்னைக்கு பசங்களை கூட தான் உட்காந்துருவேன், என் கிளாஸ்மேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ப மாட்டேங்க, பார்த்தா எனக்கு இப்ப தாத்தாம இருப்பாங்க. அதனால வணக்கம் சொல்லிட்டு விலகிடுவேன், தயவுசெய்து கோபாலு நீங்க ஒதுக்கிப்போ, உங்கூட இருந்தா எனக்கு பயனா உங்கள படிச்சேன்னு சொல்றதுக்கு சங்கடமா இருக்கேன். ஏன்னா அவங்க பாவம், அவங்க வெவ்வேறு சித்திரைகள் சீக்கிரமாகவே கிளவனாயிடுறாங்க. நம்ம அப்படி இல்ல, இது கற்பனையிலே வாழ்றோம், அதனால அது இளமையாவே நமக்குள்ள மனசு இளம். இன்னைக்கு நேத்து தான் பள்ளிக்கூடம் முடிச்ச ஃபீலிங்லயே இருக்கேன்.
0: கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாசமலருக்கு அடுத்ததான் நினைவுக்கு வர்றது கிழக்கு சீமையிலே தாய்மாமன் பெருமையும் சரி, ஏ ஆர் ரஹ்மான் இசையும் சரி, ரொம்பவே நிறைவா இருந்தது. அந்த படம் பத்தி சொல்லுங்கய்யா.
1: அது ஒரு அற்புதமான மண் சார்ந்த படம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கலாச்சார வட்டத்துக்குள்ள சொல்லப்பட்டது. நல்ல பேராசிரியர் ரத்னகுமார், கல்லூரி பேராசிரியர் அவரு. இந்த மண்ணை மிக தெளிவாக அழகாக உணர்ந்தவன் ரத்னகுமார். அவர் கதை சொல்றது ஒரு சின்ன மூணு பாயிண்ட் தான் சொன்னான், பட் அதுலயே ரொம்ப அழுத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்துல ரொம்ப எனக்கு இது உண்டு. இப்ப என்னன்னா என் சிஸ்டர் நேம் தான் எனக்கு வச்சிருப்பேன் பாரதி, அது என் தங்கச்சி நேம், அது எங்க பிரதர் நேம் ஜெயராஜ். ரெண்டு பேர் மேல வச்சிருந்த பாசத்துலதான் பாரதி ராஜா நான் பேர் வச்சுக்கிட்டேன். சோ அண்ணன் தங்கச்சி பாசத்தை எப்படி சொல்றதுன்னு சொல்லி அந்த வட்டத்துக்குள்ள சொன்னோம். அது இணையா ராவியாவும் சரி விஜயகுமாரும் சரி பின்னி எடுத்துட்டாங்க அந்த படத்துல. இன்னைக்கு ராவியா சொல்றாங்க, அது எங்க ராவியா வந்து மோஸ்ட்லி படிச்சதும் எங்க அம்மாவுடைய ஜெஸ்டர் படிச்சு படிச்சதுதான் செய்யும். இந்த நாட்டு வழக்கு, இந்த நாட்டு கொண்டை எப்படி போடுவாங்க, இந்த மண் சார்ந்து அதை ரொம்ப அழகா ஸ்டடி பண்ணி செஞ்சாங்க. படம் ரொம்ப ஈரமா இருந்தது, அதுல நெப்போலியன் கூட வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பான், அதுல எல்லாருமே பொருந்தி வந்தாரு. அதுல ரகுமான் கூட அவனுக்கு போக்கு பத்தி வெரி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காரு, ரொம்ப மாடர்ன் திங்கிங் கொண்டவன். ஆனா நல்ல இசைக்கலைஞனுக்கு எதுல வேணா நுழைஞ்சிருவான். இது சொன்ன உடனே கரெக்டா உள்ள நுழைஞ்சு ஒரு புதிய வடிவத்துல கிராமிய இசையை கொடுத்தான், கிரேட். அதெல்லாம்
0: உங்களுடைய அறிமுகத்தில் ஆர் வரிசை நடிகைகள் மிக பிரபலம், நிலச்சும் நிக்கிறாங்க நடிப்புல. உங்களை பிரமிக்க செய்த உங்கள் அறிமுகம்?
1: எல்லாரையும் தான் பிரமிக்க வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு ஆங்கிளும் ஒருத்தர் சிறப்பு. இது என்னுடைய கூட பயணம் செஞ்சு 35 வருஷமா வந்து நிக்கிற ராதியா ஒரு ஆளு, ஸ்டில் டுடே ஷி டாமினேட்டிங் த பீப்புள். அது ஒரு பெரிய விஷயம். அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்குள்ள வாழ்ந்தக்கூடிய சக்தி ராதியாவுக்கு இருக்கு. அது ஒரு பெருமை எனக்கு. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க அவங்க ஒரு ஆங்கிள் ரொம்ப பிரபலமான விஷயம், அறிமுகப்படுத்தி யாரும் சூட போனதில்லை. அதுல ராதியா கொஞ்சம் முன்னிற்கிறது.
0: இயக்குனருக்காக படம் பார்க்க மக்களை திரைக்கு வரவழைச்சிங்க, அந்த மாதிரியான சூழல் இப்பவும் இருக்குன்னு
1: நினைக்கிறீங்களா ஐயா? இன்னும் இருக்கு. மணிரத்னத்துக்காக பிரபுசாலமன் தான் இப்ப தெரிஞ்சிருச்சு ரெண்டு படத்திலேயே. சோ பிரபுசாலமன் படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? அது மாதிரி இப்பவும் இருக்கிறார்கள். இப்ப சேரன் படத்துக்கு போறவாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு 10 பேர் இருக்காங்க.
0: நேர்ல நான் சந்தித்த மனிதர் தான் என்னுடைய இந்த கேரக்டர் அப்படின்னு எந்த படத்தை சொல்லுவீங்க?
1: நான் எல்லாமே கற்பனை கதாபாத்திரங்கள் தான் என்னுடைய விவரம். நாங்கள் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சு கிராஸ் பண்ணது சப்பாடி மயில், ரெண்டுதான் நான் ஃபீல் பண்ணி கிராமத்துல நான் என்னை சப்பாடி ஆக்கி எனக்கு ஒரு மயில நான் கற்பனை பண்ணி
0: வாழ்ந்தேன்.
1: அது ஒண்ணுதான் எனக்கு நானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டது. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா கதையை முடிச்சு நான் பாவேன் வாழ்க்கையில யாரையும் நான் அடாப்ட் பண்ணி இந்த வரைக்கும் நான் பண்ணல. இந்த மயில் சப்பாடி மட்டும்தான் நானே.
0: இன்னும் கூட சப்பானியையும் பரட்டையையும் மயிலையும் மறக்கவே முடியல. மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் எந்த மாதிரியான கேரக்டர்களை அவங்களுக்கு கொடுப்பீங்க?
1: சிகப்பிரபஞ்சாவில் வித்தியாசமான கேரக்டர் கொடுத்தேன், அதே சப்பானியை. கைவீந்தில் ரொம்ப டிஃபரண்ட் கொடுப்பேன்.
0: ஆமா,
1: நீங்க ரஜினி படம் தான் படத்துக்கு அப்புறம் பரட்டைக்கு அப்புறம் நானே கொடி படத்துலதான் ஒரு தாவா கேரக்டர் கொடுத்தேன். மயிலுக்கு சந்தர்ப்பம் இல்லாம மயில் வந்து சிவபிரஜாவுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் இல்லாம அவளே போயிடுச்சு. இவங்களை எந்த இதுலயும் மோல்டு பண்ணலாம், ஏன்னா 3 பேரும் கிரேட் பீப்புள். இவங்களை எந்த கேரக்டர் மோல்டு பண்ணி கொண்டு போயிடலாம். இல்லைன்னா இவ்வளவு காலம் வரை இன்னைக்கும் கிரியதா சர்வே பண்ண முடியுமா?
0: உங்களோட ரோல் மாடல் யாருங்கய்யா?
1: என்னுடைய பாதிப்பு நிறைய இருக்கு. அதாவது சாந்தாராம ரொம்ப ரசிச்சுவேன், சியாமனங்களை ரசிச்சுவேன், அடூர் கோபாலகிருஷ்ணன் ரசிப்பேன். இந்த மாதிரி கிளாஸ் டைரக்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாஸ் டைரக்டர்ஸ் படங்கள்லாம் பார்ப்பேன். டேவிட் லீனு இங்கிலீஷ்ல, எனக்கு இங்கிலீஷ் புரியுதோ இல்லையோ அவருடைய படங்களை பூரா டேவிட் லீன் படம் பூரா பார்த்துருவேன். அது ஒரு லைஃப். இந்த கலவைகள்ல வந்தவன் பாரதி ராஜா. கிளாஸ் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன், கமர்ஷியல் லேசா அது பார்டர் மாதிரி இருக்கு, கமர்ஷியல் ஆனா கிளாஸா இருக்கு.
0: மிக பிடித்த உங்களுடைய படைப்பு?
1: எல்லாம் ஒரு பிள்ளை பத்தா 5 பிள்ளை போடுறோம். 5 எந்த பிள்ளை உங்களுக்கு வேணும்? சின்னவங்க வச்சுக்கோங்க, பெரியவனுக்கு சொன்னா, பெரியவனுக்கு சொன்னா சின்னவங்க வச்சுக்கோங்க, எல்லா பிள்ளையும் தங்கதான் போயிட்டே இருக்கும்.
0: உங்களை மிக பாதித்த

0: இயக்குனர்.
1: அந்த காலத்துல தான் ராமு காரியத்து, இது மலையாளத்துல செம்மீன் பார்த்து இந்த வரைக்கும் தூங்க முடியாது. அதே மாதிரி நார்த்ல சாந்தானம் என்ன ரொம்ப பாதிப்பாரு. மெஹ்பூப் கான், அதாவது மதர் இந்தியான்னு ஒரு படம் இன்னும் என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு ஜெனரேஷன்ல நான் கொஞ்சம் ரசிக்கிறதுனா மனித தனத்தை ரசிக்கிறேன்.
0: ஒரு இயக்குனரா யாரை இயக்க ஆசை?
1: அப்படியெல்லாம் ஒரு பெருசா இல்ல, யாரு இருந்தாலும் இயக்கிடுவேன். இந்த புதுமுகங்களோட இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை ஒரு கலைஞனாக முழுசா நான் நிக்க முடியும். இன்னொருத்தங்களை சார்ந்து நிக்கிறது எனக்கு இல்ல. பெரும்பாலும் இவர டயட் பண்ணலாமான்னு ஒரு ஆசை எல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி இருந்தது, அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் வந்து இவரை வச்சு பண்ணலாமா அவரை வச்சு பண்ணலாமாங்கிற அந்த பெரிய ஆசையெல்லாம் எனக்கு இல்ல.
0: ஒரு நடிகரா யார்

0: ஒரு இயக்குனரா யாரை இயக்க ஆசை?
1: அப்படி எல்லாம் பெருசா இல்ல, யாரு இருந்தாலும் இயக்கிடுவேன். இந்த புதுமுகங்களோடு இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை ஒரு கலைஞனாக முழுசா நான் நிக்க முடியும். இன்னொருத்தங்களை சார்ந்து நிக்கிறது எனக்கு இல்ல. பெரும்பாலும் இவரை டயட் பண்ணலாமான்னு ஒரு ஆசை எல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி இருந்தது, அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் வந்து இவரை வச்சு பண்ணலாமா அவரை வச்சு பண்ணலாமாங்கிற அந்த பெரிய ஆசையெல்லாம் எனக்கு இல்ல.
0: ஒரு நடிகரா யார் இயக்கத்தில் நடிக்க ஆசை?
1: என் இயக்கத்தில் நானே நடிச்சா தான் கரெக்டா இருக்கு. அதுக்கான வாய்ப்பு என்ன சரியா வந்ததுன்னா எனக்குன்னு ஒரு முழு கான்பிடண்டோட ஒண்ணு பண்ணி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பேன். அவார்டு வாங்கிட்டு ஒரு பெரிய நடிகன அவார்டு வாங்கணும்னா இல்லையான்னு பாருங்க. எனக்கான ஒரு மோல்டு பண்ண ஒரு கேரக்டர் தான் நான் உருவாகிட்டே இருக்கேன். அப்படி ஏதாவது வரும்போது நிச்சயம் என் கடவை நானே புரிச்சு வந்துட்டு போவேன்.
0: அதுக்குதாங்க ஐயா இந்த கேள்வியை நாங்க கேட்டோம். இப்படியாவது வந்து நிறைவேறணும், உங்களுடைய நடிப்பை நாங்க பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேள்வியே. சரிங்க, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு கங்கை அமரன் சாரோட கை கோத்திருக்கீங்க, பாடல்கள் எப்படி வந்திருக்கு சார்?
1: ரொம்ப அற்புதமா இருக்கு. கங்கை அமரன் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க ஒரு சிச்சுவேஷனுக்கு.
0: சரி,
1: அதுலயும் ஜி வி பிரகாஷ நீங்க இந்த படத்துல முதல் முறையா போக்க எவ்வளவு தூரம் சிறப்பா, இப்ப எப்படி கிழக்கு சீமையை வந்து ரகுமானுக்கு தாச்சோ அதுக்கு மேல அற்புதமா அந்த பையன் பண்ணிருக்கான் ஜி வி பிரகாஷ். இதுல வைரமுத்து ரெண்டு பாடல்கள், அறிவுமதிக்கு ஒரு பாடல், கங்கை அமரனுக்கு ஒரு பாடல். கங்கை அமரன் தான் எனக்கு அந்த காலத்துல முதல் பாட்டு எழுதினவனே. எனக்கு முதல்ல நாடகத்துல எனக்கு காதல் பாட்டு எழுதினவன் அவன். 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு பாட்டு எழுதியிருக்கான், வெண்ணிலவின் காவலிலே கங்கை நதியோரம், கங்கை நதியோரத்திலே கண்ணன் மனம் வாடும் அப்படின்னு சொல்லி 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது எழுதியிருக்கான் அந்த பாட்டை எனக்கு மேடைக்காக. அதுக்கப்புறம் சோழம் நதிக்கையிலேங்கிறது 16 வெள்ளியிலும் சிந்து உறப்புவே அதை எழுதினான் 1st பிக்சர்ல. இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப நான் மறுபடியும் வந்து இதுல ஒரு பாடல் இருக்கு, அற்புதமா
0: பண்ணிருக்கேன்.
1: ஐயோ அத பத்தி எனக்கு உடன்பாடு இல்லாமல் செய்த ஒரு படம், நிர்பந்தத்தின் காரணமாக சங்கர் மேல வச்ச ஒரு நட்பின் ரீதியாக என்னை அறியாம செஞ்சது. அது இன்னைக்கு அதை பத்தி யோசிக்க மாட்டேன், ஏன்னா அது எங்களுக்கான கப்பு இல்ல, எனக்கும் பாலச்சந்திரக்கான இது கிடையாது. நான் சொல்லினேன் ஒரு பையனுக்கு ஒரு வாழ்வு விடு அப்படின்னு சொல்லி எங்களை நாங்க குறைத்து கொண்ட படம்.
0: சரிங்க, திரைத்துறைக்கு வந்து உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்?
1: இப்ப நீங்க கேக்குறதுதான், ரொம்ப நாளாச்சு நான் ரேடியோக்கு இந்த மாதிரி எல்லாம்.
0: சரிங்க, உங்களுடைய எதிர்கால இலக்கு என்னங்கய்யா?
1: இருக்கு, வச்சிருக்கேன் சில கனவுகள்.
0: சரி,
1: என்னுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமா நானே எழுதி விடணும். ஏன்னா அதுல அவ்வளவு உண்மைகளையும் அதுல நான் சொன்னா தான் எதிர்காலத்துக்கு சரியா இருக்கு. என்ன புய்மை இல்லாத ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என் வாழ்க்கையை பற்றி. அதே மாதிரி ஒரு குற்ற பரம்பரைன்னு ஒரு படம், ஒரு ரொம்ப நாளா என்னுடைய கனவு படமும் இருக்கு, அதை செஞ்சு முடிக்கணும். இதுதான் என்னுடைய
0: இவ்வளவு வேலை பழுவிற்கும் இடையில் எங்களுக்காக பண்பலைக்கு உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். மிக்க நன்றிங்க ஐயா.
1: அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, உங்களுக்கு இந்த நிலையத்தாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய கேள்விகளும் அர்த்த புஷ்டியாக இருந்தது. உங்களோடு உரையாடியதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.
2: கரிசக்காட்டு தரிசு நிலங்களையும் கருவேல முட்செடிகளையும் அந்த மண்ணில் வாழும் மனிதர்களின் மனங்களையும் பற்றி பேசுவதற்கு இன்னும் 1000 பேர் வரலாம். ஆனால் பாரதி ராஜா, திரையுலகின் பாரதியாக, கலை உலகின் ராஜாவாக, செந்தமிழ் மண் வாசனையாக, என் இனிய தமிழ் மக்களே என்ற கணீர் கரகரத்த குரலும் வணங்கி உயரும் 2 கரங்களும் ஓய்வு பெற்றது. இயக்குனர் இமயத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அஞ்சலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணில் உறைந்த மண்வாசனை. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் கடந்த 2013 பொங்கல் திருநாளில் அளித்த நேர்காணல். அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
3: தென்மேற்கு சீமையில தேடி நகர் ஓரத்து

0: தேரிலகர் ஓரத்துல பால் பாண்டியாக வந்தான் பாரதி ராஜா, பாரதி ராஜா, பாரதி ராஜா.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது?
1: நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 10 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலைத்தவன்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா ஞாபகத்தை நிகழ்ச்சி காத்திருக்கு. நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக தெரிவிக்க 938-546-1021 இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9.

0: ஹலோ சொல்லு கார்த்தி.
1: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதவில்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான். ஓ, சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com.

இதுவரை வான்மேகங்கள் பொழிந்த கனமழை நனைந்திருந்தும் இனிய ராகத்தில் நேர்களை நமது அன்னை வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இப்பொழுது தேசிய இசை நிகழ்ச்சியில் யு எஸ் பிரசாத் அவர்களின் சாக்சபோன் இசை கேட்கலாம்.

நேரம் 10:01. இரவின் மடியில் இனியதோர் இசைப்பயணம். காற்றோடு கலந்து வந்த அந்த காலத்தின் கீதங்கள் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் இதயத்தில் பூக்கும் நினைவுகள். பழைய பாடல்கள் வெறும் இசை அல்ல, அது காலத்தின் கண்ணாடி. அதில் தெரிகிறது நம் சிரிப்பும் கண்ணீரும் வாழ்க்கை பாதையும். இசை தொடங்கும் நொடியில் நினைவுகள் சிறகடிக்கும். இது ஞாபகம் வருதே, திருச்சி FM ரெயின்போ 102.1. நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 9385461 என்ற வாட்ஸ்அப் வழியாக குரல் பதிவிட்டோ அல்லது டைப் செய்தோ அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக மணப்பாறை காமராஜ் நகரிலிருந்து பி வீரமணி அவர்கள் விருப்ப பாடலாக தெரிவித்திருக்கிறார். வானம்பாடி திரைப்படத்திலிருந்து

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

மறக்க முடியாத மெட்டுகளும் மனம் நிறைந்த நினைவுகளும் உங்கள் இரவை இன்னும் இனிமாக்கு தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். ஞாபகத்தை நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக விருப்பப்பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் முத்தரசன்னல்லூர் நவீன் சுந்தர சந்திரபிரபு ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகவர்தே கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாளர் தெரிவிச்சிருக்கக்கூடிய நேயர் யாருங்கன்னு பார்த்தலாம்.
1: வணக்கம், நான் லட்சுமி பேசுறேன், குமரன் நகர்ல இருந்து. எனக்கு வந்து காவிய தலைவி படத்திலிருந்து ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு அந்த பாட்டு சுஷீலா குரல்ல கொடுக்குறீங்களா? நன்றி பிரியா.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகத்தை கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா விருப்பப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் தஞ்சாவூரிலிருந்து அசோக்குமார் அவர்கள், ஒரு வீடு ஒரு உலகம் திரைப்படத்திலிருந்து.

நேற்று இனிமையை இன்றும் சுமந்து வரும் பொற்கால பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேயர்விருப்பு பாடலாக இரவு ஞாபக உறுதியின் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர் திருச்சி சமஸ்பிரான் திரு பழனிசாமி அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

ஒரு பாடல், ஒரு நினைவு, ஒரு அழகான கால பயணம். அந்த இனிய பயணத்துல உங்களோட விருப்ப பாடலோட இணைந்திருப்பது மகிழ்ச்சி. ஞாபகம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர். கும்பகோணம் ஜெயந்தி ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சுடரும் சூறாவளியும் திரைப்படத்திலிருந்து.

உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகத்தை கேட்டு நினைத்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர் விருப்ப பாடலில் வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடலை தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் ஜோன்ஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

10:32 நேர்கள் கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. அடுத்த விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் நேயர் குளித்தலிலிருந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவர்கள். விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் நீல மலர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: காலம் கடந்து வந்தாலும் இனிமை குறையாத பாடல்களை நேர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு ஞாபகத்தை நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர்
1: ஆர் ராமமூர்த்தி மாந்தரை. எனக்கு பிடித்த பாடல் வந்து கௌரவம். பாட்டு வந்து அதிசய உலகம் ரகசியம் இதயம் சின்னவளை என்ற பாடலை ஒளிவருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆர் ராமமூர்த்தி மாந்தரை.
0: கௌரவம் திரைப்படத்தில் இருந்த பாடல் இதோ.

காற்றலைகளில் வசந்த கால நினைவலைகள் அப்பொழுது நிகழ்ச்சி கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக விருப்பப்பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சி ஐயப்பா நகர்லேருந்து சாந்தி பிரபாகரன் அவர்கள் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் 3 முடிச்சு திரைப்படத்திலிருந்து.

ஒரே ஒரு பாடல் போதுங்க, நெஞ்சம் பழைய நாட்களை தேட. ஒரு மெட்டு போதும், ஆயிரம் நினைவுகள் சொல்ல. 10:45 நேரில் கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் போறது. அடுத்ததாக விடுப்பு பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் புதுக்கோட்டை கீரனூரிலிருந்து மகாலட்சுமி அவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து.

0: அடுத்ததாக இப்ப பாடல் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்.
1: திருச்சி மாவட்டம் தொழிலிருந்து முத்துகுமார் பேசுகிறேன். ராஜராஜசோழன் திரைப்படத்திலிருந்து உனக்காக மாதங்கள் படுத்த நமக்காக என்ற பாடலை ஒளிபரமாக தான் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.
0: ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: ஞாபகத்தை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக.
1: வணக்கம் பிரியமன், நான் மலைக்கோட்டையிலிருந்து மாலை பேசுகிறேன். எனக்கு வண்ணத்தின் படத்துல வந்து
0: ஞாபகங்களை மீட்டெடுத்த இந்த இனிய இரவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு இனிய இசை சந்திப்பில் இணைவோம். நன்றி நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி.

0: ஆகாஷ் பிராணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு யாவும் இனிதே நிறைவேறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நமது பண்பலை நிகழ்ச்சிகளை விவித்த பாரதி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். அதிகாலை மணி 5:45 வரை.
1: முழுமையான கொண்டாட்டம்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்,

0: 11:06:47 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: வாழ்க்கையில் எப்பவுமே சின்ன சின்ன பொய்கள் சில சுவாரஸ்யங்களையும் சில மறக்க முடியாத நினைவுகளையும் உருவாக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பொய் சொல்றவங்க இருக்காங்க, பொய் சொல்றதையே வாழ்க்கையே வச்சுட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு, என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பாடல் தான் அடுத்து உங்களுக்காக வர இருக்குது. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதாவோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:14 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். யாரோ ஒருத்தர் எதையோ காணணும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கிறாரு. அப்படி என்னதான் அவர் தேடுறாருன்னு கேட்கலாம். பாதை கொண்ட மண்ணே அவளின் பாத சுவடு பார்த்தாயா, தோகை கொண்ட மயிலே அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா, ஊஞ்சலாடும் முகிலே அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா, ஓடுகின்ற நதியே அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா, கண்ணால் கண்டால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேன் நீ சொல்லு, எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல்வானிலே நான் தேடினேன், அங்கே எங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன், கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளில் ஆடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூறல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவளை பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவளை பார்த்தாயா, பால் சுற்றும் நட்சத்திரம் பார்த்தாயா, தேன் மொட்டு முல்லை மொட்டு பார்த்தாயா, களவாடும் மின்னல் ஒன்றை பார்த்தாயா, கண்கொத்தும் பறவை ஒன்றை பார்த்தாயா, கண்ணால் கண்டால் நீ சொல்லு. இப்பொழுது இந்த பாடல் உங்கள் காதல்களுக்கு வர இருக்கிறது. கண்ணதிரை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் இப்ப சரியா 11:26:23 சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராமுடைய குரல்ல, பழனி பாரதியினுடைய வரிகள்ல, தேவாவோட இசையில, நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து நாம இப்ப பாடல் கேட்டு வளர்ந்திருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டது 102.3 தமிழ் எஃப்எம்.
3: 102.3 தமிழ்நாடே கேட்கும் நின்று.
2: You are listening to 102.3 தமிழ் எஃப்எம்.

நேரம் 11:32 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதியோட வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியத்தோட குரல்ல, தேவாவினுடைய இசையில உங்களுக்காக வர இருக்குது. முள்ளை ரசித்திருக்கும் உலகம் பூவை அறியாதே, இருளில் வசித்திருக்கும் இதயம் நிழலை அறியாதே, மூடு பணியிலே இப்பொழுது வழிகள் தெரியாதே, வீசும் புயலிலே அம்மம்மா தீபம் எரியாதே, பாசம் துள்ளும் நெஞ்சில் நின்று ஓசை கிடையாதே, சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ, விதியின் விளையாட்டு எப்பொழுது முடியும் தெரியாதே, விடியும் திசை என்ன இப்பொழுது அதுவும் தெரியாதே, நாளை எது வாழ்க்கை சொல்லி நடப்பாயோ, பாசம் தாளாமல் அங்கேயும் உள்ளம் துடிப்பாயோ, காலம் செய்த கோலம் என்று துன்பம் பொறுப்பாயோ, சோகங்களே வாழ்க்கையின் வேதமா, பாவமின்றி பழியை சுமக்கும் உந்த நிலை என்ன, ஈரமின்றி இதயம் துடிக்கும் இந்த உறவென்ன, சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ. காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வர இருக்குது. சொன்னலதாவுடைய குரலை கேட்கலாம், வாங்க.

அரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமுடைய குரல்ல, அறிவுமதியோட வரிகள்ல, கீதப்பிரியனுடைய இசையில பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:45. மன்னவர் சின்னவர் திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சரணலதாவுடைய குரல்ல, கலைக்குமாருடைய வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில ஒலிக்க இருக்கிறது. ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம், அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை, வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை, வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. உங்கள் வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் கற்று சுற்றுவதென்ன, கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் தான் கை தட்டுவதென்ன, சிரிக்கின்ற மலருக்கு கவிதைகள் சொல்லிக்கொடு, சிலிர்க்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கொடு, கன்னத்தில் கன்னத்தில் மீசை உரசுது, கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது, காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. பாடல் கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:50 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். என் நாடி துடிப்புல ஒரு பிடிப்புல ஓ நினைப்புல நீ பூத்த சிரிப்புல அந்த நெருப்புல நின்ன கொழுப்புல உன் வலையில தொடும் கலையில சுக அலையில சூடான எரிமலை இன்னும் அடங்கல வெப்பம் தனியில சித்திரை மாசத்து செண்பக கொடி 10 வீரர்களுக்கு சொர்க்கத்தை புடி வெத்தலை போட்டும் செவக்கலைய நாக்கு சின்ன சின்ன முந்திரியா தோட்டத்தை தொட்டவன் மந்திரியா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மனு மற்றும் சித்ராவோட குரல்ல, காளிதாசனுடைய வரிகளில் தேவாவோட இசையில, நட்புக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் இணைந்து கேட்ட இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும் சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தரைவழி ஒளிபரப்பில் ஏற்காடு பண்பலை வழியாக ஐயப்ப ராஜ் திண்டுக்கல் மாவட்டம் விடிய விடிய ஒழித்துக் கொண்டே இருக்கும் எங்கள் வீட்டு வானொலி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை சொன்னவங்க எல்லாருக்கும் இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து நான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு நிறைவு பாடல் வர காத்திருக்கிறது. செவ்விலனை நாங்குடிக்க சீவியதை நீ கொடுக்க சிந்தியது ரத்தம் அல்ல எந்த உயிர்தான். கல்லிருக்கும் தாமரையே கையணைக்கும் வான்பிறையே உள்ளிருக்கும் நாடு எங்கும் முந்தன் உயிர்தான். இனிவரும் இந்த பிறவியிலும் உனை சேர காத்திருப்பேன். விழிமூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்ன போல தெய்வம் இல்ல, உன்ன போல கோவில் இல்ல, தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல எனக்குத்தான் வார்த்தை இல்லை. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவோட குரல்ல மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. வாலியோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில இந்த பாடலோட உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: நன்றி சொல்ல உனக்கு காற்றின் மொழி.
3: ஹலோ.

0: ஹலோ ஹலோ சுகமா.
1: ஆமா நீங்க நலமா?
0: ஹலோ ஹலோ சுகமா.

அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹாண்டில் பாரை ஒடிக்காதே.

0: இணைப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? தக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுவீர். ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. தக்க போடு போடு ராஜா.

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நான் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாரு கிழிச்ச. கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பானவேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடுறா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே. என்னையாடா எட்டி போக சொல்றேன்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகள்ல ஸ்ரீயோடைய இசையில அம்மன் படத்திலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

இறைவனின் அருளாலும் இயற்கையின் கொடையாலும் இன்னொரு நாளை சந்திக்கக்கூடிய பேர் பெற்ற உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் எடுத்த எல்லா செயலும் இன்று உங்களுக்கு வெற்றி முகமாகவே இருக்க வாழ்த்துகிறேன். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள்.

0: நேரம் 4:45. திரை இசையில் பக்தி பாடல்களில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாட வர்றாங்க. கண்ணதாசனுடைய வரிகள். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. தெய்வம் திரைப்படத்திற்காக கேட்கலாம்.
1: கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின்

கேட்டாலையா கடலாலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலாலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் கொண்டு

வரும் கந்தா, பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா, நம்பி அவர் வந்தால் நெஞ்சொருகி நின்ற கந்தா முருகா, நம்பி அவர் வந்தால்

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவல். ஸ்ரீ மகா கணபதே என்ற மாயூரம் விஸ்வநாத ஐயர் சாகித்யம். நாட்டை ராகம் ஆதிதாளம்.

பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து பார்வதி நாயக்கனே என்ற பாபநாசம் சிவன் பாடல். சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பொம்மையப்பாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவல்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இதுவரை நாம் கேட்டது பொங்கும் மங்களம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து வாம்பே சகோதரருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:10:49. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில் லலிதா தேசாந்தி கேட்கலாம்.

कुसुम भासुरा जप विधौ स्मरेत अम्बिका अति मधुरा।

让他住他让他看傻逼不你的人家的母子人家的手的生的个包子个人家的东方去住他

நேரம் 5:23:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சாரதாவின் குரலில் அன்னபூர்ண அஷ்டகம் கேட்கலாம்.